தாக தேசிய உயர்கல்வி ஆய்வு நிறுவனம் ஐபிபிடிஎன் இயக்குநர் இணை பேராசிரியர் டாக்டர் தியன் லை மேன் தெரிவித்துள்ளார். ஈரான் அதன் தென் வட்டாரம் ஓர்மக்சானில் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் பாதுகாப்பு காரணமாக மூடியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை அவை மூடப்பட்டிருக்கும். இதனைத் தொடர்ந்து அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டதாக ஓர்மக்சான் விமான நிலையத்தின் இயக்குநர் கசிம் தவசோலி தெரிவித்துள்ளார். உறுப்பினர் ஒருவர் மீதான தாக்குதல் என்பது அனைவரது மீதான தாக்குதலாகும் என நேட்டோ தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை துருக்கி அங்காராவில் நடைபெற்ற உச்சநிலை கூட்டத்தில் கூட்டு பாதுகாப்பு ஒற்றுமைக்கான தங்கள் அயராத உறுதிப்பாட்டை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. உலகக்கிண்ணத்தை ஏற்று நடத்தும் உபசரணை நாடுகளில் ஒன்றான மெக்சிகோ போட்டியிலிருந்து வெளியேறியதைத் தொடர்ந்து அவ்வணியின் தலைமை பயிற்றுநர் ஜேவியர் அகுர முன்னதாக பதவி விலகினார். அதனையடுத்து புதிய தலைமை பயிற்றுநராக மெக்சிகோ மற்றும் பார்சிலோனாவின் முன்னாள் தாக்குதல் ஆட்டக்காரர் ரஃபேல் மார்குவேஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: உலகத்துல எனக்கு பிடிச்சது இதுதான், இந்த உலகின் மிகப்பெரிய ஏழை நண்பன் இல்லாதவன். எல்லாருக்கும் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் தோல் சாயறதுக்கு. அதை வலியுறுத்தி வாங்க 8 மணி கதைக்குள்ள நுழையலாம்.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீக் என்னோட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு உலகின் சில நாடுகள்ல இல்ல இல்ல பல நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ஃபேஷன் டே அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அனுசரிக்கப்படுது.
0: அப்படிங்களா?
1: ஆமா, தெரியாது,
0: சொல்லுங்க.
1: அதாவது இப்போ இப்ப இருக்கக்கூடிய நவீன நடைமுறை வாழ்க்கையா இருக்கட்டும், முக ஒப்பனையா இருக்கட்டும், உடைகளா இருக்கட்டும், பல மாற்றங்களை கண்டு வந்திருக்கு. இந்த ஃபேஷன் அப்படின்றது அதை தவிர்க்கவே முடியாது. நம்ம அலுவலகத்துக்கு போகிறதா இருந்தாலும், எங்கேயாவது ஒரு திருமணங்களுக்கு போகிறதாலும், ஏதாவது ஒண்ணு நம்ம புதுசா தெரியணுமே அப்படின்றதுக்காக இந்த ஃபேஷனை தேர்ந்தெடுத்து பலரும் செயல்படுறாங்க.
0: ஓ, அவ்வளவு தூரம் எல்லாம் கூட போவேன். வீட்டுல இருக்கோம், வீட்டுல இருந்து வெளியில வந்து நிக்கிறோம்னாலே நம்ம வந்து பார்ப்போம், இந்த சட்டையை போட்டு வெளியே போய் நிக்கணுமா, இல்ல நம்ம இப்படி இருக்கணுமா, தலையெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கே, நல்லா போய் நிக்கணும் அப்படின்றதுல நம்ம உறுதியா இருக்கோம். அதுவும் நீங்க அடுக்குமாடி வீடுகள்ல எல்லாம் இருந்துட்டீங்கன்னா ஒவ்வொன்னுக்கும் நீங்க வந்து வெளியில பொது இடத்துக்கு வந்துதான் ஆகணும். நீங்க நடக்கிறதா இருந்தாலும் சரி, பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்படி இருக்கிற சூழ்நிலை எந்த நேரமும் நல்லா இருக்கணும்ன்றதுல எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும்ல.
1: சரி, இன்றைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த ஃபேஷன் ஃபேஷன் சொல்லி சில பேர் பண்ற அலப்பறைகள் இருக்கும் இல்லையா, அவங்கள பத்தி தான் பேச போறோம்.
0: என்ன நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, இதுதான் இப்ப ட்ரெண்ட் அப்படின்னு.
1: எங்க இருந்து பாத்தலாம் வந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு ஃபேஷன்ல இருக்கும், ஆனா அதை எடுத்துட்டு வந்து இங்க செய்வாங்க. ஆனா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு
0: செய்யறாங்க. எல்லாரும் தாங்க முடியாதுங்க, வாங்க பேசுவோம். 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: பழைய காலத்து ஒரு சொல் தான் இது, இல்ல அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு எடுத்துக்கலாம், வாக்கியம் தான் இது. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருன்றத நீங்க உடுத்துற உடையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால உடை அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்போதுமே நம்ம ஃபேஷன், புதிய பாணி அப்படின்னு நம்ம உடையோட தான் தொடர்பு படுத்திக்குவோம் இல்லையா. அது வந்து வாழ்க்கை முறையையும் நம்ம கொஞ்சம் தொடர்பு படுத்திக்கலாம் அப்படின்றாங்க. என்னதான் நமக்கு வந்து பழசு, அதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இன்றைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு ஃபேஷன்ல எதெல்லாம் இருக்கோ அதையும் கொஞ்சம் வாழ்க்கையில அங்கங்க சேர்த்துக்கணும், ஊர்க்கா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க.
1: பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடுத்துகின்ற உடை இருக்கு இல்லையா, அது நம்மது நடை உடை பாவனை வந்து அதை மாற்றக்கூடிய வலிமை படுத்துது. நம்ம நடக்கும் போதும் சரி, நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு உடையோ ஒரு வண்ணத்துல அணியும் போது அது நமக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலைக்கு போகிறப்ப சரி, இல்ல நம்ம வெளியே போறப்ப சரி, நம்மள பார்க்கும் போது அந்த தன்னம்பிக்கை, அந்த உற்சாகத்தை ஒரு இதோட இருக்கு நம்ம பாக்குறாங்க இல்லையா, அதுக்கு இந்த ஃபேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுது அப்படின்னு ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதுல தெரிவிச்சிருக்காங்க.
0: ஆனா இதுல என்னன்னா, அந்த பாணியில அந்த நாட்டுல அப்படி இருக்காங்க, அது அவங்களுடைய தட்ப வெப்பநிலை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் வந்து உட்படுத்தினதுதான். இப்ப உதாரணத்துக்கு மோகன், மேற்கத்திய நாடுகள்ல இருக்காங்க, அங்க வந்து அவங்களுடைய வானிலையின் மாற்றம், சீதோஷ்ண நிலை மாற்றம், நான்கு பருவம் அதை கந்து கடந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த குளிர்காலத்துல அவங்க அணியிற சில முறைகள்லாம் இருக்கும், அதை இங்க வெட்ட வெளியில வெயில் அணிஞ்சிட்டு போவாங்களே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதை அவங்க வந்து ஒரு ஸ்டைலா பாக்குறாங்க.
1: எனக்கு என்னன்னா, இதுல ஒரு
0: அரைமொட்டை மாதிரி அடிச்சுட்டு
1: என்னால ஏத்துக்க முடியாது.
0: அவருக்கு அது பிடிச்சிருக்கும், நல்லா இருந்துச்சுன்னா தப்பே இல்லை, அதை பத்தி எல்லாம் பேசுவோம்.

0: நடக்கிறது சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் கொரியன் தான்.
1: உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொரியனா மாறிட்டு இருக்காரு.
0: ஓ, மலேசியால வசிக்கிற ஒரு கொரியன் அவரு.
1: ஆமா, இப்ப இடையில போய் முடியெல்லாம் ஒரு மாதிரி செஞ்சுட்டு வந்தாரு. என்ன ஏன் இந்த மாதிரி எல்லாம் இல்லண்ணா, இதுதான் இப்ப ஸ்டைலு அப்படின்னு. சரி, டிரெஸ் சேஞ்ச் மாத்துனா ஓகே, உனக்கு செட் ஆகாத முடியா மாத்தி வச்சிருக்க அப்படின்னு. நேத்து கூட பாத்து இப்ப வந்து ஒரு மாதிரி நீல கலர்ல டை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நான் கேட்டேன், இதெல்லாம் ஸ்டைலா அப்படின்னு. ஆமாண்ணா, இதுதான் இப்ப ட்ரெண்டு.
2: ஆமா, இப்ப கொரியன் சொல்லும் போது சில விஷயம் இருக்கு. கொமா ஹே, டேண்டி கட், லீஃப் கட் அப்படின்னு சில வகை கட்லாம் இருக்கு, அதை முடி வெட்டலாம்.
1: அது எனக்கு தெரியல. ஆனா இப்ப மோகன் சொன்னதுல ஏதோ ஒண்ணு என் காதுல விழுந்த மாதிரி இருக்கு.
2: ஓ, கோமாவா டேண்டியா? என்னது கோமாவா?
1: தெரியல.
0: எப்படி மத்தியான சாப்பாடுக்கு கிம்ச்சி தான் சாப்பிடுறாரா?
1: தெரியுங்க, நீங்க அவரு கூட இருந்தீங்க, நீங்களே மாறிட்டீங்க.
0: சரி சரி, தம்பிய கேட்டோன்னு சொல்லுங்க.
1: ஓகே ஓகே தேவிகன்.

0: வணக்கம் மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் FM நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இணைய காலை வணக்கம். நான் பிரெண்டிங் ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் ஸ்ரீ ஆண்டி உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒன் ஹவுஸ் ஒன் என்டர்பிரனர், ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணுங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம பேசுற ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னாக்கா, பிரைசிங் யோர் ப்ராடக்ட் ஓ சர்வீசஸ் ரைட்லி. நீங்க ப்ராடக்டா இருக்கலாம் அல்லது சர்வீஸ் கொடுக்கறவங்களா இருக்கலாம், இது வந்து நீங்க கரெக்டான பிரைசிங் நீங்க கொடுக்கணும். அப்ப நம்ம எங்க நம்ம பாக்கணும்னாங்க, முதலாவது உங்களோட டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு தெரியணும். எவ்வளவு உங்களோட காஸ்ட், ஒரு உதாரணத்துக்கு இந்த காஸ்டிங் எப்படி செய்வீங்கன்னா, மெட்டீரியல், பேக்கேஜிங், லேபர், டெலிவரி, ஓவர்ஹெட், ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, யூட்டிலிட்டி அண்ட் மத்த தான் இருக்கும் பாருங்களேன். அப்ப நீங்க சர்வீஸுக்கு பாத்தீங்கன்னாக்க, சர்வீஸ்ல இருந்து உங்க டைமிங் இருக்குது, வேஜஸ் இருக்கு, டிராவல் இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இது வந்து நீங்க கவனத்துல கொண்டு வரணும். அப்புறம் நீங்க அட் யுவர் டிசையர் ப்ராஃபிட், எவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், இதை வந்து நீங்க டிசைட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கறேன், காஸ்ட் வந்து 50 லி, டிசையர் ப்ராஃபிட் வந்து 20 லி, அப்ப செலிங் பிரைஸ் வந்து 70 லி பாருங்களேன். யூஸ் ஓர் பெர்சன்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னாக்க, காஸ்ட் 50 லி, 40% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது பாருங்க. அப்ப செலிங் பிரைஸ் வந்து 83 லி வருது. நீங்களும் வந்து உங்களோட கம்பேட்டிட்டர் நீங்க கட்டாயமா ரிசர்ச் பண்ணணும். அவங்களோட பிரைசிங் வந்து நீங்க அல்லது சர்வீஸ்க்கோ ப்ராடக்டோ நீங்க ரைட்லி கரெக்டா நீங்க வைக்க முடியும். ஓவரால் போக கூடாது, குறவாகவும் வரக்கூடாது. உங்களோட பிரைசிங் சிமிலரா இருந்துச்சுன்னா கம்பேட்டிட்டருக்கு யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அப்ப நீங்க எப்படி வியாபாரத்தை தக்க போட போடுவீங்க, கஷ்டம் பாருங்க. மூணாவது, நீங்க போக்கஸ் ஆன் வேல்யூ. என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, அது ரொம்ப முக்

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். மின்னலில் இன்றைக்கு கொண்டாடப்படக்கூடிய உலக ஃபேஷன் தினம் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நடைமுறை வாழ்க்கையில நமது உடுத்துகின்ற உடை, முக ஒப்பனை, இதெல்லாம் பல மாற்றங்கள் வந்திருக்கான. சில இந்த ஃபேஷன்ற பேர்ல பண்ற அலப்பறைகள் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: யசோதா, இல்ல இல்ல, இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேஷனபிளா தான் இருக்காங்க. ஒரு விஷயத்துல இருந்து அது ஹாப்பியா இருக்குது, ஒரு சமயத்துல இருந்து ரொம்ப கடுப்பு ஏத்துறாங்க. டூ மச் ஆஃப் லைக் ஹேர் கலர், சட்டையெல்லாம். ஆனா என்னன்னா, இதுல ஆம்பளைங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க.
1: அது பிடிக்கலையா?
2: ஆமா, எப்படியாது? ஆனா பொம்பளைங்க கூட போட்டி போடுறாங்களே, ஆம்பளைங்க ஜாஸ்தியா இருக்காங்க. இப்ப போட்டி பண்ணி பாத்தீங்கன்னா, ரெடிக்கியோ மெனிக்கியோ ஃபேஷனபிள் ஹேர் கலர்
1: ஆண்களே, யசோதாவுக்கு பதில் சொல்லுங்க.
2: சகோதரர்களோட
1: வளர்ந்துட்டீங்களே, அவங்க எந்த ஸ்டைல பின்பற்றாங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை தாண்டி இருக்கிறதெல்லாம் ஃபேஷன் இல்ல நீங்க நினைக்கிறீங்க.
2: பெண்கள் நிறைய வந்து சாரி கட்டுறாங்க, ஃபேஷனபிளா இருந்தாலும் நம்ம நம்ம கல்ச்சர் போறாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு.
1: உங்களுக்கு பெண்கள் வரைக்கும் பிரச்சனை இல்ல, இங்க ஆண்கள் படுறதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஹேண்ட்பேக் வச்சிருக்கிற ஆண்கள் பார்த்ததா உங்களுக்கு கடுப்பாவது இல்ல?
2: பேச
1: விடாமட்டீங்களே.
3: You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gonna set the song on fire.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 219 19.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உலக கிண்ண காட்பந்து போட்டியின் காய்ச்சல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆர்டிஎம் உங்களுக்கான அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு மையமாக சிறப்பான சேவையே ஆர்டிஎம் டிவி ஓகே ஆர்டிஎம் சுக்கான் இதில் வழியாக நாங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம்.
1: நாளை தொடங்கி மகத்தான காலிறுதி சுற்றுக்கு இந்த உலக கிண்ண காற்பந்து போட்டி வந்து நகரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பலத்த எதிர்பார்ப்போடு தான் இந்த முறை இருக்கு. ரொம்ப வித்தியாசமான திருப்பங்கள் எதிர்பார்த்த நீ வரல, எப்படி பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல.
0: இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா மோகன், இந்த காலிறுதி சுற்று தான் வந்து அனல் பறக்கக்கூடிய சூழலை கொண்டு வரும். ஏன்னா சிறந்த அணிகள் எல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும் போது இங்க என்ன பண்ண போறாங்க, யாரு வெளுத்து கட்ட போறது அப்படின்றதுதான் பெரிய எதிர்பார்ப்பு.
1: ஆமா, அங்க நாளை தொடங்கி ஆட்டங்கள் உங்களுக்காக இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆட்டங்கள் தான் இருக்கு. பிரான்ஸ் மொரோக்கோ சந்திக்க போறாங்க, ஸ்பெயின் பெல்ஜியம் உடனான ஆட்டம் இருக்கு, அப்புறம் நார்வே இங்கிலாந்து அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி இந்த காலிறுதி சுற்றுல நான்கு ஆட்டங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.
0: இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இந்த காட்பந்து ஆட்டம் தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு தான் விடுமுறை. இத்தனை நாள் வந்து நம்ம முழிச்சிட்டே தான் இருந்துட்டு இருந்தோம், பாத்துக்கிட்டே தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இதுதான் வந்து ஒரு விடுமுறை நாள். நாளைக்கு இந்த காலிறுதி ஆட்டங்கள் தொடங்க போகுது. முதல் ஆட்டமே பலம் பொருந்திய ஆட்டம், பிரான்சும் மொரோக்கோவும் சந்திக்க போகின்றார்கள்.
1: பொதுவா இந்த உலக கிண்ண காற்பந்து போட்டினா அந்த கணிக்கிறதுன்றது அது பொதுவா உலக மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறது. ஏற்கனவே இந்த கணவாய் வந்து கணிச்சது ஆக்டோபஸ் அப்படின்னு. இப்போ ஏன் இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இதை பற்றி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாளை தொடங்கி நீங்கள் மின்னலஃபம் அப்படி சமூக வலைதளங்களை பாருங்க. நாங்களுமே கணிக்க போகிறோம், ஆனால் என்ன பண்ண போகிறோம், எந்த உயிரினம் கணிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு மின்னலஃபம் அப்படி சமூக வலைதளங்கள் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு.
0: நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் மோகன்.
1: எனக்கா
0: மொரோக்கோ பிரான்ஸ், நான் வந்து மொரோக்கோ ஆதரவாளர், நீங்க
1: நான் வந்து பிரான்ஸ் எடுத்துக்கிறேன்.
0: பிரான்ஸ் எம்பாப்பே தான் உங்களுக்கு.
1: ஆமா, நம்ம பிரான்ஸ் பக்கம் போறோம்.
0: சரி,
1: மொரோக்கோ பார்க்கலாமா?
0: நிச்சயமா. ஆரம்பத்துல இருந்து எனக்கு மொரோக்கோ மேல அவங்களுடைய ஆட்டத்தின், கடந்த முறை உலக கிண்ண காட்பந்து போட்டியிலுமே அவங்க வந்து அரையிறுதி சுற்றுல வரைக்கும் வந்து அவங்க வந்து நல்லது ஒரு ஆட்டத்தை வந்து வெளிக்காட்டி இருந்தாங்க. அதனால இந்த வருஷம் அவங்க முன்னுக்கு வரணும்ன்றது எனக்கு கனவா இருக்கு.
1: நாளைக்கு விடியற் காலையில தான் அந்த ஆட்டம் நடக்க போகுது. அதனால நாளைக்கு நம்ம வணக்க மின்னல் வரும்போதெல்லாம் ஏறக்குறைய அந்த முடிவுகள்லாம் தெரிஞ்சிடும்.
0: சரி, இப்போ 1998 தான் முதல் முறையா நான் வந்து காட்பந்து பார்க்க ஆரம்பிச்சேன்.
1: நீங்க
0: உலக கிண்ண காட்பந்து போட்டின்னு தெரியும், பள்ளிக்கூடம் படிக்கும் போது. அப்போ அப்போதுல இருந்து வந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, அப்போ எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரிக்கி மார்ட்டினுடைய லிவ் இன் ல ஓகல் லிவ் இன் ல விடா லோகா அப்படின்ற பாட்டு.
1: நான் 98 பார்த்தது இல்ல, அதான் கொஞ்சம்
0: சட்டின்னு சொல்ல முடியாது. அந்த பாடல நம்ம கேட்க போறோம். வழக்கமா நம்ம டாய் டாய் கேப்போம்ல.
1: ஆமா ஆமா,
0: கொஞ்சம் 98 போயிட்டு வருவோம்.
1: சரி, போயிட்டு வந்துடலாம்.
0: மறந்துடாதீங்க பிரான்ஸ். எத்தனை எடுப்பாங்க
1: நினைக்கிறீங்க? மொரோக்கோ பிரான்ஸ் எடுப்பாங்க.
0: என்ன என்ன என்ன நினைப்பாங்க?
1: எடுப்பாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுப்பாங்க. யா

0: அரசாங்க இணைய சேவைகளின் ஒற்றை உள்நுழைவு முறையாக மை டிஜிட்டல் ஐடி தளம் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும். நாட்டின் சுற்றுலாத்துறை வலுவான நிலையில் உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அரசாங்க இணைய சேவைகளின் ஒற்றை உள்நுழைவு முறையாக மை டிஜிட்டல் ஐடி தளம் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் அமீடி தெரிவித்துள்ளார். கடந்த June 30 வரை 12 million பேர் மை டிஜிட்டல் ஐடியில் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். அந்த காலகட்டத்தில் பதிவு, புதுப்பிப்பு, இலக்கவியல் அடையாளங்களை ரத்து செய்தல் உள்ளிட்ட 16 million நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் June 25 வரை மை ஜேபிஜே, மை டிபிடிஎன் உள்ளிட்ட 114 அரசு இயங்கலை சேவைகள் மை டிஜிட்டல் ஐடியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் குறிப்பிட்டார். நோர்வேயிடமிருந்து தற்காப்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவது உடனடியாக நிறுத்தப்படுவதாக அரசாங்க பேச்சாளர் டத்தோஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். அரச மலேசிய கடற்படை TLDMஇன் கடலோர போர் கப்பல்கள் LCSக்கான ஏவுகணை ஏற்றுமதி உரிமத்தை அந்நாடு ரத்து செய்ததை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சுமார் 1 பில்லியன் ரிங்கிட் தொகையை கோரி தற்காப்பு அமைச்சு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தொடர்பு அமைச்சருமான டத்தோஃபாமி குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மே வரையில் நாட்டிற்கு 17.5 million பன்னாட்டு சுற்றுப்பயணிகள் வருகை மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அது 3.4 விழுக்காடு அதிகம் என டூரிசம் மலேசியா தலைமை இயக்குநர் மொஹமட் அமீருல் ரிசால் அப்துல் ஹயீம் தெரிவித்துள்ளார். இவ்வேளை நாட்டின் சுற்றுலாத்துறை வலுவான நிலையில் உள்ளதை இது பறைசாற்றுவதாக அவர் கூறினார். மேலும் அதிக அளவிலான நேரடி வான் சேவைகளை தொடங்கும் நோக்கில் விமான நிர்வாகம் வனங்களுடனான கூட்டாண்மையை வலுப்படுத்தும் முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2024 முதல் 2026 வரை செயல்படுத்தப்பட்ட ஹலால் கூட்டு வணிக திட்டம் 2.0 வழி 313 ஹலால் நிறுவனங்கள், 158 பூமி புத்ரா உள்ளிட்ட 52 மகளிர் தொழில் முனைவருக்கு உதவிகளை வழங்கியதாக முதலீடு வர்த்தக தொழிலமைச்சு மீட்டி தெரிவித்துள்ளது. மேலும் அதன் வழி 187.91 million ரிங்கிட் மதிப்பிலான வணிக வாய்ப்புகளும் உந்தச் செய்யப்பட்டதாக அது கூறியது. உள்நாட்டு குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக உதவும் நோக்கில் அந்த கூட்டு வணிக திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அமைச்சு ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாத்ரேட் வாயிலாக 2026 பன்னாட்டு மலேசிய ஹலால் கண்காட்சி மியாஸ், மலேசிய அனைத்துலக வர்த்தக கண்காட்சி மையம் மீதேக்கில் September 23 முதல் 26 வரை ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRMம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயும் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. அவ்விரு தரப்புகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு நெருக்கடி தொடர்பு மேலாண்மை திறனை மேம்படுத்தும். அதேவேளை இலக்கவியல் தளங்களில் பகிரப்படும் எதிர்மறை ஊடகங்களை கையாள்வதை உறுதி செய்யும் என SPRMன் வியூக தொடர்பு பிரிவு இயக்குநர் இஷா முகமது யூசுப் தெரிவித்தார். விரைவான திறன்மிக்க வகையில் அவற்றை செயல்படுத்துவதை உறுதி செய்ய அந்த ஒத்துழைப்பு அவசியம் என்றார் அவர். நாட்டில் உள்ள பொது பல்கலைக்கழகங்களில் உள்நாட்டு மாணவர்களே பெரும்பான்மையினராக உள்ளனர். இளங்கலை பட்டப்படிப்பில் சேரும் மாணவர்களில் 96.56% மலேசியர் என்றும் இதன் வழி உள்நாட்டு மாணவர்களுக்கான முன்னுரிமை தொடர்ந்து பாதுகாக்கப்படுவது உறுதி செய்யப்படுவதாக தேசிய உயர்கல்வி ஆய்வு நிறுவனம் IPPTN இயக்குநர் இணைப்பேராசிரியர் டாக்டர் தேன் லெய்மே தெரிவித்துள்ளார். உயர்கல்வி அமைச்சின் தரவுகளின்படி இவ்வாண்டு பொது பல்கலைக்கழகங்களில் பயிலும் பன்னாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை 56,565 உள்ளதாக அவர் கூறினார். அது மொத்த மாணவர் சேர்க்கையில் 8.9 விழுக்காடு மட்டுமே என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வெளி மாநிலங்களிலிருந்து 300,000 வாக்காளர்கள் மாநிலத்திற்கு திரும்புவர் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM தெரிவித்துள்ளது. இது குறிப்பாக ஜொஹோரில் உள்ள நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை அதிகரிக்க வழிவகுக்கும் என LLM தலைவர் டாக்டர் அஸ்னி முகமது தெரிவித்துள்ளார். மேலும் நெடுஞ்சாலையில் பாதுகாப்பான சீரான பயணத்தை உறுதி செய்யும் அவசர பணிகள் தவிர இதர தடங்களை மூடும் பணிகள் வாக்களிப்பு நாளின்போது ஒத்திவைக்கப்படும் என்றவர் கூறினார். இவ்வேளை ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான பக்காத்தா நராபான் PH கூட்டணியின் செயல்பாடு கடந்த கால பணிகளின் அடிப்படையில் இந்திய சமூகம் தங்கள் மதிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என PKR மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை, நீதி, சம வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மலேசிய மடானி கொள்கையின் கீழ் இந்திய சமூகம் உட்பட அனைவரின் மத்தியிலும் ஒற்றுமை உணர்வு மேலோங்கியுள்ளது அவர் எடுத்துரைத்தார். மேலும் வெற்று வாக்குறுதிகள், உணர்ச்சிகரமான பேச்சு ஆகிய பழைய அரசியல் உத்திகளை புறந்தள்ளி நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகள் முன்னெடுப்புகளை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஈரான் அதன் தெற்கு வட்டாரமான ஓர்மோஸ் கானில் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் பாதுகாப்பு காரணமாக மூடியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை அவை மூடப்பட்டிருக்கும். இதனைத் தொடர்ந்து அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டதாக ஓர்மோக்ஸான் விமான நிலையத்தின் இயக்குநர் கசிம் தவசோலி தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்பகுதியில் நிலவும் பதற்றத்தை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை மீண்டும் திறப்பது குறித்த எந்தவொரு முடிவும் அதிகாரப்படியான தரப்பின் மூலம் பின்னர் அறிவிக்கப்படும். ஈரான் அமெரிக்கா இடையிலான பதிலடி தாக்குதல்களை அடுத்து அண்மைய காலமாக அங்கு பதற்றம் தலை தூக்கியுள்ளது. உறுப்பினர் ஒருவர் மீதான தாக்குதல் என்பது அனைவரது மீதான தாக்குதல் ஆகும் என நேட்டோ தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை துருக்கி அங்காராவில் நடைபெற்ற உச்சநிலை கூட்டத்தில் கூட்டு பாதுகாப்பு ஒற்றுமைக்கான தங்கள் அயராத உறுதிப்பாட்டை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். யுக்ரைன் விவகாரம் தொடர்பில் அந்நாட்டின் சுதந்திரம், இறையாண்மை, வட்டார ஒருமைப்பாட்டிற்கான ஆதரவை நேட்டோ தலைவர்கள் வெளிப்படுத்தினர். இவ்வாண்டு $80 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவி, பயிற்சி மற்றும் உபகரணங்களை வழங்குவதாக 2027 குறைந்தது அதே அளவிலான அர்ப்பணிப்பை தொடர்வதாகவும் அவர்கள் உறுதியளித்தனர். மேலும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை உறுப்பு நாடுகள் மீண்டும் வலியுறுத்தின. இதனிடையே அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட சக தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் துருக்கி அதிபர் ரெஜப் தாயிப் எர்டோகன் கைத்துப்பாக்கியை பரிசாக வழங்கியுள்ளார் என பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்தார். ஒவ்வொரு தலைவரின் பெயரும் அவரவருக்கு வழங்கப்பட்டிருந்த கை துப்பாக்கியில் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அதனுடன் ஒரு பெட்டி தோட்டாக்களும் உடனிருந்ததை ஸ்டார்மர் விபரித்தார். கடந்த மாதம் 22 தம் பதவி விலகலை அறிவித்த ஸ்டார்மருக்கு அண்மையில் நடைபெற்ற நேட்டோ உச்சநிலை கூட்டமே முக்கியமான இறுதி பன்னாட்டு நிகழ்ச்சியாகும். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. உலகக்கிண்ணத்தை ஏற்று நடத்தும் உபசரணை நாடுகளில் ஒன்றான மெக்சிகோ வெளியேறியதைத் தொடர்ந்து ஜேவியர் அகுரோ முன்னதாக பதவி விலகினார். அதனை அடுத்து அந்நாட்டின் புதிய தலைமை பயிற்றுநராக மெக்சிகோ மற்றும் பார்சலோனாவின் முன்னாள் தாக்குதல் ஆட்டக்காரர் ராஃபேல் மார்குவேஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை எஸ்தாடியோ அஸ்தேகா அரங்கில் நடைபெற்ற கடைசி 16 குழுக்கள் சுற்று ஆட்டத்தில் மெக்சிகோ இங்கிலாந்திடம் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. அரசாங்க இணைய சேவைகளின் ஒற்றை உள்நுழைவு முறையாக மை டிஜிட்டல் ஐடி தளம் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும். நாட்டின் சுற்றுலாத்துறை வலுவான நிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குளரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேக்குறீங்க 9:13.
1: இன்றைக்கு மோகன் தெய்வீக நம்மளோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் வியாழக்கிழமை பொழுது நம்ம கூடுதல் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
0: வாங்க இன்னும் கதைகள் பேசுவோம். டக்குனு டக்குனு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக.
1: டக்குனு கேட்டு வந்துருவோம்.
0: அனிருத் பாடுறாரு, எப்படி டக்குனு போயிருவோமா? எப்படி
1: போயிடும்?

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான்
1: அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps eTuition. தொடர்புக்கு 0309072919.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: கில்லி படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் முதல்ல கேட்டிருந்தோம். அந்த பாட்டுக்கு அப்புறம் இப்ப என்ன கதை அப்படின்னா, தென்கிழக்கு ஆசியாவில் அதிகமா உணவு விரயம் செய்யக்கூடியவர்களுடைய பட்டியல நம்ம முன்னுக்கு வந்துட்டோங்க.
1: ஆமா, இந்த ஒரு பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுல நிறைய ரொம்ப துல்லியமான சில விவரங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தேவிகன். மலேசியாவில் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் 31.9 kg இருந்து 97 kg உணவு வரைக்கும் விரயம் செய்யக்கூடிய ஒரு
0: நிலை
1: ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப அதிகமாகவும் கருதப்படுது. அதனாலதான் அந்த பட்டியல வந்து ரொம்ப அதிகமா உணவு விரயம் ஏற்படுத்துகின்ற நாடுகளின் பட்டியல நாமுமே இருக்கும்.
0: இங்க இது கவனிக்க வேண்டிய ஒன்று. நம்ம பல முறை இதை பத்தி பேசியிருக்கோம். சில வாரங்களுக்கு முன்னர் கூட வணக்கம் மின்னல்ல நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம், உணவு விரயத்தை தவிர்ப்போம். ஒரு சின்ன குறிப்பு, இப்போ வீட்டுல ரெண்டே பேர் தான் இருப்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய ஒன்று எனக்கு எப்போதும் அது நியாயமா படும். மோகன், வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது பத்தி எல்லாம் நம்ம பேசினாலும் கூட ரெண்டு பேருக்கு நாங்க என்னான்னு சமைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒருத்தர் தனியா வாழ்ற ஒரு சூழலா இருக்கும், அவங்களுமே தனியா சமைச்சு என்ன சாப்பிடுறதுன்னு சில பேருக்கு வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட பிடிக்காது. அப்ப சமைச்சு அப்பவே அதை முடிச்சிடும். அது ஆரோக்கிய ரீதியிலாவும் நல்ல விஷயம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கடையில வாங்கிக்கலாம். உங்களுக்கு கடையில வாங்கி விரயத்தை குறைக்க முடியுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கடையில வாங்குறதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது.
1: இதுல என்னன்னா, அந்த சமைக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது இந்த உணவு விரயம் செய்யப்படுகின்ற ரொம்ப அதிகமா இருக்கிறது என்னன்னா, காய்கறிகள் இருக்கு இல்லையா, காய்கறி விரயம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பழங்களும் இதுல இருக்கு, மீன் வகைகளையுமே கொஞ்சம் அதிகமா விரயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த உணவுகள் பிடிக்கலன்னா அங்க சமைக்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு இந்த காய்கறிகள் தான் பிடிக்குதுன்னா நீங்க அதையே சமைச்சு கொடுங்க. ஏன்னா வற்புறுத்தி நம்ம சாப்பிட வைக்கிற சூழ்நிலையில நீங்க தட்டுல போட்டு கொடுக்குறீங்க, அவங்க போய் அதை தூக்கி போடுறாங்க, அது விரயமாகின்றது. மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லையா, அவங்க அதை சாப்பிடலாம் இல்லையா, இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: அதனால போதுமான அளவுக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிடுங்க. இது உணவு விரயத்தை கண்டிப்பா வந்து
0: விக்னேஷ் ஜெய் உடைய பாடல் நான் போகிறேன் வருது.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைன் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
3: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் ஃபேமிலி.

0: வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, சுத்தி வளைச்சி பேசுறவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறீங்க அப்படின்ட்டு.
1: பல நேர்கள் எப்படிதான் சமாளிக்கிறாங்க அப்படின்னு அழைத்து பேசிருந்தாங்க. அதுல ஒரு நேரம் அழைச்சிருந்தாங்க.
0: ஆமா, இவங்க நல்லா பேசினாங்க. இவங்களுடைய ஒளிப்பதிவை கண்டிப்பா நாங்க ஒளி ஏற்றணும் அப்படின்ட்டு. ரேணு ஜோஹர்ல இருந்து வந்திருக்காங்க. எந்த பகுதி நீங்க? அங்கேயும் பயங்கரமான நெரிசல், சாயங்காலம் வெளியாக முடியாது.
2: சாயங்காலம் இல்ல, காலையிலயும் முடியாது, ஈவினிங்கும் அப்படிதான் இருக்கும்.
0: இந்த நெடுஞ்சாலையை செஞ்சு முடிச்சிட்டாங்களா?
2: முன்னணி
0: வகிக்கிறவர்,
1: முதல் இடம் கொடுத்திருக்கீங்க அவருக்கு.
2: ஆமா, ஏன்னா அவருக்கு அவரு சொல்ல போற ஆன்சர் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அது ஆமாவா இல்லையா, முடியுமா முடியாதான்னு. ஆனா இழுத்துட்டு போயிட்டு ஒரு உலகத்தை சுத்திட்டு வந்து நிப்பாட்டு.
0: ஐயோ,
2: தெரியுதா
1: அவங்க கொஞ்சம் சுத்தி வளைச்சுதான் பேசுறாங்க?
2: சமாளிக்கிறனால அவங்களுக்கு தெரியும் சுத்தி வளைச்சுதான் பேசுறாங்க.
1: நீளமா போதும் தெரிஞ்சா ஒரு கட்டம் நீங்க போதும்பா நிறுத்து பாடிறது.
0: அவரை எங்க திரும்ப நீங்க வந்து பக்கத்துல வச்சுக்கணும். இப்ப ஜோஹோல இருந்து நீங்க வந்து கேளுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 மணி நேரம் தூக்கமா வந்துரும், ஓட்டிட்டே
2: வரீங்கன்னா
0: அங்க பேச விட்டுறலாம்.
1: நீங்க கதை சொல்றதே தூங்கிட்டாருன்னா எப்படிங்க?
0: பேச வேண்டிய இடத்துல அண்ணே பேசுங்க.
2: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 119.
2: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்கு.
3: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
2: இல்ல, கப் எங்களுக்கு தான். பேட் கட்டலாமா?
3: வேணும்னா காஃபி கப்பு.

0: உங்களுக்கு தான்
1: பந்தயம் 500 ரிங்கிட்.
0: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
1: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட்டு பெட்டு தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
0: 10 வள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
4: விளையாட்டு ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
4: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: முதல் நீ முடிவும் நீ அந்த பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலுக்கும் ஒரு முடிவை தரும் தருணம் தான் இது.
1: வணக்கம் மின்னல்ல நிறைய கதைகள் நம்ம பேசுறதுங்க, முக்கியமா சுத்தி வளைச்சு பேசுறவங்க உங்களை சுத்தி இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். சுத்தி பேசுவாங்க, அதெல்லாம் இருக்காங்க, இருக்கதான் செய்யறாங்க, என்ன பண்றது, சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அழைத்து சொல்லியிருந்தாங்க.
0: இது போல நாளைக்கும் வணக்கம் மின்னல் சுவாரஸ்யம் உங்களுக்காக வர காத்துட்டே இருக்கு. அடுத்தது இளமை உல்லாசத்தில் அஸ்வினி உங்களோட பேச காத்துக்கிட்டே இருக்காங்க.
1: இப்போதைக்கு நாங்க விடைபெறுகின்றோம். நான் உங்கள் மோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன். இப்போது சொல்றது போல உங்க உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க, வானம் தூராமலே பாட்டு வருது, தூரடி போ வேண்டாம், சாயங்காலத்துக்கு மேல வந்தா சரி.
1: சரி போயிட்டு வர, வீட்டுக்கு
0: போறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 1 MDB கடன், நாட்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் இலக்கை அடைதல், முதியோர், உடற்பேறு குறைந்தோர் தொடர்பான சிக்கல்கள் ஆகியவை இன்றைய மக்களவைக் கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் விவகாரங்களில் அடங்கும். 1 MDBக்கான கூட்டரசு அரசாங்கம் வாங்கிய மொத்த கடன் தொகை, அந்த கடனுக்காக அரசு செலுத்திய தொகை ஆகியவை குறித்து கேள்வி எழுப்பப்படும் என நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் முஸ்லீம் இடுகாடுகளுக்கான நிலப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும், செமினேவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவுவதற்கும் உலு செமினேவில் உள்ள கூட்டரசு பிரதேச முஸ்லீம் இடுகாடு மேம்பாட்டுத் திட்டம் 2005ஆம் ஆண்டிலிருந்தே திட்டமிடப்பட்டு வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இத்திட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவிய குழப்பத்தை தொடர்ந்து இந்த விளக்கம் வெளியிடப்பட்டதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ தெளிவுபடுத்தினார். கனடாவின் மேற்கில் உள்ள அல்பர்டா மாவட்டத்தில் $9 பில்லியன் மதிப்பிலான தரவு மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க தொழில்நுட்ப பெருநிறுவனம் மேத்தா அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இவ்வேளை அந்த முனைப்பு கனடாவில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தனியார் துறை முதலீடுகளில் ஒன்றாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலாவில் 2 வாரங்களுக்கு பின் நேற்று ஜப்பான் மருத்துவ குழுக்கள் நிலநடுக்கத்திலிருந்து தப்பியவர்களுக்கு சிகிச்சை அளித்தன. மேலும் அப்பகுதி மக்கள் கூடுதல் உதவி கோரியுள்ளனர். கதியலாமார் பகுதியில் பீஸ் வின்ஸ் ஜப்பான் அமைப்பை சேர்ந்த மருத்துவர்கள் பேரழிவினால் ஏற்பட்ட காயங்கள், தோல் நோய்கள், அதிர்ச்சி ஆகியவற்றால் நிலைகுலைந்து அகதிகள் முகாமில் தங்கியுள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. மொரோக்கோவின் நட்சத்திர ஆட்டக்காரர் இஸ்மாயில் சைபாரி பிரான்சுக்கு எதிரான காலிறுதிப் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று அவ்வணியின் பயிற்றுநர் மாமட் ஓஹாபி உறுதிப்படுத்தினார். அணியில் சைபாரியை தவிர அனைத்து விளையாட்டாளர்களும் 100 விழுக்காட்டு உடற்தகுதியுடன் உள்ளனர். இந்த போட்டி அவருக்கு மிகவும் அண்மையில் உள்ளது. ஆனால் அவர் எஞ்சிய ஆட்டங்களில் இருந்து விலக மாட்டார் என ஓஹாபி நம்பிக்கையை வெளியிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசமங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள், தகவல்கள், விளையாட்டு அங்கங்கள்னு சொல்லி நிறைய அங்கங்களை கைவசம் வைத்திருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களையும் தகவல்களையும் கேட்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க பாடலை அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம். இதோ உங்களுக்காக மலையாள பாடல் தொகுப்பின் தொடக்க பாடல்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தமிழ் செல்வத்துக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்காது உங்களுக்கு?
2: மத்தவங்களை பொறாம படுறது எனக்கு பிடிக்காது.
1: அப்ப பொறாம படுறீங்க
0: என்ன முகநீதி? இப்படி வெளிப்படையா கேட்டாச்சு.
2: ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனையோட இருக்கணும். எனக்கு வந்து பிடிச்ச குணம் என்னன்னா, எனக்கு பிடிக்கிற குணம் என்னன்னா, சந்தோஷமா எழுச்சி சந்தோஷமா சிரிக்கணும். சந்தோஷம் பண்ணணும்.
0: நீங்க நல்லா சிரிக்கிறீங்களா?
2: நம்ம சிரிக்கிறான்னுதான் நினைக்கிறேன்.
1: லோகம்பால், உங்களுக்கு என்ன பிடிக்காது உங்ககிட்ட?
3: நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன், நான் வந்து சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டேன். அப்புறம் யோசிப்பேன், இது நம்ம அப்பயும் சொல்லி இருக்கலாமே. அதை மட்டும் என்னால மாத்திக்க முடியும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

விஸ்வஜித் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்தோம். ஹெமேஜ் அப்துல் வஹாப் அடுத்ததாக கொண்டு வர பாடலை கேட்க போறோம். 38 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷன் இயக்கி இருக்கிற விளம்பர படத்துல நடிச்சிருக்காரு லிசி. 38 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவான சித்திரம் அப்படின்ற படத்தில் லிசியை இயக்கியிருந்தாரு பிரியதர்ஷன். அதற்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் நிலவியது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் இருந்ததுங்க. இதற்கு பிறகு கல்யாணி அப்படின்ற மகளும் அவங்களுக்கு இருந்தாங்க. தற்போது 38 ஆண்டுகளுக்கு பிறகு பிரியதர்ஷன் இயக்கியுள்ள விளம்பர படத்தில் லிசி நடிச்சிருக்காங்க. பிரபு, கல்யாணி, பிரியதர்ஷன் இவங்களுடன் இணைந்து தான் நடிச்சிருக்காங்க. நிஜத்தில் மட்டுமல்லாமல் திரையிலும் கல்யாணிக்கு அம்மாவாக வந்து லிசி தான் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பையும் வந்து அவங்க பதிவிட செய்திருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹிமேஷ் அப்துல் வஹாப் மற்றும் திவ்யா கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: வணக்கம்
1: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
2: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கல்யாணி அப்படின்ற பாடகி பாடியிருந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம்ல பொதுவா நீங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, இதனை பார்க்கும்போது அந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு விரல்களை வைத்து புகைப்படங்களை கிட்டவா பார்ப்போம் இல்லையா, ஜூம் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதை நீங்க செய்தீர்கள் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க காணொலிகளை பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் தெரியாது அப்படின்ற ஒரு மேம்பாடு இப்போ எல்லா கைபேசியிலயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூம் பண்ற மாதிரி உங்களுடைய விரல்களை வைத்து அந்த ஒரு காணொலியில் அந்த ஒரு ரீல்ஸ் நீங்க செய்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் இந்த லைக் பண்றது இது எதுவுமே வராதுங்க, அந்த காணொலியை மட்டும் நீங்க பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இன்றைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் செயலியை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை முயற்சி செய்து பார்க்க மறந்துடாதீங்க.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம்

0: இது எல்லாத்தையும் குறிக்கின்ற மின்சாரமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
1: மடானி உங்களுக்காக

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

அருண் அசோக் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. அடுத்து தாங்க நிறைவாக ஜித்தின் ராஜ் கொண்டு வரும் நிறைவு பாடலை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைத்து கேட்கலாம். இப்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றதுக்கு தான் அழைப்போம், ஆனா சும்மா இவங்களை நினைச்சங்க அவங்களுக்காக ஒரு பாடலை கேட்கிற அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும்ல. அதனால நீங்க தாராளமா 11 மணிக்கு மேல அழைத்து கேட்கலாம். இப்ப வாங்க மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலை நவ நிகழ்ச்சியில கேட்டு வரலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமெரிக்காவின் மெய்ன் மாநில ஜனநாயக கட்சி மேலவை வேட்பாளர் கிரஹாம் பிளேட்னர் தமது தேர்தல் பரப்புரையை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளார். கட்சி தொடர்ந்து முன்னேற வேண்டுமெனில் அதற்கான சரியான நபர் தாம் அல்ல என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காணொலியில் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கிரஹாம் பிளேட்னர் தேர்தல் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்படுத்திய பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளையும் அந்த காணொலியில் அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஈரானின் வடகிழக்கில் மறைந்த அந்நாட்டு உச்சத்தலைவர் அயதொல்லா அலி காமினியின் நல்லுடலை அடக்கம் செய்யும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக AFP தெரிவித்துள்ளது. அவரின் சொந்த ஊரான மஷாட்டில் இறுதிச் சடங்கிற்கு பிறகு அவரின் உடல் அடக்கம் செய்யப்படும் என அது குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை மேற்காசிய போரில் புதிய பதற்றத்தை உருவாக்கும் வகையிலான தாக்குதல்களை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளதை அது சுட்டிக்காட்டியது. இறுதிச் சடங்குகள் நிறைவடையும் தருவாயில் முக்கியமான ஓர்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் ஓர்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு எதிராக தெஹ்ரான் தாக்குதல்களை தொடர்ந்தால் அந்நாட்டின் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு நடவடிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் செயலாகும் என அவர் நினைவூட்டினார். இது மீண்டும் நடந்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என ட்ரம்ப் சூடுரைத்துள்ளார். சமூக ஊடக தளத்தில் ஈரானில் உள்ள ஓரிடத்தில் குண்டுவீச்சு நடந்ததை காட்டும் புகைப்படம் ஒன்றின் கீழ் அவர் பதிவிட்டிருந்தார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களை தொடர்ந்து அதன் நிவாரண பணிகளுக்காக சுமார் $300 மில்லியன் அவசர நிதி உதவியை ஐநா அறிவித்துள்ளது. அப்பேரழிவில் 3,800 அதிகமானோர் பலியான வேளை ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருப்புகளை இழந்துள்ளதாக அது கூறியது. இவ்வேளை உதவிக்கரம் நீட்டியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஐநா அவசர உதவி ஒருங்கிணைப்பாளர் டாம் ஃபிளெட்சர் தெரிவித்துள்ளார். 6 மாத மக்களுக்கு அவசர உதவிகளை வழங்குவதற்காக $296 மில்லியன் நிதி உதவி கோரி அந்நாட்டு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இவ்வேளையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலாவில் 2 வாரங்களுக்கு பின் நேற்று ஜப்பான் மருத்துவ குழுக்கள் நிலநடுக்கத்திலிருந்து தப்பியவர்களுக்கு சிகிச்சை அளித்தன. மேலும் அப்பகுதி மக்கள் கூடுதல் உதவி கோரியுள்ளனர். கத்தியாஹ்லாமார் பகுதியில் பீஸ் வாய்ன் ஜப்பான் அமைப்பை சேர்ந்த மருத்துவர்கள் பேரழிவினால் ஏற்பட்ட காயங்கள், தோல் நோய்கள், அதிர்ச்சி ஆகியவற்றால் நிலை குலைந்து அகதிகள் முகாமில் தங்கியுள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தற்காலிக கூடாரங்களில் தொடர்ந்து வசித்து வருவதால் மருந்துகளும் தங்குமிடமும் பெரும் சவாலாக உள்ளதாக அந்த மருத்துவ குழுவுக்கு தலைமையேற்றுள்ள டாக்டர் மோத்தாதாக்கா இனாபா கூறினார். கனடாவின் மேற்கில் உள்ள அல்பர்டா மாவட்டத்தில் $9 பில்லியன் மதிப்பிலான தரவு மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க தொழில்நுட்ப பெருநிறுவனம் மேதா அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இவ்வேளை அந்த முனைப்பு கனடாவில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தனியார் துறை முதலீடுகளில் ஒன்றாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கல்ஹகரியில் அல்பர்டா ஆளுநர் டேனியல் ஸ்மித்துடன் இணைந்து அந்த அறிவிப்பை செய்த மேதா தரவு மைய மேம்பாட்டு துணைத் தலைவர் கேரி டெமாசி அந்த தரவு மையம் அமெரிக்காவிற்கு வெளியே மிகப்பெரிய மையமாக உருவெடுக்கும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். கணினி திறனுக்கான உலகளாவிய போட்டி முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்து வருவதை அவர் எடுத்துரைத்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. மொரோக்கோவின் நட்சத்திர ஆட்டக்காரர் இஸ்மாயில் சாய்பாரி பிரான்சுக்கு எதிரான காலிறுதி போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று அவ்வணியின் பயிற்றுநர் மொஹமட் ஓஹாபி உறுதிப்படுத்தினார். அணியில் சாய்பாரியை தவிர அனைத்து விளையாட்டாளர்களும் 100 விழுக்காடு உடற்தகுதியுடன் உள்ளனர். இந்த போட்டி அவருக்கு மிகவும் அண்மையில் உள்ளது. ஆனால் அவர் எஞ்சிய ஆட்டங்களிலிருந்து விலக மாட்டார் என ஓஹாபி நம்பிக்கையை வெளியிட்டார். 5 ஆண்டு ஒப்பந்த பாயர்ன் மியூனிக் அணியில் இணைந்துள்ள சாய்பாரி உலக கிண்ணத்தில் சிறந்த ஆட்டக்காரர்களுள் ஒருவராக திகழ்ந்துள்ளார். அவர் தனது அணியின் 3 குழு ஆட்டங்களில் கோல் அடித்ததுடன் இறுதி 32வது சுற்றில் மொரோக்கோ நெதர்லாந்தை வீழ்த்த பெனால்டி மூலம் வெற்றி கோலையும் அடித்தார்.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிச்சவங்க இப்போ நீங்க யாரையாவது நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக ஒரு பாடலை கேட்கலாம்னு நினைக்கிற, அவங்கள சொல்லி வானொலி கேட்க சொல்லும் போது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற உணர்வுக்காக நான் வந்து அவங்களுக்காக பாடலை கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமா நீங்க பாடலை கேட்க இப்போ அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இளைய இளமை உல்லாசம் அங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம்னு சொல்லிருந்தோம். கீதா அழைப்புல இருக்காங்க. கீதா சொல்லுங்க, யாரு நினைச்சீங்க, யாருக்காக பாடலை கேட்க போறீங்க?
1: நிச்சயமா நிச்சயமா நல்லா நிகழ்ச்சி படிக்கிறீங்க. 6 மணிக்கு என்ன மின்னலு, ராத்திரி 8 மணி வரைக்கும் மின்னல் ஓடும் காடியில. என்ன நகர போடுறேன்.
0: நன்றி.
1: ஓகே, பை பை.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.

0: வணக்கம் அஸ்வினி. வணக்கம் மின்னல் எஃப்எம். நான் கிரீக்லேந்து சரோஜினி பேசுறேன்.
1: சொல்லுங்க, யாரு நினைச்சீங்க, யாருக்காக பாடல கேட்க போறீங்க?
0: எங்க வீட்டு கண்ணம்மா ரஞ்சிதாவுக்காக ஒரு பாடல் கேக்குறேன்.
1: அடடா, உங்க வீட்டு கண்ணம்மாவுக்காக ஏன் குறிப்பிட்டு அவங்களுக்காக பாடல்?
0: அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே, அவங்க அண்டி ஸ்கூல் ஆசிரியே, அதனால அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்ல. அதான் காலையிலேயே வாழ்த்து சொல்றோம்மா. அவங்க எல்லா நாளும் பெற்று வாழணும். அவங்களுக்காக கண்ணம்மா கண்ணம்மா பாட்டு போடுங்க.
1: நிச்சயமாமா, நிச்சயமா. நன்றி அழைத்தமைக்கு.
0: நன்றி அஸ்வினி.
1: இதே மாதிரி நேர்கள் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பாடலை கேட்கலாம்னு நினைச்சா, எனக்காக இப்போது இருந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பாடலை கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக தாராளமா நீங்க அழைச்சு கேட்கலாம். 03-322-8257-33 அல்லது 4768

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

வாகைசூடவா திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இதனைத் தொடர்ந்து சில பாடல்களை நாம கேட்க போறோம். நேர்கள்லாம் இன்றைக்கு அழைத்து பேசியிருந்தாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை எல்லாம் கேட்டிருந்தீங்க, அதுல உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு நம்புறோம். 12 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு பின்னணி இசையை உங்களுக்காக வழங்குவோம். அந்த பின்னணி இசைக்கு நீங்க சரியான பதிலை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து நாங்க பாடல்களை ஒளிபரப்ப போறோம். அதனால முயற்சி செய்ய 12 மணிக்கு மேல எங்களுக்கு நீங்க அழைக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க அலா ப்ராஜெக்ட் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, ஃபீஃபா கர்மத்தாட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பலராலும் பேசப்படும் ஒரு விஷயம். தொலைக்காட்சியில கூட, ஆர்டிஎம்ல கிளிக்ல கூட, எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள், நிறைய அணிகளுக்காக வந்து அப்படியே இவங்கதான் வெற்றி பெற போறாங்க, இவங்கதான் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லி விசிறிகள் எல்லாம் நாடளவில் உலக அளவில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். காலிறுதி சுற்று வரையிலும் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டாளர்கள் பட்டியல்ல லயனல் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க, 8 கோல்கள் புகுத்தியதுனால. அதனைத் தொடர்ந்து எர்லிங் ஹாலண்ட் மற்றும் கிலியன் எம்பாப்பே வந்து இரண்டாவது இடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருவருமே 7 கோல்கள் இந்த ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டத்தில் அடிச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ளதான் அதிகமான போட்டி நிலவி வருது. என யார் வந்து அந்த விளையாட்டாளர், சிறப்பான விளையாட்டாளர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் இல்லையா, அதற்கான போட்டியும் நிலவிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்க பார்க்கும்போது. சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிலம்பரசன் மற்றும் சுசித்ரா கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பக்கேசோவின் லிண்டோங் டோப்ளோம்பட் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டு தொழிலாளர்கள் சந்தா செலுத்துவது இனி கட்டாயமில்லை என அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. இது உடனடியாக நடப்புக்கு வருவதாகவும் சுய விருப்பத்தின் பேரில் அவர்கள் சந்தா செலுத்தலாம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். நாடு முழுவதும் 6ஆம் படிவத்தில் பயிலும் 96,013 மாணவர்கள் 2026 பள்ளி தொடக்க உதவி நிதி BAPயை பெறுகின்றனர். 14.4 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அது உள்ளடக்கியுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா பாவி சூறாவளி குறித்த எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த சூறாவளி தற்போது சபா சண்டகானுக்கு வடகிழக்கே 1896 கிலோமீட்டர் தொலைவிலும் தைவானின் தைபே நகருக்கு தென்கிழக்கே 1151 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தான் கொலக்கராய் அம்னோ முன்னாள் தலைவர் டாட்டோ ரம்சி அப்துல் ரஹ்மான் உடல்நலக்குறைவு காரணமாக அதிகாலை மணி 2:40 காலமானதாக அம்னோ தொடர்பு செயற்குழு தலைவர் டாத்துஸ்ரீ அகமது ஜாஸ்லான் யாக்கூப் தெரிவித்துள்ளார். சமூக நலன், குறிப்பாக புறநகர் மக்களின் நலன்களை மேம்படுத்துவதில் அவரின் பங்கு அளப்பரியது என டாத்துஸ்ரீ அகமது ஜாஸ்லான் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் சீர்குலைக்கக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையையும் தவிர்க்க வேண்டும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. மேற்காசியாவில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து கவலை தெரிவித்த பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மோதல் மீண்டும் தலை தூக்குவது எந்த தரப்பினருக்கும் பயனளிக்காது என்று அறிக்கையில் கூறியது. சீனாவில் பணவீக்க விகிதம் கடந்த ஜூன் மாதத்தில் சீரான நிலையில் இருந்ததாக அதிகார படிப்புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் பயனீட்டாளர் விலை குறியீடு கடந்த ஜூன் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 1 விழுக்காடு உயர்ந்துள்ளது. விளையாட்டு. இம்மாதம் 24 முதல் 30 வரை நடைபெறும் 10வது வூட்பால்ஸ் உலகக்கிண்ணம் 26வது மலேசிய பன்னாட்டு பொதுப்போட்டிகளில் 18 நாடுகளைச் சேர்ந்த 338 விளையாட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். அப்போட்டிகள் மலேசிய பர்லிஸ் பல்கலைக்கழகம் யூனிமேப்பின் சைஸ்ராஜுடேன் அரி புத்ரா விளையாட்டரங்கில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

ஒளிபரப்பு அதற்கு முன்னாடி சில பாடல்களை கேட்டு வரலாம்.

சரி, இன்றைக்கு ஒரு பின்னணி இசையை நாங்க ஒளிபரப்புவோம். நீங்க எந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பானது அப்படின்றத சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த பின்னணி இசை உங்களுக்கு

அந்த மாசான ஒரு பின்னணி இசை எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபர பாடுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. எந்த திரைப்படமா இருக்கும் அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.

உங்களுக்காகவே ஒரு பின்னணி இசை நாங்க ஒளிபரப்பி இருந்தோம். BGM பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்துல இருந்து வந்ததுன்னு சும்மா அழைச்சு சொல்லுங்க. நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாடலை பரிசாக நாங்க கொடுக்க போறோம். இந்த பின்னணி இசை ரொம்ப பரிச்சயமான ஒரு கதாநாயகன் நடித்த ஒரு திரைப்படம் தான். பின்னணி இசையை நீங்க கேட்டு பாருங்க.

0: அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க அழைத்து செல்ல போறீங்க. 12:30 வரையிலும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னா, ஏன்னா இதுவரையிலும் வந்த அழைப்புகள்லயும் சரியான பதில் வரல. சரியான பதில் வந்தது அப்படின்னா பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ஆனா சரியான பதில் வரல அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு சின்ன துணுக்கு, ஒரு சின்ன க்ளூ கொடுக்க போறோம். என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு தெரியலையே, ஏதோ ஒரு திரைப்படத்துல கேட்ட மாதிரி இருக்கானே இந்த திரைப்படம்னு தெரியலையே அப்படின்லாம் நீங்க போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு சின்ன துணுக்கு கொடுக்க போறோம். ஆனா இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா இப்பொழுதே நீங்க அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்ப வாங்க பாடபா மற்றும் டகால்டி கொண்டு வரும் மக்கா மிஷி பாடல் உங்களுக்காக.
1: பாடுற மூலியாடா இருக்கிறேன்
2: மாமா, நீ அசி
1: நாடா திட்டியா?
2: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Ramshi.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: நம்ம சைட்ல இருந்து சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவோம்.
3: சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராரே.
2: ஆமா, அவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா போதும், இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா போதும், அவர் நேத்து ராத்திரில இருந்து கதை சொல்லுவாரு.
4: என்னென்ன பண்ணாரு அப்படி விரிவாக்கமா சொல்லுவாரு.
2: முடிச்சிட்டு பிறந்தா சொல்லுவாரு, இப்பதான் அவர் 5 நிமிஷம் முன்னு சாப்பிட்டேன். சாப்பிடறதுக்கு முன்னுக்கு கூட ஒரு நண்பரை பாத்துட்டேன், அவரு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவரு யாருனாக்கா அந்த நண்பர் வந்து நான் வேலை செய்யும் போது 1982 அப்பதான் வாயில எடுத்து வச்சேன், ஏன் ஒரு போன் வந்துருச்சுன்னு.
3: நான் நினைக்கிறேன் அவரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி நாக்களி போட்டு
2: உட்காந்துருங்க. எல்லாம் ஓடிடுவோம்,
4: அவருக்கே தெரியும் நீங்களா ஓடுறது.
2: அவருக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாரு.
1: பஹாங் ராவுப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் புதுப்பிக்கப்பட்ட ராஜகோபுர மகாகும்பாபிஷேகம் July 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு July 11 சனிக்கிழமை 9:30 பிரம்மாண்டமான வான ஒளி காட்சி நிகழ்ச்சியும் ஆலயத்தில் நடைபெற உள்ளது. பக்தர்கள் நடைபெறவுள்ள சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளலாம்.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களுக்காகவே ஒரு பின்னணி இசையை நாங்க ஒளிபரப்பியிருந்தோம். எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு கேட்டிருந்தோம். சரி, அடுத்ததாக பூஜா நம்ம அழைப்புல இருக்காங்க. பூஜா, எந்த திரைப்படம் நினைக்கிறீங்க?
1: நினைக்கிறேன்
0: தவறான பதில். நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி. பார்த்திபன் ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க. வேலையில இருக்கீங்களோ?
1: என்னடா
0: இது, பதில் சொல்றவங்க எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தையிலயும் சொல்லிட்டு போயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிருந்தோம் இல்லையா? என்ன துணுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒளிபரப்பான இந்த பின்னணி இசையை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத முயற்சி செய்து பாருங்க.

0: அதுதாங்க இந்த பின்னணி இசை. கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்துச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி எந்த வகையாக நீங்க இருந்தாலும் தாராளமா அழைத்து பதில சொல்லலாம்.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you. I need you, baby.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: வணக்கம் பிரபு, இப்போ பேராக்கில இருந்து பேசுறேன்.
1: பிரபு, கண்டுபிடிச்சிருவீங்க நம்பிக்கை இருக்கா?
0: நம்பிக்கை இருக்கு. யுவன் சங்கர் ராஜா ஒரு பெரிய ஃபேனு.
1: ஓ அச்சச்சோ, இப்ப இன்னும் ஒரு சவாலான இடத்துல நீங்க இருக்கீங்க. சரி சொல்லுங்க, எந்த திரைப்படத்துல ஒளிபரப்பான பின்னணியும் செய்யாது?
0: விஷாலோட லத்தி படம் நினைக்கிறேன்.
1: நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படி அந்த திரைப்படம் பார்த்திருக்கீங்களா? என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க? பரிசா உங்களுக்கு பாடலை கொடுக்கறோம்.
0: எனக்கு ஜனநாயகன்ல இருந்து ஒரு பேரே வரலாறு படம் பண்ணி கொடுங்க.
1: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததான் பாடலை கேட்கலாம். மிக்க நன்றி.
2: என் நெஞ்சில்

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
2: இளமை, புதுமை, இனிமை. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் பிரேமா கிருஷ்ணன் உங்களோடு பேச ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான, சந்தோஷமான, குதூகலமான நாளாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய சின்ன சின்ன ஆசைங்க. சரி, வாங்க நிறைவு பாடலை கேட்கலாம். இப்பொழுது நான் கிளம்புறேன்.

0: ¡Qué botaje!
1: ¡Adiós!

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

0: பெர்கே சோவின் 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் அந்நிய தொழிலாளர்களுக்கு கட்டாயம். 96,000 அதிகமான ஆறாம் படிவ மாணவர்கள் இவ்வாண்டு பிஏபியை பெறுகின்றனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது தாய்லாந்து சக அனுதின் சரண் வின்கோனுடன் இன்று பர்டானபுத்ராவில் இருவழி சந்திப்பை நடத்தினார். இரு தலைவர்களும் நண்பகல் 12 மணியளவில் அங்கு வந்தடைந்தனர். மலேசிய தாய்லாந்து இருவழி உறவின் வளர்ச்சியை மதிப்பிடுவதில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது ஆகிய விவகாரங்களில் அவர்கள் கவனம் செலுத்தவுள்ளனர். குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, எல்லை தொடர்பு, பாதுகாப்பு, வேளாண், சுற்றுலா, கல்வித்துறைகள் அவற்றுள்ளடங்கும். முன்னதாக காலை 11 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIAவை வந்தடைந்த அனுதினுக்கு அதிகாரப்படி வரவேற்பு நல்கப்பட்டது. சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கோசோவின் லிண்டோங் 24 மணி நேர பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டு தொழிலாளர்கள் சந்தா செலுத்துவது இனி கட்டாயமில்லை என அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. இது உடனடியாக நடப்புக்கு வருவதாகவும் சுய விருப்பத்தின் பேரில் அவர்கள் சந்தா செலுத்தலாம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் கூறினார். இருப்பினும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சந்தா செலுத்துதல் கட்டாயமாகும் என்றும் தற்போதுள்ள சட்ட விதிகளுக்கு இணங்க அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். லிண்டோங் 24 மணி நேர திட்டத்தின் செயலாக்கம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் அமைச்சரவை இந்த முடிவை எடுத்ததாக டாக்டர் ஆர் ரமணன் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் ஆறாம் படிவத்தில் பயிலும் 96,013 மாணவர்கள் 2026 பள்ளி தொடக்க உதவி நிதி பிஏபியை பெறுகின்றனர். அதற்காக 14.4 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 616,000 படிவ 616 ஆறாம் படிவ மையம் பிடிஇக்களில் இவ்வாண்டு ஆறாம் படிவத்தில் புதிதாக இணைந்த 52,810 மாணவர்கள் அந்நிதியை பெறுவர். கடந்த மாதம் 28 தொடங்கி ஜூலை 27 வரை பகிர்ந்தளிக்கப்படும் அந்த தொடக்க உதவி நிதியின் வழி ஒவ்வொரு மாணவரும் 150 ரிங்கிட்டை பெறுவர் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தொடங்கி ஆறாம் படிவ மாணவர்களுக்கு பகிரப்பட்டு வரும் அந்நிதி தற்போது ஜூன் 8 புதிதாக கொண்ட மாணவருக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது மாணவர்களுக்கான பள்ளி தேவைகளை நிறைவு செய்யும், பெற்றோர் பாதுகாவலரின் சுமையை குறைக்கும், மடானி அரசாங்கத்தின் பரிவை புலப்படுத்துகிறது. ஒன் எம்டிபி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் 42.5 பில்லியன் ரிங்கிட்டை செலுத்தியுள்ளது என நிதித்துணை அமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்தார். இந்த தொகை அசல், வட்டி, சட்டம் உட்பட நடவடிக்கை செலவினத்தையும் இதர கடப்பாடுகளையும் உள்ளடக்கியுள்ளது. ஒன் எம்டிபி விவகாரத்தை உட்படுத்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட இன்னும் செயல்படுத்த வேண்டிய தொகை 51.4 பில்லியன் ரிங்கிட் என அவர் குறிப்பிட்டார். அதேவேளை ஒன் எம்டிபி தொடர்பான நிதிகளில் ஜூன் 30 வரை 31.3 பில்லியன் ரிங்கிட் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதை லியூ சின்தோங் கூறினார். வரும் காலத்தில் நிதி வரவு இல்லை என்றாலும் மொத்த கடனில் எஞ்சிய 20.1 பில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஏற்க வேண்டியிருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 16th ஜொஹோர் தேர்தல் பரப்புரைகளுக்கு அனுமதி கோரி ஜூன் 27 முதல் நேற்று வரை 4,368 அனுமதி விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவற்றுள் 4,053 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அர்சாத் தெரிவித்தார். ஜூலை 7 தொடங்கி நேற்று வரை மட்டும் 884 விண்ணப்பங்களை தமது தரப்பு பெற்றது. அவற்றுள் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்த 838 விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் ஜூலை 7 தொடங்கி நேற்று வரை 17 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டதாகவும் அவற்றுள் 4 மீது தேர்தல் தொடர்பான விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். நாளை மறுநாள் நடைபெறும் ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு குவாலலம்பூர் சிங்கப்பூர் ஆகியவற்றின் 240 வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக அரசாங்க சார்பற்ற அமைப்பு இலவசமாக 6 பேருந்து சேவையை ஏற்படுத்தியுள்ளது. அவற்றுள் 4 குவாலலம்பூர் மக்களுக்காகவும் 2 சிங்கப்பூர் வாக்காளர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த அமைப்பின் பிரதிநிதி யோங் சுய் வென் தெரிவித்தார். தாங்கா, முவார், பதுபஹாட், பிக்கான், நன்னார், பக்கனாஸ், சகமான், லாபிஸ், குளுவாங், ஐர் ஏதாம், கூலாய் போன்ற இலக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட பேருந்துகள் பயணிக்கும் என்றும் அவர் கூறினார். இவ்வேளையில் கிரைதாபி தனம் நயோபர்ஹாட்டும் மின்சார ரயில் இடிஎஸ் சேவைகளுக்கான இருக்கைகளை அதிகரித்துள்ளதாக கேடிஎம்பி குழும தலைமை செயல் அதிகாரி டதோ அஸ்லான் ஷா அபுல் பக்கார் தெரிவித்தார். கேஎல் சென்ட்ரல், ஜேபி சென்ட்ரல், கேஎல் சென்ட்ரல் தடத்தை இது உட்படுத்துகிறது. ஜோஹர் தேர்தலை முன்னிட்டு அதிகரித்துள்ள தேவையின் அடிப்படையில் நாளை தொடங்கி வெள்ளி வரை கூடுதலாக 7,560 இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் வழி மொத்தம் 15,120 இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவற்றுள் 84 விழுக்காடு அல்லது 12,769 இருக்கைகளுக்கான நுழைவுச் சீட்டுகள் விற்றுத்தீர்ந்துள்ளதையும் டத் அஸ்லான் ஷா சுட்டிக்காட்டினார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா பாவி சூறாவளி குறித்த எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த சூறாவளி தற்போது சபா சண்டகானுக்கு வடகிழக்கே 1896 கிலோமீட்டர் தொலைவிலும் தைவானின் தைபே நகருக்கு தென்கிழக்கே 1151 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 நிலவரப்படி அந்த சூறாவளி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் நிலையில் அதன் அதிக பட்ச காற்றின் வேகம் மணிக்கு 185 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சூறாவளியால் மலேசியாவுக்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்று மெட் மலேசியா தெரிவித்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேட்டோ உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் துருக்கியிலிருந்து வாஷிங்டன் திரும்பும் பயணத்தில் கத்தார் அன்பளிப்பாக வழங்கிய புதிய ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை பயன்படுத்தாமல் பழைய அதிபர் விமானத்திலேயே பயணம் மேற்கொண்டார். இதனிடையே புதிய விமானம் பிரிட்டனில் உள்ள மெய்டன்ஹோவ் விமான தளத்திற்கு முன்னதாக அனுப்பப்பட்டதாகவும் அங்குள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் அதனை பார்வையிடும் வாய்ப்பை வழங்கும் நோக்கிலேயே அந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் விமானம் மாற்றப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவும் ஈரானும் வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையையும் தவிர்க்க வேண்டும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. மேற்காசியாவில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து கவலை தெரிவித்த பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மோதல் மீண்டும் தலை தூக்குவது எந்த தரப்பினருக்கும் பயனளிக்காது என்று அறிக்கையில் கூறியது. ஜூன் 17 எட்டப்பட்ட இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இருதரப்பும் தத்தம் உறுதிப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் வலியுறுத்தியது. வட்டாரத்தில் அமைதியை நிலைநாட்ட கலந்துரையாடலை தொடர்வதை தவிர வேறு வழியில்லை என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் பணவீக்க விகிதம் கடந்த ஜூன் மாதத்தில் சீரான நிலையில் இருந்ததாக அதிகாரப்படி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் பயனீட்டாளர் விலை குறியீடு கடந்த ஜூன் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 1 உயர்ந்துள்ளது. இது மே மாதத்தில் பதிவான 1.2 விழுக்காட்டை விட சற்று குறைவாக இருந்தாலும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள 2 இலக்கை விட குறைவாகவே உள்ளதென சீனாவின் தேசிய புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது.

அனிருத் ஜொனிதா காந்தி பாடிய பாடலை நாம் கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வேண்டும் என்று அடம்பிடித்த காலங்கள் கடந்து அது வேண்டாம் என்று நகரும் பக்குவத்தை காலம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. எல்லாவற்றுக்கும் காலம் நமக்கு மருந்தாக பதிலாக அமைகின்றது. வியாழக்கிழமை பொழுதில் இந்த மதிய வேளையில் உணவு சாப்பிட போய்கொண்டிருக்கலாம், இல்ல சாப்பிட்டுக் கொண்டு இருக்கலாம். அப்படியே இசையும் இசையும் தொகுப்பில் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த பாடல்கள் காத்திருக்கின்றன. அதே வேளையில பாத்தீங்கன்னா நீங்களும் பேசலாம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் பாத்தீங்கன்னா இந்த புனை பெயர்லாம் வைத்திருப்பாங்க. எனக்கு பிடித்த பெயரை மாற்றிக்கொள்ள ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய பெயர்களை மாற்ற வாய்ப்பு கிடைத்தால் என்ன பெயரை மாற்றி வைத்துக் கொள்ள ஆசைப்படுவீங்க? அழைத்து பேசலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. இப்ப வாங்க லியோன் ஜேம்ஸ் நித்தி மோகன் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான்.
0: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லா வித்தியாசமான பொருளுங்க சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

நேரம் பிற்பகல் மணி 1:25 ஆகிவிட்டது. சரி, இந்த மதிய உணவெல்லாம் சாப்பிட போய்கொண்டு இருக்கலாம் அல்லவா? ஆரோக்கியமான உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். சரி, இன்று வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கற்பனை கலந்த கேள்வியெல்லாம் நம்ம வந்து கேட்போம். ஆக இன்றைய இசை மிசிம் தொகுப்புல பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டு இருந்தோமா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பெயர் பிடிக்கலைங்க, நான் வந்து புனைப்பெயர் மாற்றிக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல வந்து ஒரு நேயர் அழைத்திருந்தாங்க, அவங்க பெயர் வந்து சுங்கிபுல இருந்து அழைச்சிருந்தாங்க, நிஷா. நிஷா வந்து தனக்கு வந்து பெயர் மாற்ற வாய்ப்பு கிடைத்தால் வெண்மதி அப்படின்னு சொல்லி பெயர் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அது புதுமையாக இருக்கலாம், அல்லது நல்ல தமிழ் பெயர் வைக்க ஆசை, எனக்கு என்ன செய்வது எங்க அப்பா அம்மா இப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து புலம்புவாங்க. ஆக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன பெயர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருந்தோம். சொல்லிய 3:22:82:57:33 அல்லது சொல்லிய 3:22:82:47:68 இந்த எண்களுக்கு அழைத்து நீங்கள் எங்களோடு பேசலாம். இப்ப உங்களுக்காக பிரதீப் ரங்கநாதன் குரலில் பாடல்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
3: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
2: ஏமாற்றப்பட்டது யார்?
3: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
2: அந்த பிம்பம் யாருடையது?
4: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
2: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

0: இசை மிசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். உங்களுடைய பெயரை மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன பெயரை வந்து மாற்றிக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தோம். அக ஸ்கூடாயில இருந்து நம்ம தர்ஷனா அழைச்சிருக்காங்க. வணக்கம் தர்ஷனா.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். மதிய உணவு
1: சாப்பிட்டாச்சா?
0: சரி, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
1: சிக்கன் ரைஸ்.
0: சரி, ஒருவேளை உங்களுக்கு உங்களோட பெயரை மாற்றம் செய்ய வேணா என்ன பெயர் வைத்துக் கொள்வீங்க?
1: எனக்கு வந்து தாரா என்ற பெயர் ரொம்ப பிடிக்கும்.
0: அதாவது தர்ஷனா தாராவா மாற்றிக்கொள்ள ஆசை?
1: ஆமா.
0: ஏன் தாரா?
1: பர்டிகுலரா ரீசன் இல்ல, பட் அந்த பேர் கேக்குறதுக்கே ரொம்ப ஒரு இனிமையா, ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபீல் கொடுக்குதா, அதனால பிடிக்கும்.
0: அப்படியா? ஆனா எனக்கு வந்து தர்ஷனா அப்படி சொல்லும் போதே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தாரான்ற பெயர் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும்ல.
0: அப்படியா?
1: ஒரு கனவுதான், அப்படி வாய்ப்பு கிடைச்சா மாத்திக்கலாம்.
0: ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா அவங்க பேரு வந்து உண்மையான பேருக்கும் பக்கத்துல வந்து ஒரு அடைப்புக்குறியில அந்த புனை பெயரும் வைத்துக் கொள்வாங்க.
1: ஆமா, இது வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணல. யாராவது அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்
0: அப்படின்றீங்க?
1: சந்தோஷமா
0: ஃபீல் பண்ணுவேன். சரி, தாரா தர்ஷனா என்ற தாரா அப்படின்னு மாற்றிக்கொள்ள ஆசை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. நன்றி தர்ஷனா.
1: நன்றி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒருவேளை உங்களுடைய பெயரை வந்து மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன பெயரை மாற்றிக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். கப்பங்கலருந்து நித்யலட்சுமி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க நித்யா, உங்களுக்கு வந்து பெயரை மாற்றிக்கொள்ளணும்னா என்ன பெயர் மாற்ற ஆசைப்படுவீங்க?
1: என் பேர் வந்து நித்யலட்சுமி. அது வந்து மாத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, என்னோட அன்பான ஒரு தோழி இருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க பேரு கீர்த்தனா, அவங்க பேரை வைப்பேன்.
0: கீர்த்தனா அப்படின்னு வச்சுக்க ஆசைப்படுவீங்க. நித்யலட்சுமி அழகான பெயர், ஆனா அந்த பெயர் நீளமா இருக்கிறதுனால தோழியோட பெயர் கீர்த்தனா, அந்த பெயர் வைக்க ஆசை அப்படின்றீங்க. சரி, இது வித்தியாசமான ஆசைதான். ஆனா நித்யா லட்சுமி எல்லாரும் எப்படி அழைப்பாங்க உங்களை? அப்படியா, சரி, மகிழ்ச்சி. நித்யலட்சுமி, நான் உங்களை முழுமையாவே கூப்பிடுறேன். நன்றி,
1: ரொம்ப நன்றிக்கா.

ஹிப்ஹாப் தமிழாக பாடிய பாடல் அது. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கு சென்றாலும், ஒரு திருமணத்திற்கு சென்றாலும் சரி, இந்த சின்ன குழந்தைகள்லாம் இந்த பாடலை போட்டு அப்படியே ஒரு ஆட்டம் ஆடி அந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம், அந்த நடன அசைவுகள்லாம் அதே போல் செய்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் பார்த்தீங்களா, அடுத்து திரை தகவலை, நடிகர் விஷ்ணு விஷால் நடிப்பில் உருவான கட்டா குஸ்தி 2 திரைப்படம் வெளியாகி இருக்கின்றது. இயக்குனர் செல்லா ஐயாவு இவருடைய இயக்கத்தில் நடிகர்கள் ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, மோஷா, சாரா, கருணா, காளி வெங்கட், விஷ்ணு விஷால் இன்னும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். இதனுடைய முதல் பாகம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தான் இந்த இரண்டாம் பாகம் திரைப்படமாக இயக்கி இருக்கின்றார். முதல் பாகத்தில் மல்யுத்த பெண்ணாக இருப்பதை மறைத்து விஷ்ணு விஷாலை திருமணம் செய்து கொள்வார் ஐஸ்வர்யா. அதை மறைக்கப்படும் அவர் படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அது தெரிய வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் ரசிக்கும்படி இயக்குனர் வந்து செல்லா அவர்கள் கொடுத்திருந்தார். இந்த இரண்டாம் பாகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படியாவது தன்னுடைய மனைவியை வந்து சாம்பியனாக மாற்றிவிட வேண்டும் என்று அவருடைய கணவர் வந்து உதவி செய்கின்றார். கணவரோட உதவியோடு மல்யுத்த போட்டிகளில் விளையாடி வரும் ஐஸ்வர்யா அங்கு தன்னுடைய பயிற்சியாளரையே எதிரியாக எதிர்கொள்கின்றார். அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தில் நடக்கின்ற சுவாரஸ்யமான சம்பவங்கள் திரைப்படமாக வெளிவந்திருக்கின்றது. வாய்ப்பு கிடைத்தால் திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்பொழுது உங்களுக்காக இந்த பாடல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பாளர்பள்ளி ஆசிரியர்களுக்கான 99.8 விழுக்காட்டு இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஜூலை முதல் நாள் வரை 10,478 ஆசிரியர்கள் நாடு முழுவதும் உள்ள பாளர்பள்ளிகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டதாக கல்வித்துறை அமைச்சர் ஓங் காவோ தெரிவித்தார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் ஜோஹர் தேர்தலில் மாநிலத்திற்கு வெளியே அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றும்படி தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் வலியுறுத்தினார். தங்களின் வாக்குகள் தாயகம் சென்றடைவதை உறுதி செய்ய பணத்தையும் நேரத்தையும் தியாகம் செய்ய முன்வரும் வெளிநாட்டு வாழ் மலேசியர்களின் கடப்பாடு உள்ளூர் வாக்காளர்களுக்கு உத்வேகமாக அமைய வேண்டும் என்றார் அவர். பொருளாதார நெருக்கடி, பொருத்தமின்மை ஆகியவை இளையோர் மத்தியில் திருமணத்தை தாமதமாக்கும் காரணங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குடும்பத்தை உருவாக்கும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் இளைஞர்களுக்கு அரசாங்கம், முதலாளிகள், கல்விக் கழகங்கள் ஆகியவற்றின் ஆதரவு தேவை என LPPKN இயக்குநர் அஜ்மேல் மஹமுத் கூறினார். ஷரியா வழக்கறிஞர் ஹாரிஸ் டேனியல் ஹெர்மிக்கு மலாக்கா அளவிலான 2026 தேசிய இளையோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. 28 வயதிலேயே இளையோர் மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்டதற்காக ஆண்கள் தனிநபர் பிரிவில் அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் அலுர்காஜாவைச் சேர்ந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியை 30 SS மயூரி பெண்கள் பிரிவில் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த அங்கீகாரம் இளையோர் சமூக மேம்பாட்டு பணிகளில் தொடர்ந்து பங்களிக்க உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தென்சீனாவின் குவாங்ஸி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 39 அதிகரித்துள்ளது. இன்னும் 9 பேரை காணவில்லை என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நன்னிங்கில் உள்ள லியூலான் நீர்த்தேக்கம் உடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் இதில் அடங்கும் என சின்ஹுவா கூறியது. இந்தோனேசியா பாலியில் கழிவிலிருந்து ஆற்றல் தயாரிக்கும் முதல் ஆலையின் கட்டுமானத்தை தொடங்குகிறது. நகராண்மை திடக்கழிவை மின்சக்தியாக மாற்றும் அந்த தேசிய திட்ட செயலாக்கம் அக்குடியரசில் அதிகரித்திருக்கும் கழிவுகளை கையாளும் சவால்களுக்கு தீர்வாக அமையும் என டார்னான் தாரா குழும தலைமை நிர்வாக அதிகாரி ரோசான் ரோஷ்லானி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை நம் மனதுக்கு நெருக்கமான பழைய பாடல்களை நாம் ரசிக்க போகின்றோம். நீங்களும் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. இப்பொழுது நான் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தொலைபேசி ஒலிக்க தொடங்கியாகிவிட்டது. இந்த பழம் பாடலுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கா பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆக இன்றைக்கு என்ன பத்தி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அந்த பாடல் பிடிக்கும், உங்களுக்கு பிடித்த பாடகருடைய பெயர் அப்படின்னா யாரை சொல்வீங்க, இவர் பாடினாலேயே எனக்கு அந்த பாடல் மீது ஒரு மயக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடகருடைய பெயர் பாடலையும் நீங்கள் அழைத்து கேட்கலாம். சரியா? சரி, இப்பொழுது புதிய பறவை திரையில் இடம்பெற்ற பாடல்

0: நிலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: காதலிக்க நேரமில்லை திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தும் இசை மிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்துகாஜால இருந்து மோகனா ராஜு அழைச்சிருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். பிரேமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். மதிய உணவெல்லாம் சாப்பிட்டாச்சா? முதல் நேர் நீங்க தான் அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடகர் ரொம்ப பிடிக்கும்?
1: ஏம் ராஜா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவரோட பாட்டு எல்லாமே அருமையா இருக்கும். அந்த பாட்டுல ஒரு பாட்டு தான் நான் விரும்பி கேக்குறேன்.
0: என்ன பாடல் சொல்லுங்க?
1: கலையலில் வீசிய பண் பாடும், அந்த மாதிரி வரும்.
0: சபாஷ் ராமோதரில் இடம்பெற்ற பாடலை விரும்பி கேக்குறீங்க. உங்களுக்கான பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: நன்றி பிரேமா.

0: தங்க மண்ணில் கண்ணதாசன் அறுவாரியத்தின் ஏற்பாட்டில் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலந்தர் முனீஸ்வரர் ஆலய மண்டபத்தில் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா குங்கி புகழ் கவிஞர் ஜோ மலூரியின் இலக்கிய பேருரை கவி அமுதம் சொல்ல முதம் பருக திரண்டு வாரீர். அனுமதி இலவசம்.
1: உங்களுக்காக
2: ஜூலை 1 தொடங்கி புக்கு மடானி பற்றுச்சீட்டு 2.2 மில்லியன் மாணவர் 100 ரிங்கிட் மதிப்பிலான புத்தக பற்றுச்சீட்டை பெறுகின்றனர். மேல் விவரங்களுக்கு delima.bookcapital.com.my
1: மடானி உங்களுக்காக

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்த பாடலை இப்போலிருந்து சிவகுமாரின் சண்முகம் அழைத்திருக்கின்றார். ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பெரும்பாலும் பழைய பாடகர் பெரும்பாலும் எல்லாரும் அனைவரும் பிடிக்கும். TMS, KB, ஸ்ரீனிவாஸ், ஏ எம் ராஜா எல்லார் பாடலும் கேட்பேன். ஆனா இன்றைய நிகழ்ச்சியில PBS பி சுச்சிலா அவர்கள் பாடிய வாழ்க்கை வாழ்வதற்கு திரையில் அளித்த நான் பாடிய பாடல் மன்னன் கேட்டான் படையுடனே வந்தான் என்ற பாடலு விரும்பி கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன்.
0: அப்படியா, இன்று வந்து உங்களுக்கு PB ஸ்ரீனிவாசோட குரலை கேட்கணும்னு ஆசை, அதனால அவர் பாடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நம்ம சைட்ல இருந்து சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவோம்.
2: சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராரு.
1: ஆமா, அவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா போதும், இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா போதும், அவர் நேத்து ராத்திரில இருந்து கதை சொல்லுவாரு.
3: என்னென்ன பண்ணாரு அப்படி விரிவா விளக்கமா சொல்வாரு.
1: முடிச்சிட்டு அப்புறம் சொல்லுவாரு, இப்பதான் அவர் 5 நிமிஷம் சாப்பிட்டேன். சாப்பிடறதுக்கு முன்னுக்கு கூட ஒரு நண்பரை பாத்துட்டேன், அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அவரு யாருன்னாக்கா அந்த நண்பர் வந்து நான் வேலை செய்யும் போது 1982 அப்பதான் வாயில எடுத்து வச்சேன், ஏன் ஒரு போன் வந்துருச்சுன்னு.
2: நான் நினைக்கிறேன் அவரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி நாக்களி
1: உட்கார்ந்துருங்க, ஓடிடுவோம்.
3: அவருக்கே தெரியும் நீங்களாம் ஓடுறது,
1: அவருக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாரு.
2: நினைக்கிறேன் யாரும் கதை கேட்க இல்ல போல, நீங்க தான் இருக்கீங்க.
3: ஓடுங்கயா, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கயா.
1: ஒரு நல்லது கெட்டதுல வந்து சரி பெரியவர நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாத்துட்டு ரொம்ப நாளாச்சுன்னு கேட்கறது கூட பயமா இருக்கும்.
3: இல்ல கேட்கலாம், ஒருவேளை அவர் அப்படி போல,
2: என்ன கல்யாண சுந்தரம் நல்லா இருக்கியா வரட்டா.
1: அந்த மாதிரிதான்
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், கண்ணசைவில் கோ

0: நிபோங் தபாலிருந்து எக்னேஸ் முத்து கிருஷ்ணன் அழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடகர்னா யாரு சொல்லுவீங்க?
1: இந்த இன்னைக்கு வந்து நீங்க பி சுசிலாவோட பாடல ஆரம்பமா தொடங்க வச்சிருக்கீங்க, அதனால அவங்களோட பாடல் வந்துமா சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே,
0: அந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஆமா ஆமா, பி சுசிலாவோட குரல்ல நெஞ்சில் ஒரு ஆலயம் படுத்தின மாதிரி ஒண்ணு. அவங்க பாடலோட குரலோட அமைப்போட உள்ள பாடல் நல்லா எனக்கு பிடிக்கும். அதே நேரத்துல அந்த பாடல் ரொம்ப அருமையான அந்த இசையோட ரொம்ப அழகா இருக்குமா.
0: சொன்னது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும், பீச சிலவையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஐயா. உங்களுக்கான பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம்.
1: ரொம்ப நன்றி அம்மா.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மனதுக்கு நெருக்கமான பழைய பாடலாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சிரம்மால இருந்து லட்சுமி அம்மா அழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடகர் பாடகி அப்படின்னா யார சொல்வீங்க?
1: கண்டசலா.
0: அவருடைய குரல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. என்ன பாடல் பிடிக்கும்?
1: வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பெய்யுது என்ற பாட்டு. அது வந்து என்னோட துணை சரோஜா இருந்தாங்க. அவங்க இப்ப இல்ல, அவங்களும் நானும் சேர்ந்து 1965 குரல் பொருத்தோன்ற நிகழ்ச்சி வானொலியில ஒளிபரப்புனாங்க. அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி அனுப்பினோம். வானொலியில தேர்ந்தெடுத்து ஒளிபரப்புனாங்கம்மா. அப்ப இப்ப அவங்க சரோஜா இல்ல இப்போ, அதனால அவங்க ஞாபகார்த்தமா அந்த பாட்டுன விரும்பி கேக்குறோமா.
0: ஓ, வானொலியில அன்று வந்து இந்த சண்டிராணி திரையில இடம்பெற்ற பாடல விருப்ப பாடலா கேட்டிருந்தீங்க. தோழி இப்ப இல்ல, அவங்களோட நினைவா இந்த பாடல விரும்பி கேக்குறீங்க.
1: ஆமாமா.
0: சரிமா, உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.

0: இனிமையான பழம் பாடல்கள் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா பண்டமரன் ஜெயால இருந்து ஜெயாவே அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடகர்னா யாரு சொல்லுவீங்க?
1: சவுந்தரராஜன் ரொம்ப பிடிக்கும்.
0: டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல்னா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: இப்ப வந்து நான் மலரோடு தனியாக ஏன் இங்கே வந்தேன், அந்த பாடல் என் கணவருக்காக. அவர் பிறந்த நாள், அவருக்காக இந்த வாழ்த்து பாடல நான் கேட்கிறேன் பிரேமா.
0: சரி, உங்களுடைய கணவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அதே நேரத்துல அவருக்கும் பிடித்த பாடல நம்ம சேர்ந்தே கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம் ரே.

0: வந்தேன்.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

வணக்கம். சலாம். மலேசியா மடாணி மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் இலக்கு நாடு முழுவதும் உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதோடு நின்றுவிடாமல் புறநகர் சமூக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை நோக்கி நகர்ந்துள்ளது. நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் அமைச்சர் 97.65 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த சிறந்த அடைவு நிலைக்கு பின்னரே அதன் இலக்கில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சஹீத் அமீடி தெரிவித்தார். 1977 ஆதரவற்றோர் சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டத்தை இயற்றுவது குறித்து மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு பரிசீலித்து வருகிறது. பிச்சை எடுப்போர் மற்றும் வீடற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதுடன் அவர்களிடையே மனநல சிக்கல்களை எதிர்நோக்குவோருக்கு தங்கும் இடங்கள் இல்லாதது போன்ற சமூக சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கம் அச்சட்டத்தை மீளாய்வு செய்து வருவதாக அதன் அமைச்சர் டாக்டர் நஞ்சி சுக்ரி மக்களவையில் தெரிவித்தார். 16வது ஜோஹர் தேர்தல் பரப்புரை காலத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM 3 புகார்களை பெற்றுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார். அவற்றில் பத்துபஹர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மீதான ஊழல் குற்றச்சாட்டும் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து தெஹ்ரானுக்கும் மஷாட்டுக்கும் இடையிலான ரயில் சேவை முடக்கப்பட்டுள்ளது. அந்த வழித்தடத்தில் அமெரிக்க இஸ்ரேலியர்கள் குற்றவியல் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் ரயில் நிறுவனம் சாடியுள்ள வேளை அங்கு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளை அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரை வழி போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளை குவைத், கத்தார், பஹ்ரைனில் உள்ள தளங்களை ஒருவழி திருக்குர்தி கொண்டு குறிவைத்ததாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள ஏவுகணை இடைமறிப்பு அமைப்பு, கத்தாரின் முன்னெச்சரிக்கை அமைப்பு, பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் கொள்கலன் ஆகியவற்றை பல திருக்குர்திகளை கொண்டு தகர்த்தப்பட்டதாக அது குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இப்போட்டியின் இறுதிச் சுற்றின் முற்பாதி ஆட்டத்திற்கு பின் வழங்கப்படும் ஓய்வு நேரத்தில் ஜஸ்டின் பீபர், மடோனா, ஷக்கீரா, தென்கொரியாவைச் சேர்ந்த BTS குழுவினர் தங்களின் படைப்புகளை வழங்குவர் என ஃபிஃபா அறிவித்துள்ளது. ஜூலை 20 நாள் நியூயார்க் நியூஜெர்சி அரங்கில் நடைபெறும் இப்போட்டியின்போது கார்பந்து, இசை, சமூக தாக்கம் அனைத்தும் ஒன்றிணைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதையும் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நிறைவு நாள் வாழ்த்து வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் வழியாக இன்று நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். சரியா, இப்ப உங்களுக்காக இந்த பாடல்.

0: வழி இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: வணக்கம். மண்ணில் கண்ணதாசன் அறுவாரியத்தின் ஏற்பாட்டில் July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜாலன்பாரு முனீஸ்வரர் ஆலய மண்டபத்தில் பேராசிரியர் பார்வின் சுல்தானா கும்கி புகழ் கவிஞர் ஜோ மலூரியின் இலக்கிய பேருரை கவி அமுதம் சொல்ல முதம் பருக திறந்து வாரீர். அனுமதி இலவசம்.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: நரேன் ஷர்மிளா சிவகுரு பாடிய இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடலுக்கு இடையில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வந்தீங்கன்னா அங்கு நேரலையாக உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா பெரிய சமி தன்னுடைய தோழர் குமரனுக்காக பிறந்த நாள் வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அதனைத் தொடர்ந்து அகிலா நித்தி அவங்களுடைய தோழி யமுனாவுக்கு யமுனா ராஜா தேவி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்து. இது போன்று நீங்களும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா இப்பொழுதே நீங்கள் மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். தமிழரசி வந்து வாசகர் வித்தகர் திரு ஜோசப் அவருக்கு வந்து இன்று பிறந்த நாள். தமிழரசி சிகம்போல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க நினைத்தாலே இனிக்கும் பியா பியா அந்த பாடலை கேட்கலாம்.
1: You know, ladies, it's time to show some real love.

விஜயந்தனி குரலில் பாடலை கேட்டோம், விறுவிறுப்பான பாடல. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. வாழ்த்து நேரம் மின்னலம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்கு வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உஷா மணியம் வந்து தன்னுடைய மகளுக்கு நாளை வந்து 30 வயது பிறந்த நாள், ஷாம்னி தேவிக்காக வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டார். குணவதி பாத்தீங்கன்னா நவ்யாஸ்ரீ தன்னுடைய மகளுக்காக வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். மாரியாயி தன்னுடைய தோழி தர்ஷினிக்காக வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா லோகி சிவமணி தம்பி தினகரன் சந்திரன் சுங்கை செடு பந்தைங்கள இருக்கிறாங்க, அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். சுந்தர் ராஜு மனைவி மணமல்லி அவங்களுக்கு பிறந்த நாளமாக அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ரத்னா கௌரி இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடிய எனது உறவுகள் மகள் மாலா மாலினி துர்காதேவி கலையரசன் அனைவருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க நம்ம ரத்னா கௌரி. அப்புறம் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கணபதி அவர் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். சனி ஹரீலா அப்படின்ற பெயரான் அவருடைய பேரப்பிள்ளைன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சுபா தீபன் பகிரதி சின்னம்மா பகாங்கில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.

சர்வம் திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்து இருக்கின்றோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்து நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லியிருந்தோம். ஜான்சன் வந்து டயானா அவங்களுக்காக வாழ்த்து வந்து தெரிவித்திருக்கின்றார். அம்மா அப்பா செபஸ்டியனும் இவர்கள் சேர்ந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பூச்சோங்கிலிருந்து லட்சுமி தன்னுடைய தோழி வாழ்த்து வந்து சொல்லியிருக்கின்றார். சரோஜா கின்றாராவை சேர்ந்தவராம். சரி, அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரவி வந்து மச்சான் முருகேசனுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். ஷீனி தன்னுடைய கணவர் டேவ் பத்தலஞ்சையில இருக்கிறாங்க, அவங்களுக்காக வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு கலை ரேகா ஜெயமலர் காசிநாதன் அவருக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இளகேந்திரன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து, மனைவி மாலினி வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. சந்திரன் ரேகா பஹாவில இருந்து அவங்க வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. பிறந்தநாள் வாழ்த்து அப்பா அம்மா சுரேஷ் இந்திரா ஜோஹர்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹரிக்கு வந்து இன்று பிறந்த நாளாம். ஆக இது போன்ற வாழ்த்து வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்க, மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்க வந்து வாழ்த்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ரோசி தான் டெங்கிலிருந்து அவங்களுடைய தோழிக்காக வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. போலின் வந்து அவங்களுடைய அம்மா சிந்தேதிரி அவங்களுடைய பெயரு, 60 வயது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்கை செல்வி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. சந்திரன் பாக்கியசாமி, சரியா சொல்றேனான்னு தெரியல, அந்த பேர் வந்து இப்படிதான் டைப் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. வணக்கம் சொல்லியிருக்கீங்க, எல்லோருக்குமே வணக்கம், நன்றி. இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அவங்களுக்காகவே இந்த பாடல்

கூடுவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

0: அசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நேயர் பெருமக்களே, சென்ற வாரம் இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்ற, இப்பொழுது இருக்கின்ற, அல்லது இதற்கு முன்னால் வந்து சென்றுவிட்ட அனைத்து மனிதர்களுடைய ரூஹுகளையும் ஆதம் நபியை படைத்த பிறகு அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியாக்கி வலப்புறமாக இடப்புறமாக ஆக்கி வைத்த அந்த காட்சியை நாம் பார்த்தோம். ஆதம் நபி அவர்களிடமிருந்து ஆரம்பித்து இறுதி நாளினுடைய இறுதி குழந்தை வரை பிறக்கப் போகின்ற அனைவருடைய ரூஹுகள், உயிர்கள் அங்க ஒன்னு சேர்ந்து இருக்கு. உடல் இன்னும் கொடுக்கப்படவில்லை. உடல் கொடுக்கப்பட்டவர்களாக நபி ஆதம் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். மற்றவர்களினுடைய ரூஹுகளும் உருவகங்களும் அங்கு இருக்கின்றன. அவர்களை அல்லாஹ் அணி அணியாக நிற்க வைத்த காட்சியையும் நாம் பார்த்தோம். வலப்புறம் நபிமார்களும், அவர்களுக்கு பின்னால் இறை நேசர்களும், நபிமார்களின் வாரிசுகளான மார்க்க அறிஞர்களும் இருந்ததையும் அந்த காட்சியையும் சென்ற வாரம் பார்த்தோம். இடது பக்கத்திலே இருள் நிறத்திலே, இருள் உருவிலே இறை மறுப்பு கொண்டவர்களும், இறை கட்டளையைக்கு மாறு செய்பவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெருமைக்காரர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் இருந்தார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். இப்போ அல்லாஹ் இவர்கள் எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு ஒரு கேள்விய கேட்கிறான். எல்லோரும் நிற்கிறார்கள். நபி ஆதம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து மனிதனாக பிறக்க போகின்ற அனைத்து ரூஹுகளும் அணியணியாக நிற்க வைக்க

0: பட்டு அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேள்வி என்ன? உங்களை எல்லாம் படைச்ச இறைவன், ரப், பரிபாலிக்க கூடியவன் நான் தானப்பா என்பதாக கேள்வியை கேட்கின்றான். முன்பக்கமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய இறை நேச பெருமக்களும் நபிமார்களும் என்ன பதில் சொல்றாங்க? பலா, ஆம் எங்கள் இரட்சகனே. அதற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மார்க்க விருப்பன்னர்கள், மார்க்க அறிஞர்களும் சொல்றாங்க, பலா, ஆம் எங்கள் இரட்சகனே. இடது பக்கம் இருந்த இறை கட்டளை மறுக்கக்கூடியவர்களும் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், பலா, ஆம் இறைவனே என்பதாக பதில் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வேண்டா வெறுப்புத்தனம் தெரிகிறது. இந்த ரூகுகள் பதில் சொல்லும் பொழுது ஒரு வேண்டா வெறுப்பாக பலா என்று சொன்னது போன்ற ஒரு நிலைமை அங்கு நிலவுகிறது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் இந்த வாக்குறுதியில் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்பீர்களேயானால் எனக்கு சஜிதா செய்யுங்கள், பணிந்து நில்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முன்னாடி நிற்கிறது எல்லா ரூகுகளும். இவர்கள் எல்லாரும் பலா, ஆம் என்றுதான் சொல்கிறார்கள். பிறகு அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருப்பின் எனக்கு பணியுங்கள் என்பதாக. சொன்ன உடனேயே அல்லாஹுக்கு முதல் அணியிலே நின்று கொண்டிருந்த இறைநேச பெருமக்கள் நபிமார்கள் உடனேயே பணிந்து நிற்கிறார்கள், உடனேயே சஜிதா செய்கிறார்கள். இடது பக்கம் பார்த்தால் பணியவில்லை, சஜிதா செய்யவில்லை. பிறகு அல்லாஹ் இரண்டாவது தடவை சொல்றான், எனக்கு பணியுங்கள் என்பதாக. அப்பொழுது வலது பக்கம் நின்று கொண்டிருந்தவங்க சிலர் பணிகிறார்கள், சிலர் பணியவில்லை. ஆரம்பத்திலே வலது பக்கம் நின்று கொண்டிருந்த அனைவரும் பணிந்தார்கள். இரண்டாவது கட்டளையின் பொழுது சிலர் பணிகிறார்கள், ஒரு சிலர் பணியவில்லை. இடது பக்கத்திலே நின்று கொண்டிருந்தவர்களில் சிலர் பணிகிறார்கள், சிலர் பணியாமலும் இருக்கிறார்கள். சிலர் சஜிதா செய்யறாங்க, சில பேர் சஜிதா செய்யாமலும் இருக்கிறாங்க. இந்த நிலைமைய ஆதம் நபி பாக்குறாங்க, ஆச்சரியமா கேக்குறாங்க, இறைவனே இது என்ன புதுமையாக இருக்கின்றது, இதனுடைய ஹிக்மத் என்ன, இந்த நிகழ்ச்சியை இந்த காட்சியை நீ ஏற்படுத்துவதனுடைய அர்த்தம் என்ன என்பதாக அல்லாஹ்ட கேக்குறாங்க. முதல்ல சொன்னப்போ நல்லோர்கள் எல்லாருமே சஜிதா செஞ்சாங்க. இரண்டாவது ர சொல்றப்ப அந்த நல்லோர்கள் என்று சொல்லப்பட்ட வலது பக்கத்துல இருக்கக்கூடியவங்கல்ல சில பேர் செய்யவும் இல்லை. இடது பக்கம் இருக்கிறவங்கல்ல ரெண்டாவது தடவை சொல்லும் போது சில பேர் செய்யறாங்க, சில பேர் செய்யல. முதல் தடவை சொல்லும் போது இடது பக்கம் இருக்கிறவங்க யாருமே செய்யல, என்ன அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதலாவது நான் சொன்ன போது கேட்டாங்களே, ரெண்டாவது சொன்னப்பையும் கேட்டாங்களே, அவங்க யாருன்னு சொன்னா, பிறக்கும் பொழுதும் இறை கட்டளையை மதித்த மூமீன்களாக பிறப்பார்கள், இறக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே இறப்பாங்க. மூமீனா பிறந்து மூமீனா இறந்து போவாங்க. இரண்டு கட்டளைகளும், இறப்பிலும் பிறப்பிலும். இரண்டாவது கட்டையில சொல்லும் போது மொதல் கட்டளைக்கு பணிஞ்சிட்டு இரண்டாவது கட்டளைக்கு பணியாம இருந்தவங்க யாரு தெரியுமா? பிறப்பிலே மூமின்களாக இருப்பார்கள், ஆனால் இறப்பிலே இறை நம்பிக்கையாளர்களா இறக்க மாட்டார்கள் என்பதாக. அந்த வலது பக்கம் இருந்த நல்லோர்களிலும் சிலர் பிறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களாய் பிறந்து, இறக்கும் பொழுது இறை நம்பிக்கை இழந்து இவ்வுலகை விட்டு செல்லுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் அங்கு சொல்கிறான். சரியா அல்லாஹ், இடது பக்கம் நிற்கக்கூடிய கருப்பு உருவம் கொண்ட இந்த மக்கள் முதல் கட்டளையிலே யாரும் பணியவில்லை, ஆனா இரண்டாவது கட்டளையில சிலர் மட்டும் பணிஞ்சாங்களே, அவங்க யாரு? அப்ப அல்லாஹ் சொல்றான், முதல் கட்டளையில அவங்க பணியல, அதாவது அவர்கள் பிறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களாய் பிறப்பதில்லை, ஆனால் இறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களாய் இருப்பார்கள், இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் இறப்பார்கள். பிறக்கும் பொழுது மூமின்களாய் பிறக்கவில்லை, இறக்கும் பொழுது மூமின்களாய் இறப்பார்கள், அவர்கள்தான் இவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முதல் கட்டளையிலையும் பணியல, இரண்டாவது கட்டளையிலையும் பணியல, அப்படிப்பட்டவர்கள் இடதுபுறத்தில் இருந்தாங்களே அவங்க யாரு? பிறக்கும் பொழுதும் முமின்களாக இருக்க மாட்டார்கள், இறை மறுப்பாளர்களாக இருப்பார்கள், இறக்கும் பொழுதும் இறை மறுப்பாளர்களாகவே இறந்து போகுவார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த காட்சிக்கான விளக்கத்தை அழகாக சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கும் போதும் இறை நம்பிக்கையாளர்களாக பிறந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இறக்கக்கூடியவர்களையும் பார்க்கிறோம், மூமீனா பிறந்து மூமீனா மரணிக்கிறவங்களையும் பார்க்கிறோம். பிறக்கும் பொழுது மூமீனாக பிறந்துட்டு இறக்கும் பொழுது இறை மறுப்பாளராக இறக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். பிறக்கும் பொழுது இறை மறுப்பாளா சூழ்நிலையிலேயே பிறந்து, ஆனால் இறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளராக இறக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலையை தான் அல்லாஹ் தஆலா அங்கு காட்சிப்படுத்துகின்றான். ஆதம் நபி அவர்களுக்கு வியப்பு ஏற்படுகின்றது. பிறகு ஆதம் நபி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஏன் இப்படி உங்களை எல்லாம் பாகுபடுத்திட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். எல்லாரையும் ஒரே மாதிரி செய்ய வேண்டிதானே. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய உருவாக்கமே இந்த அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது, இவங்க எல்லாரும் இறை நம்பிக்கையானவர்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் முழுக்க கொடுக்கப்பட்டவர்கள். அந்த விதத்துல எந்த பாகுபாடும் கிடையாது. அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆரோக்கியம், உடல் தேவையான அனைத்து கருவிகளும் இவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுல எந்த பாகுபாடும் நான் காமிக்கல. ஆனா அதை உபயோகிச்சு இறை நம்பிக்கையாளனாய் வாழ்ந்து போகிறவர்கள் அது அவர்களுடைய கையிலே இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் அனைவரும் என்னை வணங்கினாலும் அல்லது இவர்கள் எல்லோரும் சேர்ந்தே என்னை வணங்க முடியாது என்று முடிவெடுத்தாலும் என்னுடைய கண்ணியத்தில் கூடுதலோ குறைவோ ஏற்பட போவது கிடையாது. இவர்களுடைய வணக்கம் எனக்கு தேவையும் கிடையாது. இவர்களுடைய வணக்கத்தினால் எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இவர்களுடைய வணக்கம் இவர்களுக்கானதுதானே தவிர எனக்கானது கிடையாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். நாம அல்லாஹ்க்கு பயந்து நடந்தோம்னு சொன்னா நாம் சிறந்த வாழ்வு பெறுகிறோம். நாம் இறைவனை வழங்குவதால் இறைவனுக்கான கண்ணியம் கூட போகுவதில்லை, இறைவனுடைய அந்தஸ்து உயரப்போவதில்லை. நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த நேரத்திலே நினைவு கொள்வது மிக முக்கியமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இறைவனை பயப்படக்கூடிய ஒரு சிறந்த இறை நேசருனுடைய பண்பிலே எல்லோரும் சேர்ந்து இறைவனை வணங்கினாலும் அல்லாஹ்வுனுடைய அந்தஸ்திலே ஒரு படி கூட போவது கிடையாது. அதே நேரத்திலே இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு மாறு செய்வோம் என்பதாக முடிவெடுத்து இறை மாறு செய்தாலும் அல்லாஹுடைய அந்தஸ்திலே சிறிது கூட குறைய போவதும் கிடையாது. அல்லாஹுடைய அந்தஸ்தும் கண்ணியமும் உயர்வானது. அதிலே மனிதர்களுடைய செயல்களால் வணக்கங்களால் எந்த மாறுபாடும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் அல்லாஹுடைய முடிவு. அல்லாஹ் இந்த பதில சொல்லிட்டு ரஹ்மான் சொன்னானா, இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், ஆனாலும் என்னுடைய ரஹ்மத், என்னுடைய இரக்கம் யார் முஹ்ஸினீன்களாக இருக்கிறார்களோ, சிறந்த மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய ரஹ்மத்து கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய அறிவால் தன் வாழ்க்கையை இறைவனுக்கு அடிபணிந்து ஆக்க முடியாமல் போய்விட்டாலும் அவன் ஒரு சாதாரண நிலையிலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறான். ஒரு உபகாரமுள்ள மனது மிக்கவனாக, அதாவது அநியாயம் செய்யாதவனாக, பெருமை கொள்ளாதவனாக அவன் வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈமான் அவன் இறுதி நிமிடத்திற்கு முன்பதாகவே கிடைத்துவிடும். அப்படிப்பட்டவர்கள்தான் இடது பக்கத்திலே இருந்தார்களே, முதல் கட்டளையிலே அடிபணியவில்லை, இரண்டாவது கட்டத்திலே அடிபணிந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தின் காரணமாக இந்த முடிவை சொல்கின்றான். ஆதம் நபி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆக மனிதன் அவன் வாழ்விலே தவறு செய்கிறான், அந்த தவறின் காரணமாக தன் பாவத்தை நினைத்து கவலை கொள்ளக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹ் அறிவின் மூலமாக ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹுடைய ரஹ்மத். அதே போல பிறக்கும் பொழுது அவன் ஒரு இறை மறுப்பாளனாக பிறக்கின்றான். ஆனால் அவனுடைய வாழ்விலே பல கட்டங்களிலே இறைவனை நினைவுறுத்தக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்துகின்றான். அது ஒரு விபத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல காரியங்களின் மூலமாக இருக்கலாம், அல்லது அது யாரையோ சந்தித்ததின் காரணமாக ஏற்பட்ட சிந்தனையாக இருக்கலாம், அல்லது ஏற்பட்ட ஏதாவது ஒரு இன்னல்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியிலே அல்லாஹ் ஆரம்பத்திலே இறை மறுப்பாளனாக இருந்த ஒருவனுக்கு இறைவனை பற்றி, அல்லாஹுவை பற்றி சிந்தனையை ஏற்படுத்துகின்றான். அதை ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்விலே அவன் தன் மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது சிறந்தவனாகி இந்த உலகத்தை விட்டு செல்கின்றான். ஆக இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. இந்த காட்சிகள் தான் நபி ஆதம் அவர்களுக்கு முன்னால் வரிசையாக நடந்து வருகிறது. அடுத்த காட்சி, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த நின்றுகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் முன்னால இந்த பூமியை காமிக்கிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? அழகான மரம், செடி, கொடிகள், வாசத்துக்கு பூக்கள், வண்ணங்களுக்கு பூக்கள், சுவைக்கு பழங்கள், உண்ண உணவுகள், காய்கறிகள், ஆறுகள், மலை முகடுகள், பள்ளத்தாக்குகள், ஒரு அழகான பூமி பந்த அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். எவ்வளவு அழகான ஒரு பூமி, வனப்பு மிக்க பூமி, தங்கமும் வெள்ளியும் வைர வைடூரியங்களும் பொதியப்பட்ட பூமி, நதிகள் அருவிகள் கொண்ட பூமி, அழகான ஒரு பூமி. இந்த பூமிய அல்லாஹ் இந்த எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால காமிக்கிறான். இத பார்த்துட்டு இதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு ஆசைப்பட்டு இருந்த ரூஹுகள்ல அதிகமான பேரு அந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க. மீதி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னால சொர்க்கம் அல்லாஹ் காமிக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்தவர்களில் சிலர் சொர்க்கத்தின் பக்கம் ஓடுகிறார்கள். அதற்கு பிறகு நரகம் காட்டப்படுகிறது. அதை பார்த்துட்டு நரகத்துக்கு பயந்து வேற சிலர் ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த மூன்று காட்சிகளுக்கு பிறகும் ஒரு சிலர் அங்கேயே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் மட்டும் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு அவங்க சொல்றாங்க, இறைவனே, இரட்சகனே, எல்லாம் அறிந்தவன் நீ, நாங்கள் உன்னையே விரும்புகின்றோம், நீதான் எங்களுக்கு வேண்டும், உன் சமூகத்தை விட்டும் நாங்கள் ஒருபோதும் அகலமாட்டோம் என்று ஒருமித்து பதில் சொல்றாங்க. நாங்க சொர்க்கத்துக்காண்டி வணக்க வழிபாடுகள் செய்யல, நரகத்துக்கு பயந்து வணக்க வழிபாடுகள் செய்யல, இல்ல உலக ஆசையின் காரணமாக அதை மறுத்துவிட்டு உன் கட்டளைகளுக்கு மாற்றமாக நடப்பதையும் நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் செய்யும் நலவுகள் அனைத்தும் உன் மீது இருக்கக்கூடிய இறை பாசமே, இறை காதலே என்பதாக சொல்லி அந்த மக்கள் அங்கே நிக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிரமம் நான் கொடுப்பேனே, எனக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களுக்கு உலகிலே நிறைய சிரமங்கள் ஏற்படுமே என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே தான் இறைவனுக்காகவே வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களில் உயர்ந்த தரம் கொண்ட சிலருக்கு அவர்கள் வாழ்க்கை முழுக்க சிரமங்களை பார்த்திருப்பார்கள். ஆனாலும் அந்த சிரமங்களை அவர்கள் கண்ணெடுக்கவில்லை, அவர்களுக்கு முன்னால் இருந்தது இறை காதல், இறை பாசம், மஹப்பத்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுக்காக வாழ்வது, அல்லாஹுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்ற சிந்தனை இருந்தது. அதைத்தான் நாம் தொழுகையிலே உச்சரிக்கின்றோமே, இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய இறப்பு பிறப்பு அனைத்தும் அல்லாஹுக்கே. ஆக இந்த சிந்தனையிலே வாழக்கூடிய இறைநேச செல்வராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
1: நேர்களே, இதுவரை அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கின்.

இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் த்ரேசா லசாரோ. வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பாதை. நினைவுகளை திரும்பி பார்க்கலாம், ஆனால் அந்த காலத்திற்குள் திரும்பி போக முடியாது. அங்கு கடந்து செல்லும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் மகிழ்ச்சியை நிரப்பிக் கொண்டே செல்வோம். இந்த நொடியை ரசித்து வாழ்வோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன் நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாமலேசிய மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். குடிநுழைவு சுங்க விவகாரங்களை எளிமையாக்க எல்லை சிறப்பு பொருளாதார மண்டலத்தை தொடர மலேசியாவும் தாய்லாந்தும் இணங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதுமட்டுமின்றி நிலுவையில் உள்ள மீன்வள சிக்கல்களுக்கு இவ்விரு நாடுகளும் தீர்வு கண்டுள்ளன. ஒரு வாரத்தில் புரிந்துணர்வு உடன்பாடு எட்டப்படும் என அவர் சொன்னார். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மினிக் அஹமட் 53 மில்லியன் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. டாரா ஆமோய், கெலாட், டிஏகே ஆகிய 3 யானைகளை ஜப்பானுக்கு மாற்றுவது தொடர்பில் அவரின் அக்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதாக எஸ்பிஆர்எம் தலைமை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அஹமட் குறிப்பிட்டார். கடந்த திங்கட்கிழமை பந்திங் கோலலங்கா இடைநிலைப் பள்ளியில் 3ஆம் படிவ மாணவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் நண்பர் மீதான அதிருப்தியே காரணம் என முதற்கட்ட விசாரணை வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. 10 மாணவர்களிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் காவற்படை தலைவர் டாக்டர் சாசிலி கஹார் தெரிவித்தார். அச்சம்பவம் பகடிவதையுடன் தொடர்புடையது அல்ல என்றார் அவர். இந்தியாவின் முன்னணி எதிர்க்கட்சியான திரிணாமுல் காங்கிரசின் வங்கி கணக்குகளில் இருந்த 46 மில்லியன் டாலரை மத்திய புலனாய்வுத்துறை முடக்கியுள்ளது. பண மோசடி வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது அரசியல் நோக்கத்தை கொண்ட செயல் என அக்கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டதால் தெஹரான் புதிய தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோபல் பாரோட் தெரிவித்துள்ளார். ஒமான் கடற்பகுதியில் பயணித்த கப்பல்களை தாக்கி ஈரான் அதன் கடப்பாட்டையும் பன்னாட்டு சட்டத்தையும் மீறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மோதலில் ஈடுபட்டுள்ள அவ்விரு நாடுகளும் அமைதி காக்கும்படி பாரோட் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. வரும் சனிக்கிழமை அதிகாலை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினை வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்த இயலும் என்ற நம்பிக்கையை பெல்ஜியம் கோல் காவலர் சிபாட் கோட்டோஸ் வெளியிட்டுள்ளார். இருப்பினும் கிண்ணத்தை வெல்வதற்கான முதன்மை தேர்வு அணிகளுள் ஒன்றாக ஸ்பெயின் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மனதை வருடும் சில நினைவுகள், இதயத்தை தொட்டு செல்லும் சில மேட்டுகள், காலம் கடந்தாலும் காதுகளே என்றும் தீராத இசையாக ஒலித்துக் கொண்டே இருக்குங்க. அதுதான் தீரா இசை. அப்படிப்பட்ட இனிய பாடல்களுடன் உங்கள் மாலை பொழுதை இனிமையாக்க வருகின்றோம். மலர்ந்து விட்டது தீரா இசை. இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா லாசாரு.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு
2: நேரிகளை கோலலும்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46 கோலலும்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46
3: மனசு சரியில்லையா இசை இருக்கு கேளுங்க இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க கேளுங்க இது மின்னலாபம்

திராயசில் தொடர்ந்து நீங்களுமே அழைத்து பாடலாங்க. ஒரு பாடல் உங்களுக்காக நாங்க ஒளிபரப்பு செய்வோம். நீங்க என்ன செய்யணும், அந்த பாடல் எந்த இடத்துல நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும். பாட தயார் என்றால் நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து பாடல் எங்கு நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும். அவ்வளவுதான்.

0: கின்ன கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நம்ம சைட்ல இருந்து சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவோம்.
2: சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராரு.
1: ஆமா, அவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா போதும், இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா போதும், அவர் நேத்து ராத்திரில இருந்து கதை சொல்லுவாரு.
3: என்னென்ன பண்ணாரு அப்படி விரிவாக்கமா சொல்லுவாரு.
1: முடிச்சுட்டு பிறந்தா சொல்லுவாரு, இப்பதான் அவர் 5 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டேன். சாப்பிடறதுக்கு முன்னுக்கு கூட ஒரு நண்பரை பாத்துட்டேன், அவரு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அவரு யாருனாக்கா அந்த நண்பர் வந்து நான் வேலை செய்யும் போது 1982 அப்பதான் வாயில எடுத்து வச்சேன், ஏன் ஒரு போன் வந்துருச்சுன்னு.
2: ஓ, நான் நினைக்கிறேன் அவரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி நாக்களி போட்டு
1: உட்காந்துருங்க. எல்லாம் எல்லாம் ஓடிடுவோம்,
3: அவருக்கே தெரியும் நீங்களா ஓடுறது.
1: அவருக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாரு.
2: நினைக்கிறேன் யாரும் கதை கேட்க இல்ல போல, நீங்க தான் இருக்கீங்க.
3: ஓடுங்கயா, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கயா.
1: ஒரு நல்லது கெட்டதுல வந்து தெரிய பெரியவர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பாத்துட்டு ரொம்ப நாளாச்சு கேட்கறது கூட பயமா இருக்கும்.
3: இல்ல கேட்கலாம், ஒருவேளை அவர் அப்படி போல,
2: என்ன கல்யாண சுந்தரம் நல்லா இருக்கியா வரட்டா.
1: அந்த மாதிரிதான்
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
5: அவன் ஓர் எழுத்தாளன், வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
4: ஏமாற்றப்பட்டது யார்?
5: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான், கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான், அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
4: அந்த பிம்பம் யாருடையது?
5: நீ பாதியிலேயே விட்டு போன கதைய நான் முடிச்சு வைக்க போறேன்.
4: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

நாம் இணைந்திருக்கின்றோம். சில நேரங்களில் நம் மனம் கூட இப்படிதான் ஒரு சோர்வுல கண்ணீர் சிந்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மனதுக்கு நல்ல ஆறுதல் தரக்கூடிய பாடல்களை கேட்கும் போது, உயிரில் கலந்து ஒலிக்கும் போது, அந்த சோர்வு, மனக்கசப்பு, பாரம் எல்லாம் அப்படி காற்றில் இறக்கி வைத்த ஒரு உணர்வை ஏற்படும். அதுதான் இந்த பாடல்களில் இருக்கும் சக்தி என்று கூட நாம் சொல்லலாங்க. சரி, நேயர்களே, நீங்க கூட அழைக்கலாம். அழைத்து பாடல் எந்த இடத்தில் நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடலாம்.

உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலிறுதி சுற்று இந்த ஆட்டங்கள் ஆரம்பமாக போகின்றன. வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது பிரான்ஸ் மொரோக்கோ அணிக்கு இடையிலான இந்த ஆட்டம் தான் தொடக்கி வைக்கின்றது. அதற்கு பிறகு ஸ்பெயின் பெல்ஜியம் அணியை சந்தித்தும் நார்வே இங்கிலாந்து அணியை சந்தித்தும் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியை சந்தித்தும் விளையாடி கொண்டிருக்கின்றன. சரி, நீங்க ஆதரவு அளித்த அணி இந்த சுற்றில் களம் இறங்குகின்றனவா அல்லது தத்தம் சொந்த நாடுகளுக்கு திரும்பிவிட்டதா? அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த 2026 உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி உங்க பார்வையில எப்படி இருக்கு? இப்ப குறிப்பாக இந்த காலிறுதி சுற்றுக்கு இரண்டு நாடுகள் இரண்டு அணிகள் களத்தில் மோதும் போது அதில் இருக்கும் நடுவர்கள் ரெஃபரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர்களுக்கான இந்த அறிமுகம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பிரான்ஸ் மொரோக்கோ சந்தித்து விளையாடும் போது அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த 5 நடுவர்கள் களத்தில் இறங்குகின்றார். எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்க? அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. 3228253 அல்லது 4767 என்ற எங்களுக்கு இன்னமும் நீங்க அழைத்து பாடுவீங்கன்னு நாங்க காத்திருக்கோம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

புது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 72 19 9. திரு இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நேர்கள் அழைத்து முயற்சி செய்திருக்கீங்க, ஆனா என்ன, மிக சரியா பாட முடியல, இந்த சுலபமான பாடல, அதனால ஒளிபரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால உங்களுடைய அன்புக்கு வேண்டுகோளுக்கு இணங்க நாங்களும் ஒளிபரப்பல. ஆனாலும் இன்னமும் உங்களுக்கு பாடல்கள் காத்திருக்கின்றன, நீங்க அழைத்து முயற்சி செய்து பார்க்கலாம். என்ன, சில நேரங்களில் சுலபமான பாடலாக இருந்த போதிலும் திடீர்னு அந்த பாடலை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாறலாம், ஆனா பிடித்து நீங்க பாடுனீங்கன்னா முயற்சி செய்து பாடலாங்க. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: சாந்தி.
1: அதுக்கு அவ்வளவுதான் தெரியும், ஏதோன்னு தான் ஞாபகம் வருது.
2: இல்லையே, அங்க ஒரு வழி பாதை என் பயணம், மனதில் ஏனோ பல சலனம். அப்புறம் கேட்டால்
1: சத்தியமா தெரியல,
2: கேட்டால் ஒன்று தருவேன் இல்லையா?
1: இல்ல.
2: சரி சரி சாந்தி, முயற்சி செய்தீங்க, முழு பாடலையும் கேக்கணும்.

சாந்தி புரிந்ததோ உங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரே சிறப்பு இருந்த போதிலும் அழைத்து முயற்சி செய்தீங்க இல்லையா அந்த அன்பிற்கு நன்றி. நீங்க கூட இன்னொரு பாடல் இருக்கு, அழைத்து முயற்சி செய்யலாம்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.
1: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
2: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
1: ஏமாற்றப்பட்டது யார்?
2: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
1: அந்த பிம்பம் யாருடையது?
3: நீ பாதையிலேயே விட்டு போன கதைய நான் முடிச்சு வைக்க போறேன்.
1: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
4: எழுத்துக்கு ஒரு ஏமாற்றம் வந்தா எப்படி இருக்கும்? அத கதையை கேட்டா மட்டும்தான் நமக்கு தெரியும். மறந்துடாதீங்க, சனிக்கிழமை உங்களுக்காகவே சிறுகதை வருகின்றது. சரி, வாங்க அடுத்து 2வது பாடலுக்கு யாரு மிக சரியா முயற்சி செய்யறாங்கன்னு கேக்கலாம். பாடுறதுக்கு அழைச்சிருக்கீங்களா?
5: உங்க
4: உற்சாகம் பிடிச்சிருக்கு. என்ன பாடல்னு நீங்க கேட்டாதான் தெரியும். கேக்குறீங்களா?

0: பாடறியேன் படிப்பறியேன் பள்ளி கூட நான் அறியேன் ஏழறியேன் எட்டறியேன் எழுதி வர நான் அறியேன். சரிங்களா?
1: எப்படி உங்களால இதெல்லாம் முடிந்தது?
0: ஏதோ
1: இல்ல, நாங்க என்ன எதிர்பார்த்தோம், இது பெண் குரலில் ஒலிக்கும் பாடல் ஆயிற்று. எப்படி இவர் பாடுவாரு? ஆனா மிக சரியா இந்த இடத்துல தொடர்ந்து பாடிட்டீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு பாராட்டு.
0: மகிழ்ச்சியாச்சு.
1: நன்றி. நாங்க உண்மையா எதிர்பார்க்கல, நீங்க இந்த பாடல வந்து மிக சிறப்பா இவ்ளோ அழகா இனிமையா பாடுவீங்க. சரியா?
0: ரொம்ப நன்றி.
1: சரி, இதற்கு பிறகு எங்களை நினைவில் கொள்ளணும்.
0: கண்டிப்பாக.
1: இதுக்கு மேல நாங்க சாட்ஜிபிடிக்கு ஒரு நன்றி சொல்லலாம். சரியா? இன்று தீராசியில் நம்மை இணைத்தது சாட்ஜிபிடி. அவ்வளவுதான், நன்றி.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. சிறப்பாய்
2: சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.

0: ஓபிஆர் 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தப்படுகிறது. மலேசியாவும் தாய்லாந்தும் சிறப்பு எல்லை பொருளாதார மண்டல மேம்பாட்டை தொடர இணக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். பெங் நகாரா நிதி கொள்கை குழு MPC நாள் வட்டி விகிதம் OPR-ஐ 2.75 விழுக்காட்டுக்கு நிலைநிறுத்தியுள்ளது. 2025 ஜூலை முதல் OPR-இல் தொடர்ந்து 7வது முறையாக மாற்றமில்லை. நடப்பு சூழலுக்கேற்ப இவ்வாண்டு 4வது முறையாக நடைபெற்ற கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக MPC விவரித்தது. மலேசியாவும் தாய்லாந்தும் குடிநுழைவு சுங்க விவகாரங்களை எளிதாக்க சிறப்பு எல்லை பொருளாதார மண்டல மேம்பாட்டை தொடர இணங்கியுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புத்ராஜயா பர்டானா புத்ரா கட்டடத்தில் நடைபெற்ற தாய்லாந்து பிரதமர் அனுதின் சார்ன்வீராகுலுடனான சந்திப்பில் இந்த முடிவு எட்டப்பட்டது. மேலும் 2027 ஆண்டுக்குள் 30 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இருதரப்பு வர்த்தக இலக்கை அடைவதற்கான தங்கள் கடப்பாட்டையும் இரு தலைவர்களும் வெளிப்படுத்தினர். இவ்வேளையில் மலேசியாவும் தாய்லாந்தும் நிலுவையில் இருந்த மீன்வளத்துறை சந்தை அணுகலுக்கு தீர்வு கண்டுள்ளன. அதேவேளை விவசாய ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை விரைவுபடுத்த இரு அண்டை நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. தாய்லாந்து பிரதமர் அனுதின் சார்ன்வீராகுல் இன்று தொடங்கி மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அந்த வகையில் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தமது சகா சூர்யா ஜுவான் ருவாங்கிட்டுடன் ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வை டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் அனுதீனும் பார்வையிட்டனர். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் இலக்கு நாடு முழுவதுமுள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதோடு நின்றுவிடாமல் புறநகர் மக்களுக்கான சமூக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை நோக்கி நகர்ந்துள்ளது. 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் புறநகர் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் அவ்வமைச்சு 97.65 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன் சிறந்த அடைவு நிலைக்கு பின்னரே இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்தார். புறநகரில் மேம்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறிப்பாக கல்வி தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் அங்குள்ள மக்களின் பொருளாதாரத்தையும் உந்தச் செய்யும் என புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். 1977 ஆதரவற்றோர் சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டத்தை இயற்றுவது குறித்து மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு பரிசீலித்து வருகிறது. நாட்டில் பிச்சை எடுப்போர் வீடற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேலும் மனநல பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிறப்பு காப்பகங்கள் இல்லாதது உட்பட தற்போதைய சமூக சவால்களுக்கு தீர்வு காண அரசாங்கம் அச்சட்டத்தை மீளாய்வு செய்து வருவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி மக்களவையில் தெரிவித்தார். மேலும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் பங்களிப்பையும் அதிகார வரம்பையும் முறைப்படுத்த இப்புதிய சட்ட வரைவு காலத்திற்கு ஏற்றவாறு அமையும் என அவர் குறிப்பிட்டார். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹமட் 53 மில்லியன் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. டாரா அமோய் கெலாட் 3 யானைகளை ஜப்பானுக்கு மாற்றுவது தொடர்பில் அவரின் அக்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதாக SPRM தலைமை ஆணையர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அஹமட் குறிப்பிட்டார். அந்த முன்னாள் அமைச்சர் அல்லது அவருடன் தொடர்புடைய நிறுவனங்களை உட்படுத்திய நிதி வரம்பு அறிக்கை CTR சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனை அறிக்கை STR-இல் மேற்கொண்ட ஆய்வினை தொடர்ந்து இந்த விவகாரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ அப்துல் ஹமீத் கூறினார். பாளர்பள்ளி ஆசிரியர்களுக்கான 99.8 விழுக்காட்டு இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஜூலை முதல் நாள் வரை 10,478 ஆசிரியர்கள் நாடு முழுவதும் உள்ள பாளர்பள்ளிகளில் பணிக்கமர்த்தப்பட்டதாக கல்வி துணை அமைச்சர் ஓங் காவோ தெரிவித்தார். 2023 முதல் 2025 வரை 1,202 புதிய பாளர்பள்ளிகள் பாலர்பள்ளி ஆசிரியர்கள் பணிக்க மறுத்தப்பட்டனர். இந்நிலையில் கூடுதல் ஆசிரியர்களை வேலைக்கெடுப்பது ஒவ்வொரு தொகுதி மாணவர் எண்ணிக்கையை பொறுத்து அமையும் என்று வோங் விவரித்தார். கடந்த திங்கட்கிழமை பந்திங் கொலலங்காட் இடைநிலைப் பள்ளியில் மூன்றாம் படிவ மாணவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் நண்பர் மீதான அதிருப்தியே காரணம் என முதற்கட்ட விசாரணை வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. 10 மாணவர்களிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் காவற்படை தலைவர் டத்தோ ஷாஜ்லி கஹார் தெரிவித்தார். அச்சம்பவம் பகடி வதையுடன் தொடர்புடையது அல்ல என்றார் அவர். விசாரணையின் போது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய இதர காரணங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 15 வயது மாணவி எதிர்கொண்ட மன அழுத்தமும் ஒன்றென டத்தோ சாஸ்திலே சொன்னார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து தெஹ்ரானுக்கும் மஷ்அட்டுக்கும் இடையிலான ரயில் சேவை முடக்கப்பட்டுள்ளது. அந்த வழித்தடத்தில் அமெரிக்க இஸ்ரேலியர்கள் குற்றவியல் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் ரயில் நிறுவனம் சாடியுள்ள வேளை அங்கு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளை அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரைவழி போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக கமேனியின் இறுதிச் சடங்கிற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மஷ்அட் நகரை நோக்கி செல்லும் இரு பாலங்களை அமெரிக்கா குறிவைத்ததாக ஈரானிய புரட்சிப்படையினர் குற்றஞ்சாட்டினர். இவ்வேளை இரு நாள்கள் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 78 பேர் காயமடைந்ததாக தெஹ்ரான் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 47 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். என்ஜிஓ வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பொது தொடர்பு அமைச்சர் ஹுசேன் கர்மபோர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குவைத், கத்தார், பஹ்ரைனில் உள்ள தளங்களை திருக்கூறுதி கொண்டு ஒருவழி தாக்குதல் நடத்த குறிவைத்ததாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள ஏவுகணை இடைமறிப்பு முறை, கத்தாரின் முன்னெச்சரிக்கை முறை, பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் கொள்கலன் ஆகியவை பல திருக்குறுதிகளை கொண்டு தகர்க்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டதன் மூலம் ஈரான் அந்நாட்டின் புதிய தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் பாய்ட் பாரோட் தெரிவித்துள்ளார். ஓமான் கடன் பகுதியில் பயணித்த கப்பல்களை தாக்கியதன் மூலம் ஈரான் அதன் கடப்பாட்டையும் பன்னாட்டு சட்டத்தையும் மீறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மோதலில் ஈடுபட்டுள்ள அவ்விரு நாடுகளும் அமைதியை கடைபிடிக்குமாறு பாரோட் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து வரும் சனிக்கிழமை அதிகாலை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினை வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்த இயலும் என பெல்ஜியம் கோல் காவலர் திபோட் கோட்டோய்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அணியையும் குறைத்து மதிப்பிடலாகாது. உலகக்கிண்ணத்தை வெல்வதற்கான முதன்மை தேர்வு அணிகளுள் ஒன்றாக ஸ்பெயின் வகைப்படுத்தப்பட்டாலும் அக்கூற்றை தகர்த்தெறிய முடியும் என்றவர் கூறினார். இதனிடையே இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் முதல் பாதி ஆட்டத்திற்கு பின் வழங்கப்படும் ஓய்வு நேரத்தின் போது ஜஸ்டின் பீபர், மடோனா, ஷக்கீரா, தென்கொரியாவின் பிடிஎஸ் குழுவினர் ஆகியோர் இசைப்படைப்புகளை வழங்குவர் என ஃபீஃபா அறிவித்துள்ளது. ஜூலை 20 நாள் நியூயார்க் நியூஜெர்சி அரங்கில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தின் போது கார்பந்து இசை, சமூக தாக்கம் என அனைத்தும் ஒன்றிணைக்கப்படுகிறது. 11 நிமிட இடைவெளியின் போது நைஜீரிய பாடகர் புர்னபோயின் படைப்பும் இடம்பெறும். உலகளவில் உள்ள சிறாருக்கு தரமான கல்வியும் கார்பந்துக்கான அணுகலை விரிவுபடுத்தவும் 100 மில்லியன் டாலரை திரட்டும் முனைப்புக்கு இந்நிகழ்ச்சி ஆதரவளிக்கும் என ஃபீஃபா குறிப்பிட்டுள்ளது. ஓபிஆர் 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தப்படுகிறது. மலேசியாவும் தாய்லாந்தும் சிறப்பு எல்லை பொருளாதார மண்டல மேம்பாட்டை தொடர இணக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

சீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, பயணத்துல இருக்கீங்களா? பயணத்துல இருந்து எங்களோட இணைந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பயணம் பாதுகாப்பானதாக இருக்கணும், அதுதாங்க எங்களுக்கும் வேணும். சற்று முன்பதாக இந்த பந்திக்கில் நடந்த சம்பவம், அது தொடர்பாக செய்தியில சொல்லியிருந்தாங்க, மன சோர்வு அதுதான் அந்த ஒரு செயலை செய்வதற்காக ஒரு தூண்டுதல் உணர்வாக இருக்கின்றது. அதுக்கு தாங்க நாங்க அடிக்கடி சொல்றது, இந்த மன சோர்வு ஏற்படும் போதெல்லாம் என்னென்ன மாதிரியான செயல்கள், இசை அல்லது நம்ம மனசுக்கு பிடிச்சமான விஷயத்த செய்தா சோர்வில் இருந்து உடனே உற்சாகம் பிறக்குமோ அதை நம்ம செய்து அங்கிருந்து விடுதலை கொடுக்கணும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மனம் தானே எப்படி வேணாலும் யாரை வேணாலும் காயப்படுத்திடலாம், அப்படிலாம் இல்லாம முடிந்த அளவுக்கு யாருக்கும் நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லைங்க, ஆனா அவங்களுடைய மனதை காயப்படுத்தாமல் அப்படி ஒருவேளை ஏதாவது விஷயங்களை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நல்ல பக்குவமா எடுத்து சொல்லலாம். இந்த மனசோர்வு அப்படின்றது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு செல்கின்றது அப்படின்றத இது போன்ற செய்திகள் தான் நமக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. எனவே இப்போ இந்த தருணம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, உங்களுடைய இதயம் சோர்வாக இருந்தால் இந்த பாடலை கேளுங்க. அவ்வளவுதான்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நம்ம சைட்ல இருந்து சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவோம்.
2: சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராரு.
1: ஆமா, அவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா போதும், இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா போதும், அவர் நேத்து ராத்திரில இருந்து கதை சொல்லுவாரு.
2: என்னென்ன பண்ணாரு அப்படி விரிவா விளக்கமா சொல்வாரு.
1: முடிச்சிட்டு அப்புறம் சொல்லுவாரு, இப்பதான் அவர் 5 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டேன். சாப்பிடறதுக்கு முன்னுக்கு கூட ஒரு நண்பரை பாத்துட்டேன், அவரு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அவர் யாருனாக்கா அந்த நண்பர் வந்து நான் வேலை செய்யும் போது 1982 அப்பதான் வாயில எடுத்து வச்சேன், ஒரு போன் வந்துருச்சுன்னு.
2: நான் நினைக்கிறேன் அவரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி நாக்களி போட்டு
1: உட்காந்துருங்க. எல்லாம் ஓடிடுவோம்,
2: அவருக்கே தெரியும் நீங்களா ஓடுறது.
1: அவருக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாரு.
2: நினைக்கிறேன் யாரும் கதை கேட்க இல்ல போல, நீங்க தான் இருக்கீங்க.
3: ஓடுங்கயா, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கயா.
1: ஒரு நல்லது கெட்டதுல வந்து பெரியவர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பாத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்கறது கூட பயமா இருக்கும்.
2: இல்ல கேட்கலாம், ஒருவேளை அவர் அப்படி போல, என்ன கல்யாண சுந்தரம் நல்லா இருக்கியா வரட்டா.
1: அந்த மாதிரிதான்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
5: அவன் ஓர் எழுத்தாளன், வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
4: ஏமாற்றப்பட்டது யார்?
5: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான், கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான், அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
4: அந்த பிம்பம் யாருடையது?
6: நீ பாதியிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
4: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: தீராயசையில் வியாழக்கிழமைகளில் உங்களுக்காகவே சட்ட விளக்கம் ஆலோசனை இடம்பெற்று வருகின்றது. கடந்த வாரம் நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது விபத்துகள் ஏற்படும் போது மோதி விட்டு ஓடி விடுகின்ற இந்த ஒரு கலாச்சாரம், அதாவது ஆங்கிலத்தில் ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஏற்படும் போது எப்படி சட்ட ரீதியில் அணுகுவது என்று குறித்து வழக்குரைஞர் எம் பார்த்திபன் விளக்கம் அளித்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரமும் இடம்பெறுகின்றது, கேட்கலாம்.
2: வணக்கம். ஹிட் அண்ட் ரன் எதனால ஏற்படுது? இந்த கேள்விக்கான பதில் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற பதில் இருக்குது. கவனக்குறைவு, அப்புறம் கைத்தொலைபேசி பயன்படுத்துவாங்க, சீட் பெல்ட் போட மாட்டாங்க, இடிச்சதுக்கு அப்புறம் கைத்தொலைபேசியை பயன்படுத்திட்டே போயிட்டு இடிச்சிருவாங்க, மோதினதுக்கு அப்புறம் ஐயோ மோதிட்டுமே ஓடிடுவோம், ஒரு பயத்துல ஓடிடுவாங்க. இதெல்லாம் இரண்டாவது மூன்றாவது உள்ள காரணம் தான். முதன்மை காரணம், முக்கிய காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டுநருக்கு வந்து லைசன்ஸ் இருக்காது. ஒன்று வயது குறைவா இருக்கும், 15-16 வயசுலேயே மோட்டார் ஓட்டுவாங்க, அப்புறமேலு கார் ஓட்டுவாங்க, யாரையாவது இடிச்சிருவாங்க, மோதினதுக்கு அப்புறம் ஐயோ லைசன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஓடிடுவாங்க, ஹிட் அண்ட் ரன் ஓடிடுவாங்க. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்கும், ரெண்டு தரப்பினர்கள் பார்ப்போம். இரண்டாவது தரப்பினர் லைசன்ஸ் இருக்கும், ஆனா காரோட ரோட் டாக்ஸை புதுப்பிச்சிருக்க மாட்டாங்க, ரினியூ பண்ணிருக்க மாட்டாங்க, காரோட இன்சூரன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, லைசன்ஸ் இருக்கு ஆனா காரோட இதை ரினியூ பண்ணி இடிச்சுட்டுமே மோதிட்டோம், இப்ப வந்து கிளைம் கேட்பாங்களே, அந்த கிளைம் நம்ம சொந்த காசுல எடுத்து போடணும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாத, ஓகே நம்ம ஓடிடுவோம், ஹிட் அண்ட் ரன். மூன்றாவது தரப்பினர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரோட் டாக்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், ஆனா அவங்களோட லைசன்ஸ் ரினியூ பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப கீழ காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று, ரினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க, ரோட் டாக்ஸ் இருக்காது, லைசன்ஸ் இருக்காது, இல்லை வயது குறைஞ்சவர்கள் அந்த மோட்டாரை எடுத்து ஓடி இருப்பாங்க. ஆகவே இந்த மாதிரியான சிக்கல்லேருந்து நம்ம விடுவிக்கணும், இந்த மாதிரி சிக்கல்லேருந்து நம்ம தவிர்க்கணும்னா நம்முடைய லைசன்ஸ், ரோட் டாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கரெக்டாக சரியான நேரங்களில் கண்டிப்பாக புதுப்பிக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆலோசனை.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-909-7219.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: அந்த பாடல் தான் அது. தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம அவர்கள் நிறைய பேர் வெற்றிகரமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். வியாபாரத்தை தொடங்கி வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற ஒரு இலக்கோடு பயணித்து கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையில ஒரு தனி வியாபாரம் செய்து தனி ஒருவர் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா நானும் வியாபாரம் செய்யணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதனால் வியாபாரம் செய்யணும், என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா. அந்த மனசு தாங்க இவருக்கு அதிக இருக்கின்றது. மளிகை கடை சில்லறை மொத்த விற்பனை வியாபாரம் செய்யும் திரு சந்திரன் அவர் என்ன செய்திருக்கிறார்னா, அவரோட வியாபாரத்தோடு சேர்ந்து நீங்க ஒருவேளை மளிகை கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வியாபார ஆலோசனை வேணா எங்கிட்ட வாங்க, நான் உதவி செய்றேன்னு சொல்றேன் பாத்தீங்களா. சந்திரன் மாஜு என்டர்பிரைஸின் உரிமையாளர் சந்திரன் அவரை சந்திக்கலாங்க.
1: வணக்கம், என் பேரு சந்திரன் பெருமாள். நான் வந்து பண்டிங் ஜிஞ்சாரும் அந்த இடத்துல இருக்கேன். நான் வந்து என்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, மொத்த வியாபாரம் சில்லற வியாபாரமும் மற்றும் அனைத்து வகை கடல் உணவுகள் எல்லா சீஃபுட் ஐட்டம்ஸும், ட்ரை சீஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு. இந்த வியாபாரத்தை வந்து நான் 2014 இருந்து ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னுக்கு என்னுடைய சித்தப்பா கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் பேர் வந்து திரு அருணாசலம். அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த வியாபாரத்தை கத்துக் கொடுத்தவரு. கடைக்கடையா போய் ஜாமா சப்ளை பண்றது, நாம இந்த ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன லோரியில வச்சுதான் நானும் என் தம்பியும் போயிட்டு எல்லா கடையும் ரெஸ்டாரண்ட் அப்புறம் கெஃபே மினி மார்க்கெட் அதே நேரத்துல நிறைய கம்பெனிகளுக்கும் நாங்க நெத்திலி கருவாடு கச்சாங்கானு சொல்லுவோம், நாசிலமாக்குள்ள பொருள் எல்லாத்தையுமே நாங்க சப்ளை பண்றோம். எங்களுடைய ஸ்டோரு எங்களுடைய கடை வந்து எங்க இருக்குன்னா பந்திங்ல ஜிஞ்சாரும் ஒரு இடத்துல சந்திரன் மாஜு என்டர்பிரைஸ் நீங்க வெயிட்ல சேர்னாலும் வந்துடும் எங்களுடைய கடைக்கு வரலாம். எங்களோட கடையில வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா எல்லா டைப் சீஃபுட்ஸும் நீங்க பாக்கலாம். கல்தரா கருவாடு சரி, பால்சுரா கருவாடு இதுவும் இருக்கு, மத்தபடி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்கு, வெங்காயம் கிழங்கு பூண்டு இதுவும் நாங்க மொத்தமா இந்தியால இருந்தும் கொண்டு வந்து நிறைய ஹோல்சேல் வியாபாரத்திலயும் கொடுக்குறோம், வாடிக்கையாளர்களுக்கும் வந்து வாங்கிட்டு போலாம். இந்த வியாபாரத்தை நான் ஆரம்பத்துல சின்ன ஸ்கேல்ல தான் ஆரம்பிச்சேன். ஒரு லோரி சின்ன ஒரு டன் லோரியில தான் வச்சு பொருட்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போயிட்டு கடைக்கடையா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்து எனக்கு சரியான வியாபார நுணுக்கங்கள் தெரியல. அந்த நேரத்துல என்னுடைய சித்தப்பாவும் கைண்ட் பண்ணாரு, என்னுடைய தம்பி எல்லாரும் சேர்ந்து கைட் பண்ணாங்க. அதுல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஓகே ஒரு பொருளுக்கு எவ்வளவு லாபம் வச்சு விக்கணும், எப்படி அந்த பொருளை பாதுகாக்கணும், மொத வந்த வெங்காயத்தை எவ்வளவு நாள் அந்த வெங்காயத்தை வச்சிருக்கலாம், அது எப்படி மொத பாதுகாக்கணும், அப்புறம் எப்படி டெலிவரி கொடுக்கணும், அதுக்கு கரெக்டா எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கோ மினி மார்க்கெட்டுக்கோ இவங்களுக்கு வந்து எப்படி டெலிவரி பண்றது, எப்படி குவாலிட்டியான ஜாமா கொடுக்கணும்ன்றத கத்துக்கிட்டேன். தரமான பொருட்கள் வாங்கணும்னா சந்திரன் மாஜு என்டர்பிரைஸ் ஜெஞ்சாரத்துல இருக்கு, வந்து வாங்கலாம். யாராச்சும் புதுசா வியாபாரம் செய்யறவங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மளிகை ஜாமானோ மத்தபடி இந்த நெத்திலி கருவாடு பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி நீங்க எங்களை தயங்காம தொடர்பு கொள்ளலாம். 01724042400 இந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு அனைத்து வகை டீடைல் தகவல்களும் நாங்க கொடுப்போம். நன்றி மினல் FM இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மியான்மர் நெருக்கடிக்கு கலந்துரையாடல் மூலம் தீர்வு காண வேண்டும் என மலேசியா தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் நீண்டகால நெருக்கடிக்கு தீர்வு காண தாய்லாந்து முக்கிய பங்காற்றலாம் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவுக்கு வருகை அளித்துள்ள தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான் விராகோலுடனான ஊடகத்தார் சந்திப்பில் டத்தோசரி அன்வார் கூறினார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் ஜோஹர் தேர்தல் முன்னிட்டு வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்கள் வாக்களிப்பு மையம் உள்ளிட்ட இதர விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். myspr.sema.sbr.gov.my அல்லது myspr செயலியின் வழி விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. ஜோஹரில் 56 மக்கள் நிகராளிகளை தேர்ந்தெடுக்க 2.7 மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வெளிநாட்டில் சுமார் 13 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆடம்பர சொத்துகளின் உரிமை பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. June 16 தொடங்கி ஆப் அகாம்கில் விசாரணை நடைபெறுவதாக SPRM தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். நெகிரி செம்பிலானில் B40 மீனவர் உற்பத்தி அதிகரிப்பு திட்டத்தின் கீழ் மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM 29 மீனவர்களுக்கு 95,000 ரிங்கிட்டை பகிர்ந்தளித்துள்ளது. இயந்திரம், படகு, இதர உபகரணங்கள் வடிவில் ஒரே முறை அந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக LKIM அறிக்கையில் தெரிவித்தது. இந்தியாவில் பணமோசடி வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக எதிர்க்கட்சியான திரிணாமுல் காங்கிரசின் வங்கிக் கணக்குகளில் இருந்த 46 மில்லியன் டாலரை மத்திய புலனாய்வுத்துறை முடக்கியுள்ளது. இந்நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டுள்ளதாக அக்கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் அரசியல் எதிரிகளை குறிவைக்க சட்ட செயலாக்க அமைப்புகளை பயன்படுத்தி வருவதாக அரசியல் விமர்சகர்களும் மனித உரிமை அமைப்புகளும் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். அணுமின் உற்பத்திக்காக ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு யுரேனியத்தை ஏற்றுமதி செய்ய உள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையே அது தொடர்பான உடன்படிக்கை இன்று கையெழுத்தானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: வாதம் பேசி நீதியை வென்றவர். இன்று அன்பால் இதயங்களை வெழுகிறார். மாணவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். பதவியை தேடி வரவில்லை, பணியை தேடி வந்தார். ஆலயத்தை வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல சமூகத்தின் நம்பிக்கை தலமாக மாற்றியவர். வழக்கறிஞராக உயர்ந்து ஆலய தலைவராக சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கும் உயர்ந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரின் வாழ்க்கை பயணமும் சேவையின் அர்த்தமும் சமூக மாற்றத்தின் கதையை தான் இன்றைய அன்சாங் ஹீரோ சொல்கின்றது. அமரேசன் ஐயா, சொல்லுங்க, உங்களுடைய சிறுவயது காலம் எங்கே எப்படி ஆரம்பமானது?
1: நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பினாங்கல. என் தந்தை வந்து பினாங்க துறைமுகத்துல வந்து கிரெயின் டிரைவரா வேலை செய்தாரு. அம்மா வந்து இல்லத்தரசி. எனக்கு ரெண்டு சகோதரிகள். நான் ஆலயத்துக்கு போற ஆரம்பித்தது வந்து ஏறத்தாழ எனக்கு வயசு வந்து ஒரு 10 வயது. எங்க அம்மா பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி தான். அந்த காலத்திலேயே சொல்லிட்டு இருப்பாங்க. மாசத்துல ஒரு தரவியாச்ச கோயிலுக்கு போவோம். அப்புறம் வந்து 1978 சுப்ராங்ஜயாக்கு மாற்றலாகி வந்தோம். புது பட்டணம் என்று சுப்ராங்ஜயான்னு ஆரம்பித்தார்கள். அங்க வந்து எஸ்டேட் இருந்துச்சு, ஒரு படுமா எஸ்டேட்னு இருந்துச்சு. அங்க வந்து ஒரு கோயில் இருந்துச்சு, ஒரு சின்ன கோயில். அப்போ வந்து எங்க வீடு வந்து அந்த எஸ்டேட் கிட்டதான். அந்த கோயிலுக்கு போற பழக்கம் வந்தது. வாரத்துல ஒரு டீ இல்லாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தரம் போயிட்டு அம்மா வந்து பிரசாதம் எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. அங்குள்ள பூஜைக்கு எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு போவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அந்த இதுலயே வந்து சமய ஈடுபாடு வந்தது. சமய ஈடுபாடு வந்தது. அதை தொடர்ந்து வந்து ஏறத்தால எனக்கு வயது 17 ஆகும் போது வந்து நான் இந்து இளைஞர் இயக்கத்தில் சேர்ந்தேன். அதை தொடர்ந்து அப்புறம் வந்து 1997 நான் வந்து பினாங்கு மாநில இந்து இளைஞர் இயக்கத்தின் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்து சங்கத்தில் சேர்ந்தேன். இந்து சங்கத்தில் வந்து பினாங் மாநில செக்ரட்டரியெல்லாம் வசித்திருந்தேன். 2018 வந்து நான் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்தின் தலைவராக ஆகினேன். ஆனா எனது ஈடுபாடு வந்து இந்த ஆலயத்தில் வந்து 1997 இருந்து நான் படித்து வந்த பிறகு வந்தோடனே நான் இந்த ஆலயத்தில் நான் நிர்வாகத்தில் சேர்ந்து விட்டேன். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் வந்து ஆலயம் கட்டாம இருந்துச்சு. இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்து இந்த ஆலயத்தை கட்டணும். 2024 கும்பாபிஷேகம் ஆகணும். அந்த வேளையில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அது படிப்படியாக இருந்து 2018 நான் தலைவராகினேன். தலைவராகி முதல் முக்கியத்துவம் கொடுத்தது என்னன்னா வந்து இந்த ஆலய மண்டபம். இந்த ஆலய மண்டபத்தை கட்டி முடித்தோம்.

0: என்பது இறைவனை வணங்கும் இடம் மட்டுமல்ல, அன்பை விதைக்கும் பள்ளிக்கூடம், பண்பாட்டை பாதுகாக்கும் பேராலயம், எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் நம்பிக்கையின் இல்லம். இந்த நம்பிக்கையை நம் சமுதாயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் பயணத்தை பற்றி சொல்லுங்க ஐயா.
1: நான் ஒரு வழக்கறிஞர். கடந்த 29 ஆண்டுகளாக நான் வழக்கறிஞராக படிப்பு வந்து கொண்டிருக்கிறேன். சொந்த அலுவலகம் வைத்திருக்கிறேன். நான் கடந்த 2018 அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்தின் தலைவராக இருக்கின்றேன்.
0: ஒரு பக்கம் வழக்கறிஞர், மறுபக்கம் ஆலய தலைவர். இந்த வழக்கறிஞர் எப்படி ஆலய தலைவராக தன்னை உருமாற்றிக் கொண்டிருக்கின்றார்?
1: இந்த ஆலயத்தின் தலைமைத்துவத்தில் என் தொழில், வழக்கறிஞர் தொழில் இப்படி உதவிப்படுவதால் வந்து ஒரு ஆலயம் இப்படி சட்டத்திட்டத்தோட நடக்க வேண்டும். என் சொந்த அனுபவங்கள், வழக்கறிஞராக இந்த அனுபவத்தை வைத்து இந்த மாதிரி திட்டங்கள் போட்டால் சமுதாயத்துக்கு நன்மை அடையும் என்ற வகையில் இங்கு என்னோட தொழிலும் உறுதுணையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் நிர்வாகம் வந்து சில திட்டங்கள் வந்து மக்களுக்கு, பொதுவாக இந்திய சமுதாயத்துக்கு இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று அடிப்படையில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
0: வழக்கறிஞரா இருக்கும் நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த அந்த அனுபவத்தையும் ஞானத்தையும் வைத்துக் கொண்டு ஆலய நிர்வாகத்தில் எந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சமுதாயத்துக்கு, குறிப்பாக கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு வழங்கலாம் என்று திட்டமிட்டு வகுத்து அதற்கேற்றவாறு வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரீங்க. அதனால நிறைய மாணவர்களும் பயன்பெற்று வராங்க. வழக்கறிஞரா, ஆலய தலைவரா, சமுதாயத்திற்கு திருப்பி செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற அந்த நாயகன், அதாவது அன்சாங் ஹீரோ யாராகத்தான் இருக்கும்? அப்படி யாராவது இருக்காங்களா?
1: இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு ஒரு தூண்டுகோலா இருந்தது வந்து யார் என்றால், யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு படம், இது உன்னால் முடியும் தம்பி, ஒரு படம் இருந்தது. அதுல வந்து கமலஹாசன் இப்படி சமுதாயத்துக்கு சேவை செய்வார் என்று அந்த அடிப்படையில நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் என்று ஒரு எண்ணம் வந்தது. அதுல இருந்தால் தொடங்கியது. பள்ளியில் பள்ளி முடிந்து உயர்கல்வி முடித்து விட்டு அதுக்கப்புறம் தொழில இருக்கும் போது சமுதாயத்துக்கு எல்லாச்சும் செய்யணும்னு வந்து ஒரு எண்ணம் வந்தது.

0: தொழில் ஆன்மீகம் இரண்டையும் எப்படி பாக்குறீங்க?
1: ஒன்னு தொழில், இன்னொன்று ஆன்மீகம். ஆனா இது ரெண்டும் வந்து, இது வந்து நான் செய்யற சேவை வந்து பேஷன். நன்மை கிடைக்குதே இல்லையோ, ஆனா இது பேஷன். இது இந்த ரெண்டு, இந்த ஆலயத்து மேலேயே என் தொழில் மேலேயே உள்ள காதல்.
0: ஒரு வழக்கறிஞரா அந்த சேவையை எப்படி தொடர்ந்து செய்யறீங்க இந்த சமுதாயத்துக்கு?
1: பல கேஸ் செஞ்சிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து, பினாங்கில் வந்து பத்துஃபிரிங்கி என்ற இடம், அங்க வந்து ஏறத்தாழ ஒரு 200 பேர் இருந்தாங்க. அந்த லேண்ட் ஓனர் வந்து அவங்களை வெளியாக்கும் போது கேஸ் எடுத்தாங்க வெளியாக்குறதுக்கு. நான் அந்த கேஸை வந்து இலவசமா போராடி கடைசியில வந்து எல்லாருக்கும் அரசாங்கம் மூலியமா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய போராட்டமா நினைத்து நாங்கள் செய்தோம். இது வந்து இலவசமா நான் செய்த இது. அவ்வப்போது ரொம்ப இலவச கேஸ், கிரிமினல் கேஸ் போல கோர்ட்டுக்கு போயிருந்தால் சிலருங்க வந்து காசு இல்லாம ஜாமீன் கட்ட முடியாம நம்ம வாதாடி ஃப்ரீயா குடுக்கிற கேஸ் எல்லாம் செஞ்சிருக்கோம்.
0: ஒரு தீபம் இருளை அகற்றுவது போல ஒரு ஆலயம் ஒரு சமூகத்தின் வாழ்வியை ஒளிர செய்ய முடியும். அந்த மாதிரி ஐயா, உங்கள் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த ஆலயத்தை எப்படி வழி நடத்தி வரீங்க?
1: இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில் வந்து நாங்கள் நேரத்துக்கும் விதிமுறைகளுக்கும் ஆகம முறைகளுக்கும் அவ்வப்போது நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். தூய்மை மற்றும் மரியாதை, இதுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். முன்மாதிரியாக செயல்படும் நிர்வாகம் தான் நாங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து பக்தர்கள் வரவங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் இல்லாம அவங்களுக்கும் இந்த ஆலயத்தில் வழிபடுவதற்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் இந்த கோட்பாடுகள் சொன்னது ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுக்கு வந்து அவ்வப்போது வந்து ஆலய குருக்கள்கள் மற்றும் சமய போதனையாளர்கள் வந்து சமய சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம் சமயத்தை பற்றியும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: ஒழுக்கம், கட்டுப்பாடு, சிறந்த நிர்வாகம், அர்ப்பணிப்பு, இந்த 4 தூண்களின் மீது உயர்ந்து நிற்கும் இந்த ஆலயம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல, ஒரு சமூக மாற்று மையமாக அனைவரின் மனதிலும் தனி ஒரு இடத்தை பெற்றுள்ளது. அந்த ஊக்கமூட்டும் பயணத்தை பற்றி சொல்லுங்க. எப்படி இந்த ஆலயம் ஒரு சமூக மாற்று மையமாக உருமாறியது? எந்த ஆண்டு எப்படி உருமாறியது ஐயா?
1: 2018 இந்த ஆலயத்துக்கு ஒரு மண்டபம் கட்டி முடித்தோம். ஏறத்தாழ 4.5 மில்லியன் செலவில் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்தோம். பொதுமக்கள் அரசாங்கத்தின் உதவியால் இந்த கட்டிடத்தை செய்து முடித்தோம். இந்த கட்டிடத்தின் வழி ஆலயம் பல நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. கல்யாணங்கள், பரிசங்கள், ஒன்று கூடும் நிகழ்ச்சிகள் மற்றும் பல நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலா வந்து நம் சமுதாயத்திற்கு இந்த மண்டபம் ரொம்ப தேவைப்படுகிறது. நாங்கள் ஆலயம் மட்டும் இல்ல, பல இந்திய இயக்கங்கள், பினாங்கில் உள்ள இந்திய இயக்கங்கள் எங்களது ஆலயத்தில் மண்டபத்தில் நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறார்கள்.
0: இது போன்ற நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகளின் வாயிலாக கிடைக்கப்பெறும் நிதிகள் நிச்சயமாக ஆலய நிர்வாகத்தின் பொறுப்பில் தான் ஒப்படைக்கப்படும் அல்லவா? அந்த நிதி சமுதாயத்திற்கு எந்த வகையில் மீண்டும் பயனுள்ள வழியில் பயன்படுத்தப்படுகின்றது?
1: இந்த கிடைக்கும் நிதியில் வந்து from the people to the people, அந்த அடிப்படையில தான் கிடைக்கும் வருமானம் வந்து மறுபடிக்கும் நம் சமுதாயத்துக்கு தான் போகிறது. இந்த வருமானம் வந்து நல்ல முறையில் நாங்கள் திட்டமிட்டு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயம் ஆலயத்துக்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்துக்கும் இந்த செலவினைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி இந்த பாடல் ஒலிக்கும் போதெல்லாம் மனம் தன்னாலே இறைவனை நோக்கி பயணிக்க தொடங்குகிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நம் முன்னோர் கூறியதற்கு ஒரு ஆழமான அர்த்தமும் இருக்கிறது. ஆலயம் என்பது வெறும் கல் கோபுரம் சன்னதி அல்ல. ஆலயம் என்பது அன்பை துடிக்க வைக்கும் இதயம், பண்பாட்டை உயிரோடு வைத்திருக்கும் இதயம், ஒரு சமூகத்திற்கு நம்பிக்கையை தந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கும் இதயம். சிபராங்ஜியாவில் இருக்கும் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல, கல்வி கலாச்சாரம் ஒழுக்கம் சேவை ஆகியவற்றை ஒன்றிணைத்து ஒரு சமூக மாற்று மையமாக உயர்ந்து நிற்கிறது. இந்த பயணத்தில் கோவிட் 19 நோய் தொற்று இது கொண்டு வந்த மாற்றம் தான் என்ன?
1: ஆலயம் வந்து சமூகத்தின் இதயமாக இருக்க வேண்டும், இதயமாக தேவைப்பட்டு வருகிறது. இந்த கோவிட் 2020 வந்த போது நம் சமுதாயம், அதாவது நம் மக்கள் இப்படி கஷ்டப்பட்டார்கள். கல்வி, சிலர்கள் வந்து வேலை போனது, சிலர்கள் வந்து மருத்துவ உதவிகள் எல்லாம் தேவைப்பட்ட காலம். அப்ப நம்ம என்ன செய்தோம்னா வந்து இந்த குழந்தைகளுக்கு முதலாவது கல்விக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடத்த ஆரம்பித்தோம். அதே போல் தேவைப்பட்டவர்களுக்கு வந்து, இந்தியர்களுக்கு வந்து அன்றாடம் தேவைப்பட பொருட்கள் செலவினைகளை வந்து கொடுத்து உதவிடும். மேலும் சில மருத்துவ உதவி தேவைப்பட்டவர்களுக்கு வந்து எங்க மூலியமாக சில டாக்டர்களையும் நாங்கள் வைத்து அவங்களை வீட்டில் போய் சந்தித்து அவங்களுக்கு உதவி கொடுக்க மாதிரி செய்தோம். இந்த கண் விழித்ததுன்னு சொல்ல போனால் வந்து கோவிட் தான். இந்த கோவிட் 2020 எல்லோருக்கும் வந்து ஒரு நம்ம இப்படி வாழ வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இந்த கோவிட் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. அதுல தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஆலயம் ஒரு சமூக மையமாக இருக்க வேண்டும். எங்களை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பேர் நாடி வந்தார்கள். சிலர்களுக்கு வந்து வேலை போய் குழந்தைகளுக்கு சாப்பாடு உதவிகள் தேவைப்பட்டது. அதே போல் சிலர்கள் வந்து பேஷண்ட், அதாவது குரானிக் டிசீஸ் உள்ளவங்க, அவங்களுக்குலாம் வந்து மருந்து கிடைக்காம இருக்கும் போது நாங்கள் உதவி செய்தோம். இதுதான் எங்களுக்கு ஒரு இந்த திட்டத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது.
0: எந்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும் போதும் அதில் நிறைய கேள்விகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். இதில் நீங்கள் எதிர்நோக்கிய சவால்?
1: சமூக மையமாக மாற்றுவதற்கு சவால்கள் இருக்கிறது. ஒன்று, நிதி தேவைப்படும். மேம்பாட்டு திட்டங்களுக்கு போதுமான நிதி திரட்டுதல், நீண்ட கால தன்னிறைவு வருவாய் ஏற்படுதல். அதே போல் மக்களின் நம்பிக்கை, இது முக்கியம். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள செய்தல், இதுதான் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள செய்தல். சொன்னது போல் இதுதான் மிகப்பெரிய சவால்.
0: சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தாலுமே கூட சில தருணங்கள் சில சூழல்கள் அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இல்ல. நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, ஆலய தலைவரா இருக்கீங்க, இதற்கிடையில் சமூக உருமாற்று மண்டபமாக இதை மாற்றி சமுதாயத்துக்கு ஏன் தொடர்ந்து செய்யணும்னு நீங்க முடிவெடுத்தீங்க?
1: பல பேர் வந்து கேட்பாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் வெளியே கத்துக்க அப்பா அம்மா அனுப்புறாங்கல்ல, நீங்க ஏன் டியூஷன் நடத்துறீங்க? இதோ கேள்விகள் வரும். ஆலயம் வந்து நன்கொடையில் செயல்பட்டு வருகிறது, நீங்க ஏன் இந்த நன்கொடையை எடுத்து இதுக்கு செலவழிக்கிறீங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். ஆனால் இறுதியில் ஒரு நிறைவு என்ன என்றால், நாம் நடத்தும் இந்த திட்டங்கள் குறிப்பிட்டது போல் இந்த கல்வி, மருத்துவம், சமயம், மற்ற கலை கலாச்சாரம் நிகழ்வுகள் நடத்தும் போது இறுதியில் ஒரு சந்தோஷம் அல்லது வெற்றிகரமாக இருக்கிறது. நான் சொன்னது போல் இந்த கடந்த 2002 இது வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த குருகுலம் கான்செப்ட் என்று இந்த வகுப்பு நடத்தி கொண்டு இருக்கிறோம். அவ்வப்போது பள்ளிகள் எங்களை அழைப்பார்கள், அவங்களோட பிரைஸ் கிவிங் நிகழ்விக்கும் மற்றும் அவங்க செய்யற நிகழ்வுக்கு அழைக்கும் போது, அப்ப இங்க படிக்கும் மாணவர்கள் ஸ்டேஜில் கூப்பிட்டு பரிசு கொடுக்கும் போது அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? மனநிறைவு. இப்படி மனநிறைவு கிடைக்கிறது. இந்த மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைகிறார்கள். ஒரு உதாரணம், ஒரு மாணவன், அவர் வந்து 4ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்தார். அவர் பெயரோட எழுத தெரியாது, வேறு எழுத தெரியாது, பேசுறதுக்கு தைரியம் இல்லை. இந்த 3 ஆண்டு காலங்களில் அவர் வந்து இப்ப வகுப்பில் டாப் 5 மற்றும் உலகளாவிய பகவத்கீதா போட்டியில் 2ம் பரிசு பெற்றார். இதை பார்க்கும் போது தான் சந்தோஷம். இது அனைத்தும் வந்து எங்கள் ஆலயத்துக்கு வர பக்தர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள், அவர்கள் அனைவருக்கும் இது பத்தி நாங்கள் கூறுவோம். அவங்களும் வந்து பார்க்கும் போது வந்து எங்களுக்கு அவங்க கூட ஆதரவு தரார்கள். இது தொடரும். இதே போல் இன்னும் பல நிகழ்வுகள் நடத்த உள்ளோம். நாங்க மற்ற ஆலயங்களுக்கு இந்த திட்டத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக தயாராக இருக்கிறோம். எங்களை நாடி வந்தால் கண்டிப்பாக நாங்களும் அவங்கள் ஆலயத்தை சமூக மையமாக மாற்றுவதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம்.

0: ஐயா, எதிர்காலத்தில் இந்த மண்டபம் எப்படிப்பட்ட ஒரு மையமாக மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: எதிர்காலத்தில் ஆலயம் ஒரு ஆன்மீக மையமாகவும், கல்வி மையமாகவும், கலாச்சாரம் வளர்க்கும் இடமாகவும், சமூக சேவை மையமாகவும், ஒற்றுமையை வளர்க்கும் இடமாக மாற வேண்டும். இந்த ஐந்து கோட்பாடுகள் முக்கியம். இந்த கோட்பாடுகள் வைத்துத்தான் நம் ஆலயத்தின் சமூக மையமாக மாற வேண்டும். நம் இனத்தவர்கள், நம் சமுதாயத்தினர்கள் ஆன்மீகம் தெரிந்தவர்கள். நாம் குறிப்பிட்டது போல் ஆலயம் அனைவரையும் இணைக்கும் இடம். மொழி, பொருளாதார நிலை பேதமின்றி மக்கள் ஒன்று கூடும் இடம் ஆலயம். ஆன்மீகத்துடன் மனித நேயமும் வளர்க்கும் இடம். இளைஞர்கள் வழி நடத்தும் மையமாக இருக்க வேண்டும். தமிழ் மொழி கலாச்சாரம், கலை கலாச்சாரத்தை பாதுகாக்கும் இடம். சமூக நல சேவைகளின் தளம், அன்னதானம், கல்வி உதவி, மருத்துவ முகாம்கள், பேரிடர் நிவாரணம் போன்ற சேவைகள் மக்களை சென்று அடைகின்றன. அதுக்கு மேலாக குடும்ப உறவுகளை வழிநடத்தும் இடம். குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஆன்மீக மற்றும் சமூக நிகழ்வுகளில் குடிமக்களை உருவாக்கும் இடம். இறை பக்தியுடன் சமூக பொறுப்பும் வளர்க்கும் இடம். ஒரு செயல் இருக்குது, ஆலயம் என்பது வேறு பூஜை நடைபெறும் இடம் அல்ல. மனிதர்களை நல்ல பண்புகளுடன் உருவாக்கும் சமூக பல்கலைக்கழகம். அங்கே பக்தி, பண்பு, பொறுப்பு, சேவை ஆகிய நன்கு ஒன்றாக வளர வேண்டும். இதுதான் ஆலயம் சமூக மையமாக மாற வேண்டும்.
0: இப்போ நீங்க ஏற்படுத்தி வரும் இந்த மாற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு எப்படி இருக்கின்றது?
1: இளைஞர்கள் பங்கேற்பு இப்படி இருக்கிறது. இது ஒரு வருத்தமான சூழ்நிலை. ஏனென்றால் இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் வேறை. நான் இந்த ஆலயத்தில் வந்து சேவை செய்தால் அல்லது அங்கத்தினராக ஆகினால் எனக்கு என்ன கிடைக்க போகிறது? ஆனால் அவங்க ஒண்ணு மறக்கிறாங்க, இந்த சமுதாயத்தினால்தான் அவங்க வந்து ஒரு முக்கியமானவர்களாக ஆகிறார்கள். இந்த சமுதாயம் உங்களை தேவைப்படுகிறது. அதுதான் இந்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். நம் சமுதாயத்துக்கு உதவி செய்ய அத்தியம். யார், வேறு யார் செய்வார்? நம் மற்ற இனத்தவர்களை கேட்க முடியுமா? முடியாது. அதுதான் முக்கியம். இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ப்ராட் திங்கிங் ஆக சிந்தித்தால் அவங்களுக்கும் தெரியும் அவங்களோட சேவை பங்கேற்பு தேவைப்படுகிறது என்று.
0: ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில?
1: எனது கருத்து, ஒரு ஆலயம் என்பது ஒரு சமூக தளமாக மாற வேண்டும். ஏனென்றால் சமுதாயத்தினர்கள் அதிகம் செல்வது இடம் வந்து ஆலயம். ஆலயத்தில் தான் ஒரு கூடுற இடமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் வருத்தம் அடைய வேண்டிய விஷயம் என்றால், நம் சமுதாயத்தினர் இதையே இந்த ஒற்றுமை முதலில் குறிப்பிட்டது போல் COVID-19 COVID-19 நாம் அனைவரையும் சிந்தனையை மாற்றது. அந்த மாற்றத்தின் தான் முக்கிய, அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் ரொம்ப ஆலயங்கள் வந்து சமுதாய மையமாக மாறும். இன்னும் பல ஆலயங்கள் வந்து மாற வேண்டும். எல்லோரும் வந்து நம் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யாவிட்டால் வேற யார் செய்வார்கள்?

0: வாழ்க்கை என்பது வெற்றி பெறுவதற்காக மட்டும் அல்ல, வெற்றி பெற்ற பிறகு எத்தனை பேரின் வாழ்க்கையை உயர்த்தினோம் என்பதற்காகவும், அந்த வகையில் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்த அடிப்படை கல்வியை முழுமையாக பெற உதவினோம் என்றாலே அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அந்த கல்வியை முறையாக நம் மாணவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வகுத்திருக்கீங்க, அது என்ன திட்டம்?
1: 2022 ஒரு திட்டம் போட்டோம். என்னவென்றால், குருகுலம் மாதிரி நமது ஆலயத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு, இது என்னன்னா வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மூன்று தமிழ் பள்ளிகள், அதாவது லடாங் பிராய் தமிழ் பள்ளி, பிராய் தமிழ் பள்ளி மற்றும் மக்மண்டின் தமிழ் பள்ளி, இந்த மூணு பள்ளிகளில் உள்ள மாணவர்களை எடுத்து இவங்களுக்கு வந்து வழிகாட்டு கல்வி மட்டுமில்லை, இவங்களுக்கு வந்து பல வகை சமயம், சிலம்பம், யோகா, பேட்மிண்டன், ஆர்ட், அதாவது வர்ணம், ஆர்ட் கிளாஸஸ் எல்லாம் நடத்தணும். இந்த ஆண்டு கூட 3 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் 15 மாணவர்கள் வைத்து நடத்தினோம், இன்று 40 மாணவர்கள் நடத்தி வைத்திருக்கிறோம். அதே போல் இந்த ஆண்டு இந்த 4, 5, 6 மாணவர்கள் ஆரம்பித்தார்கள் எங்க கூட, அவங்களையும் விடப்படாதுன்னு ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்று இந்த படிவம் 1, படிவம் 2 இந்த மாணவர்களுக்காக வகுப்பு ஆரம்பித்து, இதில் வந்து ஏறத்தாழ ஒரு 18 மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நமது மாணவர்கள், இந்திய மாணவர்களுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் SPM படிக்கும் மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ டியூஷன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மூணு வகுப்பு, நான் சொன்னது போல் இது மூன்றும் இலவசம், இது ஆலயம் செலவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு மாதம் 6,000-7,000 வெள்ளி வரை நாங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர்களுக்கு வந்து தேவையுள்ள எல்லா வகையிலும் எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கான்செப்ட் இதான் என்றால், வாரத்தில் 3 நாள் நடத்தி கொண்டிருக்கிறோம், வியாழன் வெள்ளி சனி. இந்த மாணவர்களை வந்து நாங்களே ஸ்கூல்ல ஏற்றிட்டு வந்து அவங்களுக்கு உணவு கொடுத்து ஆசிரியர்கள் வைத்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர்கள் நான் சொன்னது போல் சமயம் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்பத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் வந்த போது வந்து கல்வியில் ரொம்ப வீக்னஸ் சொல்ல வேண்டும், ரொம்ப கல்வித்திறன் ரொம்ப குறைவாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் நல்ல தரமான போதனையை கொடுத்து, இப்ப சில மாணவர்கள் வந்து பள்ளியில் விழுந்து தேர்ச்சியில் நல்லா தேர்ச்சி பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்க படிக்கும் மாணவர்கள் சிலர் உலகளாவிய பகவத்கீதை போட்டியில் பங்கு பெற்று வெற்றிகரமாக வெற்றி சொல்லியிருக்கிறார்கள். இதில் நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றும் இல்லாமல் பரதநாட்டியம், யோகா, தியானம், பேட்மிண்டன் வகுப்புகள், சிலம்பம் வகுப்புகள் நமது ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் இந்திய சமுதாயத்துக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் நமது ஆலயத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து அனைவருக்கும் திறக்கப்பட்டிருந்தது. சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்தியர்கள் மற்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியர் மட்டும் இல்லாமல் மற்ற இனத்தவர்களும் வந்து இந்த சேவையில் பயன்பற்றி வருகிறார்கள். இது நம் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் இது என்று கருதுகிறோம். அதே போல் சமயத்தின் அடிப்படையில் ராமாயணம், பகவத்கீதை, மகாபாரதம் போன்ற வகுப்புகளையும் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். சனிக்கிழமை தூரம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்.

0: நீங்கள் கொண்டு வந்த இந்த கல்வி திட்டமானது மாணவர்களுக்கு எந்த வகையில் உதவி இருக்கு என்பதை இவர்கள் சொல்ல கேட்கலாம்.
1: நான் புவனேஸ்வரன் தங்கவேலு, மாமனின் தமிழ் பள்ளியுடைய பெற்றோர் அரசங்க தலைவர். சுப்ரஞ்சய கருமாரியம்மன் கோயில செய்யற குருகுலம் பொறுத்த வரைக்கும் திரு அமரேசன் தலைமையில் செய்யறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்திலிருந்து 10 மாணவர்கள் கடந்த 3 வருஷமா போய்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு நம்ம பிள்ளைங்கிட்ட. இந்த மாணவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கடைநிலை மாணவர்கள், பாடத்துல நல்ல திருச்சி இல்லாத மாணவர்களா இருப்பாங்க. இந்த மாணவர்களை அனுப்புறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, இந்த பிள்ளைங்களோட அந்த ஆட்டிடியூட் சொல்லுவாங்கல்ல, அந்த நல்லொழுக்கம், அது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த பிள்ளைங்களுக்கு அங்க வெறும் பாடம் மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம அதோட சேர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு யோகா கிளாஸ் நடத்தப்படுது. பிள்ளைங்களுக்கு அது ஆர்ட் வரியிறது இருக்குல்ல, அது நடத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு நல்லொழுக்க சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. இதோட சேர்த்து இன்னும் நம்ம சொல்லணும்னா, பிள்ளைங்களுக்கு முழுக்க முழுக்க அங்க இந்த குருகுலத்துல நடைபெறும் பொழுது அந்த வகுப்புல உணவு இலவசமா தான் வழங்கப்படுது. இங்க பாருங்க எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம், பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு. இதோட சேர்த்து பிள்ளைங்களை நம்ம பக்கத்துல இருக்கிற மக்தாப் ஆசிரியர் பயிற்சி கல்வியில இருந்து ஆசிரியர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் கேம்ப் நடத்தி இருக்காங்க. அதோட சேர்த்து பிள்ளைங்களை சுத்தி காட்டுறதுக்கு லிம்பா பூஜை கூட்டு போயிருக்காங்க. வருடம் ஒரு முறை அந்த பிள்ளைங்களுக்கு இந்த குருகுலத்தில இருந்து தீபாவளிக்கு ஹெம்பரும் கொடுக்கறாங்க. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து செய்யறதுனால அந்த பிள்ளைங்க கிட்ட ஒரு பெரிய வளர்ச்சி நம்ம பார்க்க முடியுது. பள்ளி பாடமா இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களோட நல்லொழுக்கமா இருக்கட்டும், இதுல வளர்ச்சி பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த வருஷம் ஏற்கனவே நம்ம 10 மாணவர்கள் அனுப்பியிருந்தோம், 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு மாணவர்கள். இப்ப இன்னும் ஒரு 10 மாணவர்கள் கூடுதலா நம்ம அனுப்ப போறோம். ஒரே காரணம் என்னன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி பாக்குறதுனால. இந்த நேரத்துல நம்ம திரு அமரேசனோட சேர்த்து நம்ம பள்ளியை பொறுத்தவரையில் யாருக்கு நம்ம நன்றி சொல்றோம்னா, திரு ராஜேந்திரன் அந்த நிகழ்ச்சியில உள்ளவர், கோயில் சேர்ந்தவர், ஆசிரியர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க, தமிழ் செல்வி டீச்சர் அவங்களோட சேர்த்து, தவமணி டீச்சர், இன்னும் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து திரு அமரேசன் அவங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த குருகுலம் நீங்க தொடர்ந்து நடத்தணும், இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இதில் நன்மை அடையணும், நாங்க எல்லாம் உங்க பக்கத்துல துணையா இருப்போம், சரியான நம் சமுதாயம் முன்னேறுவதற்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நன்றி.
2: மின்னலப்பம் வானொலி நிலையத்திற்கு எனது முதற்கண் வணக்கம். என் பெயர் ஆ. பிரபாகரன். நான் சிவராஞ்சயா அருள்மிகு கருமாரியம்மன் கோயிலின் முன்னாள் துணைத் தலைவர். அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்தின் தலைவர் திரு அமரேசன் அவர்களின் தலைமையில் மாக்பண்டின் தமிழ் பள்ளி மாணவர்கள், பிறை தமிழ் பள்ளி மாணவர்கள் மற்றும் லாடாங் பிறை தமிழ் பள்ளி மாணவர்கள் 55 மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை நியமித்து வாரத்தில் 3 நாட்கள் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் இலவச வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. வாரத்தில் வியாழக்கிழமைகளில் மாலை 7 மணிக்கு டாக்டர் அசோக்குமார் அவர்கள் இலவச மருத்துவ ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் ஏராளமான நோயாளிகளுக்கு நிபுணத்துவ மருத்துவர்களின் சிபாரிசு பெற்று தந்திருக்கிறார். இந்த மருத்துவரின் ஆலோசனைப்படி அடியனும் 2 அறுவை சிகிச்சைகளை பெற்று குணமடைந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆலய சுற்றுப்புற வட்டாரத்தில் உள்ள ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தேவைப்படும் பொருளாதார உதவிகளையும் ஆலய தலைவர் செய்து வருகிறார்.

0: ஒரு கை அன்னதானம் அளித்தால் 1000 இதயங்கள் ஆசிர்வதிக்கும். வயிறு நிறைந்த பிறகுதான் மனமும் நிம்மதியை உணரும். அன்னதானம் என்பது உணவு பரிமாறுவது மட்டுமல்ல, நம்பிக்கையையும் அன்பையும் மனித நேயத்தையும் பரிமாறுவதுதான். அதனால்தான் நாட்டில் உள்ள ஆலயங்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்ல, பசியை போக்கும் புனித தலங்களாகவும் திகழ்கின்றன. அப்படிப்பட்ட அரிய பணியை முன்னெடுத்து பெறுவதில் அல்ல, கொடுப்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தம் என்று அந்த அன்னதானத்தை நீங்களுமே செய்து வரீங்க.
1: தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் வந்து வாரந்தோறும் சனிக்கிழமையில் காலை சிற்றுண்டி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. இது அனைவருக்கும், பொதுவாக அனைவரும் வந்து இந்த அன்னதானத்தில் பங்கு பெறலாம், அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்த அன்னதானம் செய்யும்படி அவங்களுக்கும் நான் ஒரு இந்து என்று ஒரு உணர்ச்சி வருகிறது. நான் ஒரு இந்து, இந்த ஆலயத்தில் நான் வந்து சாப்பிடுகிறேன். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வருகிறது. அன்னதானத்தின் தவிர்த்து இந்திய சமுதாயத்துக்கு மாதத்தோறும் தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள், சில நேரத்தில் வந்து பண உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம் இந்த ஆலயத்தில். அதே போல் கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவையுள்ள மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மற்றும் அவங்களுக்கு தேவைப்படும் போது நாங்களும் உதவி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று என்னவென்றால், இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்காத போது அவங்க வந்து வெளியே போய் செய்ய சூழ்நிலை வருகிறது. அதுக்கும் நாங்கள் கொஞ்சம் தொகை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம்.
0: வாழ்க்கையில சில மனிதர்களை நாம் மறந்துவிடலாம், சில இடங்களையும் காலம் மங்க செய்து விடலாம். ஆனால் சில சம்பவங்கள் மட்டும் ஒருபோதும் மறைவதில்லை. அவை நினைவுகளாக மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் ஒரு கண்ணீர், சில நேரங்களில் ஒரு தோல்வி, சில நேரங்களில் ஒரு சிறிய கருணை, அந்த ஒரு தருணம் தான். உங்கள் வாழ்க்கையிலும் காலம் கடந்தாலும் மனதில் அழியாமல் இருக்கும் அந்த மறக்க முடியாத சம்பவம்?
1: இன்னும் ஒன்னு எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்னவென்றால், நான் ஒரு வழக்கறிஞர் மற்றும் ஒரு ஆலய தலைவர் அல்லாமல் சமீபத்தில் ஒருவர் அவருக்கு நான் சிபிஆர் செய்து அவரை ரிவைவ் பண்ணி ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போயிட்டு,
0: மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் எல்லா தருணங்களையும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனா இதெல்லாம் தாண்டி ஆபத்து அவசர வேலைகள்ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த முதல் உதவி அப்படின்ற ஒரு விஷயம் செய்யறது வந்து அதுக்கு ஒரு மன தைரியம் வேணும், மனப்பக்குவம் வேணும், சரியா செய்யணும். தவறா செய்தா அந்த போராடி கொண்டிருக்கும் உயிர் கூட பிரிந்து போகலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த முதியவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சி இன்று அந்த முதியவரின் உயிரை காப்பாற்ற இருக்கின்றது. இதுதான் மனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கய்யா, மக்கள் மனதுல உங்களை எப்படி நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மக்கள் என்ன நினைத்து வச்சுக்கணும்னா, வந்து நான் செய்தேன் இல்லை, நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு செய்ததான் நினைத்து வச்சிருக்கிறோம். நான் வந்து ஒரு தூண்டுகோள் தான், ஒரு வழிகாட்டி அவர்தான்.
0: அம்மன் அழைக்காமல் சன்னதிக்கு வர முடியாது, அம்மன் நினைக்காமல் நம் மனதில் நம்பிக்கை பிறக்காது. கருமாரியம்மன் அழைப்பது ஒரு பயணம் அல்ல, அது ஒரு வரம். உங்கள் வாழ்க்கையில் கருமாரியம்மன்?
1: அன்னை கருமாரியம்மன் வந்து ரொம்ப கருணையானவங்க. நான் எந்த செயலில் ஈடுபட்டாலும் முதல் அவங்களோட ஆசி பெற்று தான் செயல்பட்டது. இந்த காரியத்திலையும் அவங்க எனக்கு வழிகாட்டியா தான் இருக்காங்க. அவங்க மேல நம்பிக்கை வைத்து நான் செயல்பட்டு வருகிறேன். அவங்க எனக்கு எல்லோருக்கும் ஆசி வழங்கி உறுதுணையாக தான் இருக்கிறாங்க. அன்சாங் நிகழ்ச்சி, இந்த உங்க நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி. மற்றவரும் மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுகோளாக இருக்கும். நம்ம பேருக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, ஆனா இந்த மாதிரி சமுதாயத்தில் சிலர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாருங்க, இந்து தர்மம் என்ன சொல்றதுன்னா, வந்து பலனை எதிர்பார்த்து நீ ஒரு சேவையும் செய்யாதே, பலன் உன்னை தேடி வரும். இந்த குறிக்கோள்லதான் நான் அடிக்கடி சொல்வேன், நம் பேரு வரவே தேவையில்லை, ஆனா நம் வந்து ஒரு தீக்குச்சி போல் இருக்க வேண்டும். இந்த தீக்குச்சி வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சா இத்தனை பேருக்கு வெளிச்சம் தெரியுது. அதே போலதான் இந்த நம் செய்யற காரியமும் இந்த மாதிரி மற்றவங்கள் பார்த்து தெரியாது. பேரு புகழ் எல்லாம் தேவையில்லை, நம் செய்வது தொண்டு, அதுதான் முக்கியம். இந்த வேளையில் மின்னல் எஃப்எம்க்கு இந்த வாய்ப்பினை தந்து எங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு வழங்கியதற்கு ஆலயத்தின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஒரு பசியை தீர்த்த கைகள், ஒரு கண்ணீரை துடைத்த இதயம் ஒரு வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம், அதுவே காலம் கடந்து பேசப்படும் உண்மையான சாதனை. நீங்கள் செய்த நன்மைகள் இன்று மட்டுமல்ல நாளையும் அடுத்த தலைமுறையும் நினைவு கூறும் அளவிற்கு ஒரு அழகான அடையாளமாக இருக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். செயற்கை நுண்ணறிவு, மறையாக குறியீட்டு முறை, திருகூர்த்தி தொழில்நுட்பங்கள் தற்போது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதையடுத்து அதனை எதிர்கொள்ள பழைய அணுகுமுறைகளிலிருந்து புதிய வியூக முறைகளுக்கு மாற வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதனை உந்த செய்ய பொது தனியார் துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிக அவசியம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் நெல் அரிசி தொழில்துறை நிலவும் முறைகேட்டை தடுக்க கடுமையான தண்டனை உட்பட தண்ட தொகையை 1 மில்லியன் வரை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் திருத்தம் செய்யப்பட்ட 2026 நெல் அரிசி கட்டுப்பாட்டு சட்ட வரைவு மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்தோ சான் ஃபுங்ஹின் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதுமுள்ள காலி பணியிடங்களை விரைவாக நிரப்ப சுகாதார அமைச்சுக்கு நேரடி அதிகாரத்தை பொதுச்சேவைத்துறை வழங்கியுள்ளது. சுமார் 11,000 பணியிடங்களுக்கு அத்துறை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. இதன் மூலம் அமைச்சின் தேவைகளுக்கும் மருத்துவ வசதிகளுக்கும் ஏற்ப அதன் பணியிடங்களை பகிர்ந்து கொள்ளும் நெகிழ்வு தன்மையை சுகாதார அமைச்சு பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்கா கேப்டவுனில் நிகழ்ந்த 2 துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 7 கொல்லப்பட்டனர். 5 காயமடைந்துள்ளதை அந்நாட்டு காவற்படை உறுதிப்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 17 முதல் 51 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர். மிஷல் ஸ்பிளேனிலும் மார்கோஸ் கேவிலும் துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்துள்ளது. அச்சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்படுகிறது. மாஸ்கோவுக்கும் கியேவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய எரிசக்தி தளங்கள் மீதான யுக்ரைன் தாக்குதல்கள் உதவக்கூடும் என்று கூறிய அமெரிக்காவை கிரெம்ளின் கடுமையாக சாடியுள்ளது. யுக்ரைன் நகரங்களின் மீது மாஸ்கோ நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கியேவ் ரஷ்யாவின் உள்கட்டமைப்புகளை தகர்த்தியது. இந்நிலையில் அத்தாக்குதல் பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கை என்றாலும் அது முடிவுக்கு வழிவகுக்கும் என ட்ரம்ப் கூறினார். விளையாட்டு கார்பந்து. ஜெர்மனியை பிறப்பிடமாக கொண்ட மேனுவல் ஓட் தொடர்ந்து 3வது முறையாக திருங்கானு எஃப்சிக்காக இப்பருவத்தில் களமிறங்குகிறார். அந்த 34 வயது விளையாட்டாளர் ஜூலை தொடங்கி அடுத்த ஆண்டு மே மாதம் வரையிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக திருங்கானு கார்பந்து கிளப்பின் தலைமை செயல் அதிகாரி முகமது ஷரீசன் முகமது ஜாயின் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நாங்க பாட்டு கடையில உங்ககிட்ட என்ன செய்தி சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை அழைத்து எங்ககிட்ட பாட்டு கடையில கேட்கலாம். அந்த ஒரு நற்செய்தியோட தான் பாட்டுக்கடையில இப்போ நாங்க உங்களோடு இணைந்திருக்கின்றோம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து நீங்களும் தாராளமாக உங்க இதய விருப்ப பாடலை கேட்கலாம். இது பாட்டுக்கடை.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல்
1: FM தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100972919.
5: காயத்ரி பேசுறேன்.
4: என்ன பாட்டு வேணுமா? இந்த அக்கான்ற வார்த்தைக்கு உங்களுக்கு 1000 பாடல்கள் வழங்கலாம். இருந்தாலும் ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு
6: வேணும்
4: சொல்லத்துக்கு? பட்டர்ஃபிளை என்னம்மா? பட்டாம்பூச்சி. பாத்திருக்கீங்களா? பிடிக்குமா?
6: ரொம்ப பிடிக்கும்.
4: பிடிச்சிருக்கீங்களா? பட்டாம்பூச்சி பிடிக்க கஷ்டம்
6: தானே?
4: சமத்தா பேசுறீங்க. சரி, பட்டாம்பூச்சி கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
6: அதோட கலர் ரொம்ப பிடிக்கும்.
4: அப்புறம் செல்லத்தோட பேர் என்ன?
6: யோகிதா.
4: யோகிதா. ஆனா எங்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா? யோகிதாவா தான் பிடிக்கும். சரி, யோகிதாவுக்கு அக்காவை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? பட்டாம்பூச்சி பிடிக்குமா? திரேசாக்கா பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். எங்களுக்கு உங்களையும் உங்க அம்மாவையும் பிடிக்கும். சரியா, நீங்க பிடித்த பாடலை தொடர்ந்து கேக்கலாம்.
6: ஓகே.

0: கஸ்தூரி சொல்லுங்க, பாட்டு கடையில என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: ஹேராம் படத்துல இருந்து நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி.
0: அப்படியா, இரவு நேரத்துல கேக்கும் போது ரொம்ப இதமா இருக்கும்ல?
1: ஆமாங்கக்கா.
0: பாடல் கேக்குறதுக்கு என்ன காரணம்?
1: என் கணவருக்காக.
0: கணவர் எங்க இருக்காங்க?
1: அவங்க இப்ப வேலை இடத்துல இருக்காங்க.
0: நீங்க வீட்ல இருக்கீங்களா?
1: நான் வந்து மகள டியூஷன்ல இறக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, நீங்க அன்பு கணவருக்காக கேக்குறீங்கன்னு அவருக்கு தெரியுமா?
1: அவருக்கு தெரியாது. நீங்க ஒளிவு வந்தோடனே நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவேன்.
0: பாருங்க, கணவர் இரவு வேலைக்கு செல்லும் போது வீட்டுல மனைவி அவருடைய நினைவாகவே இருக்கும் போது ஏக்கங்கள் இருக்கும் அல்லவா? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க கணவர்கிட்ட? நீங்க தான் பதிவு செய்து அனுப்ப போறீங்களா? சொல்லுங்க, அவர் கேப்பாரு.
1: ஆக்சுவலி இடையில கொஞ்ச நாள் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பேசாம இருந்தோம், சோ அதுக்காக சாரி. நான் அவங்கள ரொம்ப லவ் பண்றேன்.
0: சரி, பரவாயில்ல. அதாவது வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல இந்த மனக்கசப்பு ஏற்படும். மனக்கசப்பு ஏற்படும் போதுதான் கணவன் மனைவி இருவருமே எவ்வளவு அவங்களை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றதுக்கான ஒரு காலம் தானே. அந்த மாதிரி அவருக்கு உங்களுடைய அன்பு கண்டிப்பா புரியும். இப்ப பாருங்க, இதை கேட்டு அவர் முகத்துல ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு வரும். சரியா?
1: ஓகே அக்கா, ரொம்ப நன்றி.
0: நன்றி கஸ்தூரி.
1: ஓகே அக்கா, பை.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. இப்போவிலிருந்து சுசிலா அழைச்சிருக்க. என்ன சத்த சுசிலா? ஏன் அவருக்கு என்ன சிரிப்பு? பாருங்க, முதல்ல மகன் சிரிச்சாரு, இப்போ அம்மா சிரிக்கிறீங்க. என்னன்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா பாட்டு கடையில சிரிப்போமா இல்லையா?
2: இல்ல இல்ல, அவரு வந்து என்ன பாட்டு வேணும் சொல்லிட்டு இருக்கிறாரு.
1: ஓ, அவருக்கு என்ன வயது?
2: 12 வயது.
1: 12 வயது. என்ன பாட்டு வேணுமா அவருக்கு?
2: அவருக்கு என்ன அடாவடின்னு சொன்னாரு ஒரு பாட்டு.
1: சரி சரி, அது எதுக்கு நமக்கு முன்பு? வாங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: கண்மணியே பேசு, அந்த பாடலும் கூட பாடலாம் நீங்க.
1: சரி, இந்த கண்மணிக்காக அந்த பாடல் கொடுக்கறோம், சரியா?
2: ஓகே.
1: எங்க மகனோட பயணம்?
2: நான் பள்ளிக்கூடத்துல இருந்து பயணம் ஏற்றிட்டு வந்தேன் வீட்டுக்கு.
1: அப்படியா? இரவு உணவெல்லாம்
2: இனிமேதான் அவங்க குளிச்சுட்டு.
1: அப்படியா? சோர்வா இருக்கா உங்களுக்கு?
2: இல்ல இல்ல, அம்மா அப்பாவோட கடமையாச்சு. நம்ம தான் ஹவுஸ் ஒய்ஃப், போயிட்டு ஓடிட்டு வரணும், இதெல்லாம் செய்யணும்.
1: ஆமா, கண்டிப்பா. இல்ல, தரசுகள் மாதிரி ராணிகள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க தான் உண்மையிலே ராணி, சரியா?
2: கண்டிப்பா.
1: அந்த கண்மணிக்கு ராணிக்காக இந்த பாடல்.
2: ஓகே.

0: சுகுணா சொல்லுங்க, பாட்டு கடையில என்ன பாடல்?
1: ஓகே, ஊரெல்லாம் என் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது அப்படின்னு பாட்டு எனக்கு வேணும். இந்த பாட்டுக்கும் எனக்கும் நிறைய ஒரு தொடர்பு இருக்கு.
0: அப்படியா, என்ன கதை?
1: ஆமா, ஓகே, இது வந்து ஒரு 14 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் என்னோட கணவரை காதல் பண்றப்ப என் வீட்டுல வந்து நிறைய தடைகள். என்ன சொல்லுவாங்க, அந்த சின்ன தம்பி குஷ்பு மாதிரி அந்த போட்டலோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கண்ணாடி போட்டல்ல நடக்காத குறை தான். சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்ப ரொம்ப மிஸ் பண்றப்ப இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு அவருக்கு அனுப்புவேன். ஆனா இப்ப போராடி வெற்றிகரமா கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு.
0: அப்படியா?
1: சோ கேக்குறப்பெல்லாம் எனக்கு நாங்க அந்த காதல் பண்ண அந்த நாள்கள் தெரியும். இப்பவும் பேசிக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், காடியில போனவா உட்காந்து பேசிக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு போராடணும் அப்படின்னு. சோ இப்ப நல்லா இருக்கிறப்ப பின்னால அந்த ஞாபகம் வருது இல்ல, சோ அதனால அவருக்காக இந்த பாட்டு கேக்குறேன்.
0: நிச்சயமாக, கடந்து வந்த காலம் அப்படின்னு சொல்லும் போது சில தருணங்கள் கசப்பாக இருந்தாலுமே அதெல்லாம் கடந்து வந்துதானே இப்போ நீங்க நல்ல ஒரு இனிப்பான வாழ்க்கையை வாழ்றீங்க.
1: ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில எல்லாம் சுகமே, அவ்வளவுதான்.
1: எல்லாமே சுகம் தான். இப்படிதான் நான் சண்டை போட்டேன் வீட்டுல, உங்களதான் கல்யாணம் பண்ணு போராடி இருக்கேன் பாருங்க
0: அப்படின்னு. அப்போ போராடி சண்டை போட்டு அடம் பிடிச்சு இவருதான் வேணும்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்கல்ல, ஏதாவது சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்களா?
1: ஒரு வாரத்துல ஒரு நாள் சண்டை போடாட்டுன்னா அது சுவாரஸ்யமா இருக்காது. என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வரணும், அந்த மாதிரி சரி வாங்க இங்க போலான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணணும்.
0: அந்த
1: மாதிரி
0: குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கும் மனைவிகளுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க தெரியுமா, நீங்க உண்மையிலேயே தெய்வம்.

0: காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணா குருவி இரண்டு என்ன பேசுது, அந்த பாட்டு எனக்கு வேணும்.
1: என்ன பேசிருக்கோம்?
0: அது குருவிதான் கேக்கணும்.
1: சொல்லணும் பாடல கேக்குறப்ப இது பேசிருக்கோம். தீராயசில இன்றைக்கு திரேசா கிட்ட பாட்டு கடையில இந்த பாடல அழைத்து கேக்கணும்னு பேசிருக்கோம் இல்லையா?
0: அந்த குருவி வந்து காதலுக்கு தூது சொல்றதுக்கு அது அந்த பாட்டு வந்து எழுதி இருக்கிறாங்க. அப்புறம் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நான் தூது சொல்றதுக்கு இந்த பாட்டு எப்ப நான் கேக்குறேன்?
1: யாருமா நீங்க?
0: கீதா.

பின்னணி பாடகிய அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய பிறந்த நாளும் இன்று. இது போன்ற பாடல், அதாவது அந்த பீச்சு மொழியில் நடையில் பாடுற ஒரு அற்புதமான பின்னணி பாடகிதான் அவங்க. அவங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து நல்ல பாடல்களை கொடுக்க நாமுமே பிரார்த்தித்து அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லிடலாங்க. சரி, இந்த காணாங்குருவி அப்படின்னு சொல்லும் போது வானத்துல இவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் தன்னோட ஜோடியோட பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்றத அது எப்போதும் விரும்புமா. ஒன்றா சேர்ந்துதான் அந்த கூடுகளை கட்டும். கூடு சிறியதா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதுல நீயும் நானும் இருந்தால் போதும்னு காணாங்குருவி போல காலம் முழுவதும் காதலோடு அன்பிற்குரியவர்களோடு இணைந்திருப்போம் என்ற சிந்தனையோடு விடைபெறுகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் ட்ரேசா லாசரோ. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறாரு பிரவீன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மாநிலம், இனம், மதம் அடிப்படையிலான உணர்வுகள் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் கவலை வெளியிட்டுள்ளார். நாடு தற்போது புதிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டுள்ள சூழலில் மக்கள் பிளவுபடும் சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். எல்சிஎஸுக்கான ஏவுகணை ஏற்றுமதி உரிமத்தை நோர்வே ரத்து செய்ததை அடுத்து அந்நாட்டிற்கு எதிராக மலேசியா கடுமையான சட்ட அரசதந்திர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டத்தோசிரி டாக்டர் அஹமத் ஜஹீர் அமிடி வலியுறுத்தியுள்ளார். திறந்த குத்தகை டெண்டர் செயல்முறை மூலமாகவும் விரிவான தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு பிறகும் இக்கொள்முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நோர்வேயின் இந்நடவடிக்கை நெறிமுறையற்றது என அவர் கருத்துரைத்தார். நெகிரிசெம்பிலான சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணி பிஹெச் வேட்பாளர்களின் பட்டியலை அதன் தலைவரும் பிரதமருமான டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் இம்மாதம் 14 அறிவிக்கவுள்ளார். வேட்பாளர்களின் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நெகிரிசெம்பிலான பிஹெச் தலைவர் டத்தோசிரி அமினுடின் அருண் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பிஹெச் கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்ய அனைத்து வேட்பாளர்களும் கட்சிகளும் களப்பணியில் முழு கவனம் செலுத்துமாறு மாநில மந்திரி பசாருமான அவர் கேட்டுக்கொண்டார். பெல்ஜியத்தை தாக்கிய கடும் வெயிலால் வழக்கத்தை விட மிக அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2000 பின் ஏற்பட்ட மோசமான சூழ்நிலையாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 18 தொடங்கி ஜூலை 1 வரையில் 1747 உயிரிழப்புகளும் ஜூன் 18 தொடங்கி 29 வரையில் 1222 பேரும் பலியாகியுள்ளனர். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 600 கடந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. 3 முன் அந்த எண்ணிக்கை 500 இருந்தது. இத்தொற்று தொடர்ந்து பரவி வரும் நிலையில் அதன் உண்மையான அளவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என கொங்கோவுக்கான WHO பிரதிநிதி அனி அனின்சியா குறிப்பிட்டார். விளையாட்டு. உலகக்கிண்ண கார்பந்து. நாளை தொடங்கும் காலிறுதிச் சுற்றில் அதிகாலை 4 பிரான்ஸ் மொரோக்கோவுடன் பொருதும். பராகுவேவை சுழியத்துக்கு 1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியது. அதேவேளை மொரோக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த ஒரு வாரமா இரவு 8 நள்ளிரவு 12 வரை நம்மோடு இணைந்திருப்பவர்கள் எல்லாரும் நான் எங்கன்னு தெரிஞ்சீங்களா? நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களோ இல்லையோ, நான் உங்க எல்லாத்தையும் ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. அதாவது சென்ற வாரம் இந்த கலப்படம் நிகழ்ச்சிக்காக நம்ம ஜஹூர் போயிருந்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து எப்போது செவ்வாய்க்கிழமை வருவேன், உங்களை சந்திப்பேன். ஆனா இந்த செவ்வாய்க்கிழமை இசையும் இசையும் தொகுத்து வழங்கியதனால ஏறத்தாழ ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியில் உங்களோடு நான் இணைகின்றேன். பிரவீன் குமார், எல்லாருக்கும் வணக்கம். இன்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை நிறைந்திருக்க போகின்றது இந்த அங்கத்தில். நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள், உரையாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நள்ளிரவு 12 வரைக்கும். இது காற்றின் மொழி. முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள். தொடக்க பாடல் ஹரிச்சரண் மற்றும் பிரணவி ஆச்சாரியா கொண்டு வராங்க. இது

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகாய் தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
3: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க.
2: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
3: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
4: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
5: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

ரம்யா என்எஸ்கே மற்றும் சுசித்ரா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இந்த உலக கிண்ண கார்பந்து போட்டி சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா சூடு ஏறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில தினங்களாக எந்த அளவிற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 16 குழு சுற்றில் ஒரு ஆட்டத்தில் வந்து எல்லாரும் ரசிகர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நடுவர் வந்து சரியான தீர்ப்பை வழங்கலங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவிற்கு வந்து நீயா நானா போட்டி வந்து தொடர்ந்து நிலவிட்டே இருக்கு இந்த உலக கிண்ண தொடரில். இந்த வேளையில பார்த்தோம்னா காலிறுதி சுற்றுகள் நாளை முதல் ஆரம்பிக்க உள்ளது இல்லையா. முதலாம் காலிறுதி சுற்று பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ இடையிலான அந்த ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 4 மணிக்கு இடம்பெற உள்ளது. இதை முன்னிட்டு நம்ம மின்னல் எஃப்எம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சமூக ஊடகம் அதாவது இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் பக்கமா ஒரு ஒரு காலிறுதி சுற்றுக்கும் நம்ம ஒரு கருத்து கணிப்பு நடத்துறோம், யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான அந்த கருத்து கணிப்பு இன்று பிற்பகலே வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேளையில பார்த்தோம்னா 100,000+ வாக்குகள் நமக்கு வந்துள்ளன. ஆனால் இதில் 70% பிரான்ஸ் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம நேயர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா 30% ரொம்ப நம்புறாங்க மொரோக்கோவை, மொரோக்கோ வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்திலும் பாத்தீங்கன்னா ஷர்மா தயாளன், புனிதா துரைசாமி, யஷ்மிதா, சரோஜா, அனுஷா, ராம் சஞ்சீவ், கோஹிலன் இவங்க எல்லாருமே வந்து பிரான்ஸ் தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் யார் வெற்றி பெறான்னு. ஆனால் இதே போல ஒவ்வொரு காலிறுதி சுற்றுக்கும் நம்ம கருத்து கணிப்பு நடத்துவோம். இப்போ நீங்கள் வந்து வாக்களிக்கலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கமாக வந்து, தினம் தினமும் வாக்களிக்கலாம். ஆக இந்த ஒரு கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெறலாங்க. தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஏவிடு அப்படின்ற திரையிலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க இதோ.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நம்ம சைட்ல இருந்து சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவோம்.
2: சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராரு.
1: ஆமா, அவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா போதும், இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா போதும், அவர் நேத்து ராத்திரில இருந்து கதை சொல்லுவாரு.
3: என்னென்ன பண்ணாரு அப்படி விரிவாக்கமா சொல்லுவாரு.
1: முடிச்சிட்டு அப்புறம் சொல்லுவாரு, இப்பதான் அவர் 5 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டேன். சாப்பிடறதுக்கு முன்னுக்கு கூட ஒரு நண்பரை பாத்துட்டேன், அவரு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அவரு யாருனாக்கா அந்த நண்பர் வந்து நான் வேலை செய்யும் போது 1982 அப்பதான் வாயில எடுத்து வச்சேன், ஒரு போன் வந்துருச்சுன்னு.
2: நான் நினைக்கிறேன் அவரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி நாக்காளி போட்டு
1: உட்காந்துருங்க, ஓடிடுவோம்.
3: அவருக்கே தெரியும் நீங்களா ஓடுறது,
1: அவருக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாரு.
2: நினைக்கிறேன் யாரும் கதை கேட்க இல்ல போல, நீங்க தான் இருக்கீங்க.
3: ஓடுங்கயா, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கயா.
1: ஒரு நல்லது கெட்டதுல வந்து பெரியவர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பாத்துட்டு ரொம்ப நாளாச்சுன்னு கேட்கறது கூட பயமா இருக்கும்.
3: இல்ல கேட்கலாம், ஒருவேளை அவர் அப்படி போல,
2: என்ன கல்யாண சுந்தரம் நல்லா இருக்கியா வரட்டா.
1: அந்த மாதிரிதான்
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி சரண் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, அந்த வரிசையில ஒரு தெலுங்கு சினிமா தகவல், நம்ம லக்கி பாஸ்கர் இருக்கார் இல்லையா? ஆமா, இவர் லக்கி பாஸ்கர் தான். அந்த திரைப்படத்தில் நடித்தாரு, ஒரு அதிர்ஷ்டசாலினே சொல்லலாங்க இவரை, நடிகர் துல்கர் சல்மான். இவர் அறிமுகமானது என்னமோ இந்த மலையாள திரையுலகில் தான். அவருடைய அப்பா வந்து அங்க மிகப்பெரிய நடிகர், இவரும் வந்து மலையாளத்தை அவரது தாய்மொழியாக கொண்டவர். ஆனா அந்த திரைத்துறையில் மட்டுமே தங்கிவிடாமல் மற்ற திரைத்துறைகள்லயும் அவர் வந்து தொடர்ந்து கலக்கிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, தமிழ் திரையுலகில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், ஓகே கண்மணி, இந்த மாதிரி திரைப்படங்கள் நடித்திருக்காரு. தெலுங்கு சினிமாவில் சீதாராமம், லக்கி பாஸ்கர், அந்த மாதிரி மிகச்சிறந்த மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படங்கள் நடித்திருந்தாரு. ஹிந்தி சினிமாவில் கூட தன்னுடைய கால்தடத்தை இவர் பதித்துள்ளார் அப்படின்னே சொல்லலாம். சுப் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் சமீபத்தில் நடித்திருந்தாரு. இந்த வகையில பார்த்தோம்னா, நடிகர் துல்கர் சல்மானின் அடுத்த திரைப்படம் இது வந்து ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் பார்வை, இந்த பார்வை வந்து இந்த போஸ்டர் நாளை காலை 10 மணிக்கு குறிப்பா 10:08 வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவித்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த திரைப்படத்தின் அந்த பெயர் DQ 41 அப்படின்னு அழைக்கிறாங்க. இவருடைய 41வது படம். இந்த திரைப்படத்தில் இவருடன் நடிகை பூஜா ஹெச் நடிக்கிறாங்க. ரவி நெலகுரிட்டி அப்படின்ற புதுமுக இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார். இந்த திரைப்படத்தின் அந்த விளம்பர அந்த போஸ்டரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, லவ் வில் ஸ்பீக் அகெயின் அப்படின்ற ஒரு வாசகம் அங்க இருக்கு. அதனால வந்து ஏதோ ஒரு அழகிய காதல் கதையா தான் அந்த திரைப்படம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. லக்கி பாஸ்கர் திரைப்படத்திற்கு இசையமைத்த ஜிவி பிரகாஷ் அவரே தான் இந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த லக்கி பாஸ்கர் திரையிலிருந்தே ஒரு பாடலை கேட்கலாம். விஷால் மிஸ்ரா மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வராங்க இது.

0: மடானி உங்களுக்காக.
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி புக்கு மடானி பற்றுச்சீட்டு 2.2 மில்லியன் மாணவர் 100 ரிங்கிட் மதிப்பிலான புத்தக பற்றுச்சீட்டை பெறுகின்றனர். மேல் விவரங்களுக்கு delima.bookcapital.com.my.
0: மடானி உங்களுக்காக.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

அரிஜித் சிங் மற்றும் நேஹா கக்கர் கொண்டு வந்த பாடலை தாங்க நம்ம காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை தொகுப்பில் கேட்டிருந்தோம். சரி, இன்று பார்த்தோம்னா அனைத்துலக ஃபேஷன் தினம், இதை பற்றி வந்து நம்ம வணக்கம் மின்னல்ல கூட பேசியிருந்தாங்க இன்னைக்கு காலையில நிறைய. இப்பெல்லாம் இந்த புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளர்கள்ன்றது வந்து உலகம் முழுதும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்களுடைய அந்த ஆடைகளை வந்து மிகச்ச என்ன சொல்ற கூடுதலான விலையில் அவங்க விற்பனை செய்வதை கூட நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு நடைமுறை ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடை வடிவமைப்பாளர்கள், இந்த நடைமுறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் ஃபெட்ரிக் வர்த். இவர் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பரவலாக வந்து பேசப்படுது, கருதப்படுது. இவர் யாருன்னு பார்த்தோம்னா 1850களில் இங்கிலாந்தில் பிறந்தார். ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் தான் தன்னுடைய அந்த ஒரு ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்கார். அந்த காலத்திலலாம் வந்து தையல்காரர்களிடம் எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் வந்து அவங்க அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடைகளை வந்து தைக்க சொல்லுவாங்க. ஆனால் இவர் தான் வந்து முதல் முறையாக ஒரு மாற்று சிந்தனையை எடுத்து வந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பருவத்திலும், ஏன்னா கோடை காலம் இருக்கும் குளிர்காலம் இருக்கும், இந்த ஒரு பருவத்தில் நான் இந்த ஆடை தாங்க வடிவமைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நிறுவனத்தில் கடையில் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவர் வந்து வைப்பாராம். அதிலிருந்து தான் இந்த ஆடை வடிவமைப்பு அப்படின்றது அந்த ஒரு இடத்தில் வந்து மிகவும் பிரபலமானது அப்படின்னு சொல்லப்படுது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ரஞ்சித் மற்றும் ஹரிணி கொண்டு வராங்க பாவா அப்படின்ற திரைக்காக. இதோ

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான், சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: மாநிலம் இனம் மதம் சார்ந்த உணர்வுகள் தேசிய பாதுகாப்புக்கு மறுட்டலை விடுக்கக்கூடாது. சுகாதார பணியிடங்களை நிரப்பும் நேரடி அதிகாரம் சுகாதார அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மாநிலம் இனம் மதம் சார்ந்த உணர்வுகள் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார். இதனை விவேகத்துடன் கையாளாவிட்டால் தேசிய நல்லிணக்கத்திற்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என அவர் விவரித்தார். தொழில்நுட்பம், இலக்கவியல் அச்சுறுத்தல்கள் உட்பட நாடு தற்போது புதிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டுள்ளது. ஆகையால் ஒற்றுமையை பிளவுபடுத்தும் பழைய சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என அவர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். பெருகி வரும் சிக்கலான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் எடுப்பதில் ஒவ்வொரு துறைகள், நிறுவனங்கள், அமைச்சுகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என பிரதமர் கூறினார். இவ்வளை புதிய தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, மறையாக்க குறியீட்டு முறை, திருகோர்த்தி தொழில்நுட்பங்கள் தற்போது பாதுகாப்புக்கு மறுட்டலாக உருவெடுத்துள்ளதை தொடர்ந்து அச்சிக்கல்களை கையாள வழக்கமான அணுகுமுறையிலிருந்து புதிய வியூக அணுகுமுறைக்கு மாற வேண்டும் என டாக்டர் அன்வார் வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய அரசு, தனியார் துறைகள் உள்ளிட்ட சமூகத்தினரின் ஒத்துழைப்பு அவசியம் என அவர் சொன்னார். 2026 தேசிய பாதுகாப்பு மாதத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். மற்றொரு நிலவரத்தில் மியான்மர் நெருக்கடிக்கு கலந்துரையாடல் மூலம் தீர்வு காண வேண்டும் என மலேசியா தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தங்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க மியான்மர் மக்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என டாக்டர் அன்வார் தெரிவித்தார். அத்துடன் நீண்டகால நெருக்கடிக்கு தீர்வு காண அந்நாட்டின் அண்டை நாடாகவும் முதன்மை வட்டார பங்காளியுமான தாய்லாந்து முக்கிய பங்காற்றலாம். மலேசியாவுக்கு வருகையளித்துள்ள தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன்விராக்கோலுடனான ஊடகத்தார் சந்திப்பில் பிரதமர் இவ்வாறு கூறினார். எல்சிஎஸ்கான ஏவுகணை ஏற்றுமதி உரிமத்தை நோவே ரத்து செய்ததையடுத்து அந்நாட்டிற்கு எதிராக மலேசியா கடுமையான சட்ட அரசதந்திர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் அஹமது ஜஹீர் அமினி வலியுறுத்தியுள்ளார். திறந்த குத்தகை செயல்முறை, விரிவான தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு பின் இக்கொள்முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நோவேயின் இந்நடவடிக்கை நெறிமுறையற்றது என அவர் கருத்துரைத்தார். நாட்டின் தற்காப்புக்காக இந்த உபகரணங்கள் முதல செயல்பட்டுள்ள சூழலில் குறிப்பிட்ட அந்த ஏவுகணைகளின் கொள்முதலை நிறுத்துவதன் மூலம் மலேசியாவை தண்டிப்பது நியாயமற்றது என அவர் கூறினார். நாடு முழுவதுமுள்ள சுகாதார பணியிடங்களை விரைந்து நிரப்பும் நேரடி அதிகாரத்தை சுகாதார அமைச்சுக்கு பொதுச்சேவைத்துறை வழங்கியுள்ளது. அந்த அமைச்சுக்கான 11,000 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பொதுச்சேவைத்துறையின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ வான் அஹமத் டாலான் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சு விண்ணப்பித்த 9,000 விண்ணப்பங்களை விட இந்த இடங்கள் மிக அதிகமானவை என்றார் அவர். இதன் வாயிலாக சுகாதார வசதிகள் உள்ளிட்ட சேவைகளின் அடிப்படையில் பணியிடங்களை பகிர்ந்து கொள்ளும் நெகிழ்வு தன்மை அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நெகிரிசம்பிலான சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணி பிஎச் வேட்பாளர்களின் பட்டியலை கட்சித் தலைவரும் பிரதமருமான டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இம்மாதம் 14 அறிவிப்பார். வேட்பாளர்களின் பட்டியல் முன்னரே சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டதாக நெகிரிசம்பிலான் பிஎச் தலைவர் டாக்டர் அமினுடின் ஹருன் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பிஎச் கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்ய அனைத்து வேட்பாளர்களும் கட்சிகளும் களப்பணியில் முழு கவனம் செலுத்துமாறு மந்திரி பசாருமான அவர் கேட்டுக்கொண்டார். இம்மாதம் 18 நெகிரிசிம்பிலானில் வேட்பாளர் நியமனம் நடைபெறவிருக்கிறது. 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் குறித்து மக்களுக்கு அதிகாரப்படியான தகவல்களை வழங்கி அவர்கள் வாக்களிக்க வெளியே வருவதை ஊக்குவிக்க 26 நடமாடும் தகவல் மையங்கள் பயன்படுத்தப்படும் என தகவல் துறை தெரிவித்துள்ளது. 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 56 சட்டமன்றங்களில் உள்ள மக்களுக்கு தகவல்கள் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என மாநில தகவல் துறை இயக்குநர் முகமது ரிசால் ஹஷீம் குறிப்பிட்டுள்ளார். வாக்களிப்புக்கு 3 நாள் எஞ்சியிருக்கும் போது காலையிலும் மாலையிலும் தேர்தல் சார்ந்த நினைவூட்டல்கள் வெளியிடப்படும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: இந்திய தலைநகர் புதுடெல்லி உட்பட அதனை சுற்றியுள்ள நகரங்களில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஃபரிதாபாத், குவாகோன், நொய்டா, காசியாபாத் ஆகிய இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே டெல்லியின் வடமேற்கு பகுதி ரோஹினியில் கனமழை தொடர்ந்து பெய்வதால் அங்கு நிர்மாணிப்பில் இருந்த 4 மாடி கட்டடம் சரிந்து விழுந்ததில் 3 உயிரிழந்தனர். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்கப்போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதை டமஸ்கஸ் வரவேற்றுள்ளது. இந்நடவடிக்கை பொருளாதார மீட்சிக்கும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கும் வழிகோலும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அந்நாட்டின் வரலாற்றில் ஓர் இரண்ட பக்கம் இப்போது மாற்றப்பட்டுள்ளது என அதன் வெளியுறவு அமைச்சர் ஆசாத் அல் ஷபானி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதாக காரணம் காட்டி 50 ஆண்டுகளுக்கு முன் சிரியா மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க உள்ளதாக அமெரிக்கா அதிகாரப்படியாக அறிவித்துள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 600 கடந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. 3 நாள்களுக்கு முன் அந்த எண்ணிக்கை 500 இருந்தது. 1759 நேர்வுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இத்தொற்று தொடர்ந்து பரவி வரும் நிலையில் அதன் உண்மையான அளவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என கொங்கோவுக்கான அவ்வமைப்பின் பிரதிநிதி அனிஎன்சியா குறிப்பிட்டார். மேலும் 285 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக அவர் சொன்னார். பெல்ஜியத்தை தாக்கிய கடும் வெயிலால் வழக்கத்தை விட ஜூன் மாதத்தில் மிக அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2000 ஆண்டுக்கு பின் ஏற்பட்ட மோசமான சூழ்நிலையாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 18 தொடங்கி ஜூலை 1 நாள் வரையில் 1747 உயிரிழப்புகளும் ஜூன் 18 தொடங்கி 29 வரையில் 1222 பேரும் பலியாகியுள்ளனர். பெல்ஜியம் ஜூன் மாதத்திற்கான வெப்பநிலை பதிவை கடக்கவில்லை என்றாலும் பிரசல்ஸில் வெப்பநிலை தொடர்ச்சியாக 35 முதல் 40 பாகை செல்சியஸ் வரை எட்டியுள்ளது. விளையாட்டு கார்பந்து. வடகொரியாவின் முன்னாள் கார்பந்து பயிற்றுநர் ஜான் ஆண்டர்சன் மியான்மரின் தேசிய கார்பந்து அணி பயிற்றுநராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு கார்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. நோர்வேயைச் சேர்ந்த பயிற்றுநர் 2 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு முன் ஹாங்காங்கின் பயிற்றுநராகவும் அவர் செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மியான்மருடன் இணைந்து பணியாற்ற ஆர்வம் கொண்டுள்ளதாக ஆண்டர்சன் செய்தியாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார். தலைமைத்துவத்தின் கீழ் வடகொரியா களமிறங்கிய 14 ஆட்டங்களில் 8 வெற்றி பெற்றுள்ளது. 2019 ஆசிய கிண்ணத்திற்கும் தகுதி பெற்றது. நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. நாளை தொடங்கும் காலிறுதிச் சுற்றில் அதிகாலை 4 மணிக்கு பிரான்ஸ் மொரோக்கோவுடன் பொருதும். பராகுவேவை சுழியத்துக்கு 1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியது. அதேவேளை மொரோக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. முன்னதாக 2022 உலக கிண்ணத்தின் அரையிறுதிப் போட்டியில் பிரான்சும் மொரோக்கோவும் களமிறங்கின. அதில் பிரான்ஸ் 2-0 என வெற்றி பெற்றது. மாநிலம், இனம், மதம் சார்ந்த உணர்வுகள் தேசிய பாதுகாப்புக்கு மறுட்டலை விடுக்கக்கூடாது. சுகாதார பணியிடங்களை நிரப்பும் நேரடி அதிகாரம் சுகாதார அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் கனகதுர்க்க ஆறுமுகம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1985 இன்றைய நாளில் மலேசியாவின் முதல் தேசிய கார் புரோட்டோன் சாகா ஸ்லாங்கோர் ஷா அலாமில் நடைபெற்ற விழாவில் அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜப்பானிய வாகன தயாரிப்பு நிறுவனமான மிட்சுபிஷி மலேசிய கனரக தொழில் குழுமம் ஹைகோமுடன் இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து புரோட்டோன் சாகா மிட்சுபிஷி வாகன மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. புரோட்டோன் சாகாவை விற்பனை செய்யும் நோக்கில் அதன் ஒரே அங்கீகரிக்கப்பட்ட விநியோகிப்பாளரான எடாரான் ஆட்டோமொபைல் நேஷனல் நிறுவனம் இஓஎன் நாடு முழுவதும் 20 கிளை காட்சியகங்களையும் திறந்தது. இஓஎன் முதல் காட்சியகம் 1985 மார்ச் 4 புது சாலை சங்கா தம்பி டோலாவில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி மலேசியாவை உலகின் வாகன உற்பத்தி நாடுகள் பட்டியலில் இடம் பிடிக்க செய்த மைல் கல்லாக அமைந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நேயர் பெருமக்களே, சென்ற வாரம் இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்ற, இப்பொழுது இருக்கின்ற, அல்லது இதற்கு முன்னால் வந்து சென்றுவிட்ட அனைத்து மனிதர்களுடைய ரூஹுகளையும் ஆதம் நபியை படைத்த பிறகு அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியாக்கி வலப்புறமாக இடப்புறமாக ஆக்கி வைத்த அந்த காட்சியை நாம் பார்த்தோம். ஆதம் நபி அவர்களிடமிருந்து ஆரம்பித்து இறுதி நாளினுடைய இறுதி குழந்தை வரை பிறக்கப் போகின்ற அனைவருடைய ரூஹுகள், உயிர்கள் அங்க ஒன்னு சேர்ந்து இருக்கு. உடல் இன்னும் கொடுக்கப்படவில்லை. உடல் கொடுக்கப்பட்டவர்களாக நபி ஆதம் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். மற்றவர்களினுடைய ரூஹுகளும் உருவகங்களும் அங்கு இருக்கின்றன. அவர்களை அல்லாஹ் அணி அணியாக நிற்க வைத்த காட்சியையும் நாம் பார்த்தோம். வலப்புறம் நபிமார்களும், அவர்களுக்கு பின்னால் இறை நேசர்களும், நபிமார்களின் வாரிசுகளான மார்க்க அறிஞர்களும் இருந்ததையும் அந்த காட்சியையும் சென்ற வாரம் பார்த்தோம். இடது பக்கத்திலே இருள் நிறத்திலே, இருள் உருவிலே இறை மறுப்பு கொண்டவர்களும், இறை கட்டளையைக்கு மாறு செய்பவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெருமைக்காரர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் இருந்தார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். இப்போ அல்லாஹ் இவர்கள் எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு ஒரு கேள்விய கேட்கிறான். எல்லோரும் நிற்கிறார்கள். நபி ஆதம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து மனிதனாக பிறந்திருக்கின்ற, பிறக்க போகின்ற அனைத்து ரூஹுகளும் அணியணியாக நிற்க வைக்கப்பட்டு அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேள்வி என்ன? உங்களெல்லாம் படைச்ச இறைவன், ரப், பரிபாலிக்க கூடியவன் நான் தானப்பா என்பதாக கேள்வியை கேட்கின்றான். முன்பக்கமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய இறை நேச பெருமக்களும் நபிமார்களும் என்ன பதில் சொல்றாங்க? பலா, ஆம் எங்கள் இரட்சகனே. அதற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மார்க்க விருப்பன்னர்கள், மார்க்க அறிஞர்களும் சொல்றாங்க, பலா, ஆம் எங்கள் இரட்சகனே. இடது பக்கம் இருந்த இறை கட்டளை மறுக்கக்கூடியவர்களும் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், பலா, ஆம் இறைவனே என்பதாக பதில் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வேண்டா வெறுப்புத்தனம் தெரிகிறது. இந்த ரூஹுகள் பதில் சொல்லும் பொழுது ஒரு வேண்டா வெறுப்பாக பலா என்று சொன்னது போன்ற ஒரு நிலைமை அங்கு நிலவுகிறது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் இந்த வாக்குறுதியில் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்பீர்களேயானால் எனக்கு சஜிதா செய்யுங்கள், பணிந்து நில்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முன்னாடி நிற்கிறது எல்லா ரூஹுகளும். இவர்கள் எல்லாரும் பலா, ஆம் என்றுதான் சொல்கிறார்கள். பிறகு அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருப்பின் எனக்கு பணியுங்கள் என்பதாக. சொன்ன உடனேயே அல்லாஹுக்கு முதல் அணியிலே நின்று கொண்டிருந்த இறைநேச பெருமக்கள் நபிமார்கள் உடனேயே பணிந்து நிற்கிறார்கள், உடனேயே சஜிதா செய்கிறார்கள். இடது பக்கம் பார்த்தால் பணியவில்லை, சஜிதா செய்யவில்லை. பிறகு அல்லாஹ் இரண்டாவது தடவை சொல்றான், எனக்கு பணியுங்கள் என்பதாக. அப்பொழுது வலது பக்கம் நின்று கொண்டிருந்தவங்க சிலர் பணிகிறார்கள், சிலர் பணியவில்லை. ஆரம்பத்திலே வலது பக்கம் நின்று கொண்டிருந்த அனைவரும் பணிந்தார்கள். இரண்டாவது கட்டளையின் பொழுது சிலர் பணிகிறார்கள், ஒரு சிலர் பணியவில்லை. இடது பக்கத்திலே நின்று கொண்டிருந்தவர்களில் சிலர் பணிகிறார்கள், சிலர் பணியாமலும் இருக்கிறார்கள். சிலர் சஜிதா செய்யறாங்க, சில பேர் சஜிதா செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த நிலைமைய ஆதம் நபி பாக்குறாங்க. ஆச்சரியமா கேக்குறாங்க, இறைவனே, இது என்ன புதுமையாக இருக்கின்றது? இதனுடைய ஹிக்மத் என்ன? இந்த நிகழ்ச்சியை, இந்த காட்சியை நீ ஏற்படுத்துவதனுடைய அர்த்தம் என்ன என்பதாக அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. முதல்ல சொன்னப்போ நல்லோர்கள் எல்லாருமே சஜிதா செஞ்சாங்க. ரெண்டாவது தடவை சொல்றப்ப அந்த நல்லோர்கள் என்று சொல்லப்பட்ட வலது பக்கத்துல இருக்கக்கூடியவங்கல்ல சில பேர் செய்யவும் இல்லை. இடது பக்கம் இருக்கிறவங்கல்ல ரெண்டாவது தடவை சொல்லும் போது சில பேர் செய்யறாங்க, சில பேர் செய்யல. முதல் தடவை சொல்லும் போது இடது பக்கம் இருக்கிறவங்க யாருமே செய்யல. என்ன அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், முதலாவது நான் சொன்ன போது கேட்டாங்களே, ரெண்டாவது சொன்னப்பையும் கேட்டாங்களே, அவங்க யாருன்னு சொன்னா, பிறக்கும் பொழுதும் இறை கட்டளையை மதித்த மூமீன்களாக பிறப்பார்கள், இறக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே இறப்பாங்க. மூமீனா பிறந்து மூமீனா இறந்து போவாங்க. இரண்டு கட்டளைகளும், இறப்பிலும் பிறப்பிலும், இரண்டாவது கட்டையில சொல்லும் போது மொதல் கட்டளைக்கு பணிஞ்சிட்டு இரண்டாவது கட்டளைக்கு பணியாம இருந்தவங்க யாரு தெரியுமா? பிறப்பிலே மூமின்களாக இருப்பார்கள், ஆனால் இறப்பிலே இறை நம்பிக்கையாளர்களா இறக்க மாட்டார்கள் என்பதாக அந்த வலது பக்கம் இருந்த நல்லோர்களிலும் சிலர் பிறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களாய் பிறந்து இறக்கும் பொழுது இறை நம்பிக்கை இழந்து இவ்வுலகை விட்டு செல்லுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் அங்கு சொல்கிறான். சரியா அல்லாஹ், இடது பக்கம் நிற்கக்கூடிய கருப்பு உருவம் கொண்ட இந்த மக்கள் முதல் கட்டளையிலே யாரும் பணியவில்லை, ஆனா இரண்டாவது கட்டளையில சிலர் மட்டும் பணிஞ்சாங்களே, அவங்க யாரு? அப்ப அல்லாஹ் சொல்றான், முதோ கட்டளையில அவங்க பணியல, அதாவது அவர்கள் பிறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களாய் பிறப்பதில்லை, ஆனால் இறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களாய் இருப்பார்கள், இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்டுதான் இறப்பார்கள். பிறக்கும் பொழுது மூமின்களாய் பிறக்கவில்லை, இறக்கும் பொழுது மூமின்களாய் இறப்பார்கள், அவர்கள்தான் இவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முதோ கட்டளையிலையும் பணியல, இரண்டாவது கட்டளையிலையும் பணியல, அப்படிப்பட்டவர்கள் இடதுபுறத்தில் இருந்தாங்களே, அவங்க யாரு? பிறக்கும் பொழுதும் மூமின்களாக இருக்க மாட்டார்கள், இறை மறுப்பாளர்களாக இருப்பார்கள், இறக்கும் பொழுதும் இறை மறுப்பாளர்களாகவே இறந்து போகுவார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த காட்சிக்கான விளக்கத்தை அழகாக சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கும் போதும் இறை நம்பிக்கையாளர்களாக பிறந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இருக்கக்கூடியவர்களையும் பார்க்கிறோம், மூமீனா பிறந்து மூமீனா மரணிக்கிறவங்களையும் பார்க்கிறோம். பிறக்கும் பொழுது மூமீனாக பிறந்துட்டு இறக்கும் பொழுது இறை மறுப்பாளராக இறக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். பிறக்கும் பொழுது இறை மறுப்பாளர் சூழ்நிலையிலேயே பிறந்து ஆனால் இறக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளராக இறக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலையை தான் அல்லாஹ் தஆலா அங்கு காட்சிப்படுத்துகின்றான். ஆதம் நபி அவர்களுக்கு வியப்பு ஏற்படுகின்றது. பிறகு ஆதம் நபி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஏன் இப்படி உங்களை எல்லாம் பாகுபடுத்திட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி செய்ய வேண்டிதானே? அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய உருவாக்கமே இந்த அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. இவங்க எல்லாரும் இறை நம்பிக்கையானவர்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் முழுக்க கொடுக்கப்பட்டவர்கள், அந்த விதத்துல எந்த பாகுபாடும் கிடையாது. அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆரோக்கியம், உடல் தேவையான அனைத்து கருவிகளும் இவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுல எந்த பாகுபாடு நான் காமிக்கல, ஆனா அதை உபயோகிச்சு இறை நம்பிக்கையாளனாய் வாழ்ந்து போகிறவர்கள் அது அவர்களுடைய கையிலே இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் அனைவரும் என்னை வணங்கினாலும் அல்லது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை வணங்க முடியாது என்று முடிவெடுத்தாலும் என்னுடைய கண்ணியத்தில் கூடுதலோ குறைவோ ஏற்பட போவது கிடையாது. இவர்களுடைய வணக்கம் எனக்கு தேவையும் கிடையாது. இவர்களுடைய வணக்கத்தினால் எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இவர்களுடைய வணக்கம் இவர்களுக்கானதுதானே தவிர எனக்கானது கிடையாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். நாம அல்லாஹ்க்கு பயந்து நடந்தோம்னு சொன்னா நாம் சிறந்த வாழ்வு பெறுகிறோம். நாம் இறைவனை வழங்குவதால் இறைவனுக்கான கண்ணியம் கூட போகுவதில்லை, இறைவனுடைய அந்தஸ்து உயரப்போவதில்லை. நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த நேரத்திலே நினைவு கொள்வது மிக முக்கியமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இறைவனை பயப்படக்கூடிய ஒரு சிறந்த இறை நேசருனுடைய பண்பிலே எல்லோரும் சேர்ந்து இறைவனை வணங்கினாலும் அல்லாஹ்வுனுடைய அந்தஸ்திலே ஒரு படி கூட போவது கிடையாது. அதே நேரத்திலே இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு மாறு செய்வோம் என்பதாக முடிவெடுத்து இறை மாறு செய்தாலும் அல்லாஹுடைய அந்தஸ்திலே சிறிது கூட குறைய போவதும் கிடையாது. அல்லாஹுடைய அந்தஸ்தும் கண்ணியமும் உயர்வானது. அதிலே மனிதர்களுடைய செயல்களால் வணக்கங்களால் எந்த மாறுபாடும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் அல்லாஹுடைய முடிவு. அல்லாஹ் இந்த பதில சொல்லிட்டு ரஹ்மான் சொன்னானா, இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், ஆனாலும் என்னுடைய ரஹ்மத், என்னுடைய இரக்கம் யார் முஹ்ஸினீன்களாக இருக்கிறார்களோ, சிறந்த மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய ரஹ்மத்து கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய அறிவால் தன் வாழ்க்கையை இறைவனுக்கு அடிபணிந்து ஆக்க முடியாமல் போய்விட்டாலும் அவன் ஒரு சாதாரண நிலையிலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறான், ஒரு உபகாரமுள்ள மனது மிக்கவனாக, அதாவது அநியாயம் செய்யாதவனாக, பெருமை கொள்ளாதவனாக அவன் வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈமான் அவன் இறுதி நிமிடத்திற்கு முன்பதாகவே கிடைத்துவிடும். அப்படிப்பட்டவர்கள்தான் இடது பக்கத்திலே இருந்தார்களே, முதல் கட்டளையிலே அடிபணியவில்லை, இரண்டாவது கட்டத்திலே அடிபணிந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தின் காரணமாக இந்த முடிவை சொல்கின்றான். ஆதம் நபி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆக மனிதன் அவன் வாழ்விலே தவறு செய்கிறான், அந்த தவறின் காரணமாக தன் பாவத்தை நினைத்து கவலை கொள்ளக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹ் அறிவின் மூலமாக ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹுடைய ரஹமத். அதே போல பிறக்கும் பொழுது அவன் ஒரு இறை மறுப்பாளனாக பிறக்கின்றான். ஆனால் அவனுடைய வாழ்விலே பல கட்டங்களிலே இறைவனை நினைவுறுத்தக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்துகின்றான். அது ஒரு விபத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல காரியங்களின் மூலமாக இருக்கலாம், அல்லது அது யாரையோ சந்தித்ததின் காரணமாக ஏற்பட்ட சிந்தனையாக இருக்கலாம், அல்லது ஏற்பட்ட ஏதாவது ஒரு இன்னல்களாக இருக்கலாம். ஏதோவது ஒரு வழியிலே அல்லாஹ் ஆரம்பத்திலே இறை மறுப்பாளனாக இருந்த ஒருவனுக்கு இறைவனை பற்றி அல்லாஹுவை பற்றி சிந்தனையை ஏற்படுத்துகின்றான். அதை ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்விலே அவன் தன் மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது சிறந்தவனாக இந்த உலகத்தை விட்டு செல்கின்றான். ஆக இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. இந்த காட்சிகள் தான் நபி ஆதம் அவர்களுக்கு முன்னால் வரிசையாக நடந்து வருகிறது. அடுத்த காட்சி, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த நின்றுகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் முன்னால இந்த பூமியை காமிக்கிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? அழகான மரம் செடி கொடிகள், வாசத்துக்கு பூக்கள், வண்ணங்களுக்கு பூக்கள், சுவைக்கு பழங்கள், உண்ண உணவுகள், காய்கறிகள், ஆறுகள், மலை முகடுகள், பள்ளத்தாக்குகள், ஒரு அழகான பூமி பந்தை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். எவ்வளவு அழகான ஒரு பூமி, வனப்பு மிக்க பூமி, தங்கமும் வெள்ளியும் வைர வைடூரியங்களும் பொதியப்பட்ட பூமி, நதிகள் அருவிகள் கொண்ட பூமி, அழகான ஒரு பூமி. இந்த பூமிய அல்லாஹ் இந்த எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால காமிக்கிறான். இதை பார்த்துட்டு இதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு ஆசைப்பட்டு இருந்த ரூகுகள்ல அதிகமான பேரு அந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க. மீதி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னால சொர்க்கம் அல்லாஹ் காமிக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்தவர்களில் சிலர் சொர்க்கத்தின் பக்கம் ஓடுகிறார்கள். அதற்கு பிறகு நரகம் காட்டப்படுகிறது. அதை பார்த்துட்டு நரகத்துக்கு பயந்து வேற சிலர் ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த மூன்று காட்சிகளுக்கு பிறகும் ஒரு சிலர் அங்கேயே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் மட்டும் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு அவங்க சொல்றாங்க, இறைவனே, இரட்சகனே, எல்லாம் அறிந்தவன் நீ, நாங்கள் உன்னையே விரும்புகின்றோம், நீதான் எங்களுக்கு வேண்டும், உன் சமூகத்தை விட்டும் நாங்கள் ஒருபோதும் அகலமாட்டோம் என்று ஒருமித்து பதில் சொல்றாங்க. நாங்க சொர்க்கத்துக்காண்டி வணக்க வழிபாடுகள் செய்யல, நரகத்துக்கு பயந்து வணக்க வழிபாடுகள் செய்யல, இல்ல உலக ஆசையின் காரணமாக அதை மறுத்துவிட்டு உன் கட்டளைகளுக்கு மாற்றமாக நடப்பதையும் நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் செய்யும் நலவுகள் அனைத்தும் உன் மீது இருக்கக்கூடிய இறை பாசமே, இறை காதலே என்பதாக சொல்லி அந்த மக்கள் அங்கேயே நிக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிரம நான் கொடுப்பேனே, எனக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களுக்கு உலகிலே நிறைய சிரமங்கள் ஏற்படுமே என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே தான் இறைவனுக்காகவே வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களில் உயர்ந்த தரம் கொண்ட சிலருக்கு அவர்கள் வாழ்க்கை முழுக்க சிரமங்களை பார்த்திருப்பார்கள். ஆனாலும் அந்த சிரமங்களை அவர்கள் கண்ணெடுக்கவில்லை. அவர்களுக்கு முன்னால் இருந்தது இறை காதல், இறை பாசம், மஹப்பத்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுக்காக வாழ்வது, அல்லாஹுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்ற சிந்தனை இருந்தது. அதைத்தான் நாம் தொழுகையிலே உச்சரிக்கின்றோமே, இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய இறப்பு பிறப்பு அனைத்தும் அல்லாஹுக்கே. ஆக இந்த சிந்தனையிலே வாழக்கூடிய இறைநேச செல்வராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கின்.
4: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் திமி மற்றும் காயத்ரி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இந்த பால் அப்படின்ற இந்த ஒரு உயிரினத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ஒரு கணவாய் வகையை சேர்ந்த ஒரு உயிரினம். 2010 அந்த ஆண்டுல உலக கிண்ணம் நடந்தது இல்லையா, அதில் வந்து 8 போட்டிகள், முக்கியமா வந்து ஜெர்மனி சம்பந்தப்பட்ட போட்டிகள், ஜெர்மனி வந்து எந்தெந்த நாடுகளை வந்து எதிர்கொண்டாங்களோ அந்த போட்டிகளில் இந்த கணவாய் வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி மிக துல்லியமாக 100% சரியாக கணித்தது. அதனால அந்த ஒரு ஆண்டுல பார்த்தோம்னா உலகம் முழுதும் உள்ள கார்பந்தாட்ட ரசிகர்கள் அதிர்ஷ்டத்தின் சின்னமா இந்த போலை வந்து கொண்டாடி தீர்த்தாங்க அப்படியே சொல்லலாம். அப்படியே இப்ப 2026-16 வருடங்களுக்கு பிறகு நம்ம மின்னல் எஃப்எம் புதுசா மின்னல் கிளி அப்படின்ற ஒரு கிளியை கூட்டிட்டு வந்து காலிறுதி போட்டிகளில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில கணிச்சிருந்தோம். அதன் காணொலிகளை, மின்னல் கிளியின் காணொலிகளை நீங்க இப்பவே மின்னல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்களில் பார்க்கலாம். அதுவும் குறிப்பா இன்று எந்த காணொலி வெளியிட்டிருந்தோம்னா, நாளைக்கு அதிகாலை நடைபெறவிருக்கும் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோக்கு இடையிலான இந்த ஒரு ஆட்டத்தில் பிரான்ஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம மின்னல் கிளி சொல்லிட்டாங்க. 2 கிளிகள் வந்திருந்தாங்க இன்னைக்கு, ஒருத்தருடைய பெயர் மாரி, இன்னொருத்தரின் பெயர் ஷாஷா. இருவருமே வந்து பிரான்ஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேளையில பார்த்தோம்னா நம்ம கருத்து கணிப்பு வேற நடத்திட்டு இருக்கோம் இல்லையா இன்ஸ்டாகிராம் பக்கமா, அதிலும் நம்ம நேயர்கள் 71% பிரான்ஸுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. நேயர்களும் சரி, நம்ம மின்னல் கிளியும் சரி, எல்லாருமே வந்து பிரான்ஸுக்கு தான் உங்க ஆதரவை தெரிவிச்சிருக்கீங்க. நாளைக்கு காலையில தெரிஞ்சிடும் யார் வெற்றி பெறுவான்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த காணொலிகளும் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பா நம்ம மின்னல் கிளியோட காணொலிகள் நம்ம சமூக ஊடகங்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் ஹரிச்சரன் மற்றும் ஷாஷா திருப்பாத்தி கொண்டு வராங்க. இதோ

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றம் இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

வர்மன் இளங்கோவன் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இப்பெல்லாம் வந்து இந்த சமூக ஊடக செயலிகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து பதிவிறக்கம் செய்வதற்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய சமூக ஊடகங்கள்ல இருக்கோம். இதுல வந்து நாலு நாளுக்கு ஒன்றன் பின் ஒன்றா புது புது இந்த சமூக ஊடகங்கள் உருவாயிட்டே இருக்கு, பிரபலமாயிட்டே இருக்கு. அந்த மாதிரி சமீப ஆண்டுகளில் பார்த்தோம்னா, புதுசா ஒரு சமூக ஊடகம் ரொம்பவே பிரபலமாயிருக்கு. அது என்ன ஊடகம் அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரெட்ஸ். ஆமாங்க, நூல்கள். அதாவது இந்த ஒரு ஊடகம் உருவான கதை, சமூக ஊடகம் உருவான கதை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 ஜூலை மாதம் தான் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஏன்னு பார்த்தோம்னா, 2022 ஒரு வருடத்திற்கு முன்பு ட்விட்டர் இருந்துச்சு இல்லையா, அதன் பிறகு எக்ஸ் அப்படின்ற பெயர் மாற்றம் கண்டு, அந்த ஒரு மாற்றத்தில் வந்து நிறைய அந்த பதிவு வரம்புகள்லாம் நடந்துச்சு. அதனால பயனர்கள் நிறைய பேர் வந்து அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதனால மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஒரு சமூக ஊடகம் தான் இந்த த்ரெட்ஸ். இதில் பார்த்தோம்னா, இந்த குறுகிய உரை அடிப்படையிலான, அதாவது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து முதன்மையா வைத்து இந்த ஒரு சமூக ஊடகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நான் கூட நேற்று தான் சென்று முதல் முறையா வந்து பயன்படுத்தி பார்த்தேன். இங்க நம்ம மலேசிய இந்தியர்களின் வாழ்வியலை பற்றி நிறைய நகைச்சுவையான பதிவுகள் வந்து இப்ப இந்த த்ரெட்ஸ் சமூக ஊடகத்துல வெளிவந்த வண்ணமாக நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக ஒரு முறை நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம், இல்ல பாருங்க உங்களுக்கு ஏதுவா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா வந்து உங்களுடைய அந்த என்ன சொல்றான், அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, உங்களுடைய அந்த சுபாவம் இருக்கு இல்லையா, அதற்கு ஏற்ற மாதிரி சில சமூக ஊடகங்கள் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு ஃபேஸ்புக் பிடிக்கும், சிலருக்கு இன்ஸ்டாகிராம் பிடிக்கும், சிலருக்கு உங்களுக்கு வந்து அதிகமா அந்த நகைச்சுவை இந்த தகவல்கள் இதெல்லாம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கண்டிப்பா இந்த த்ரெட்ஸ் சமூக ஊடகத்தை ஒரு முறை பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்த பாடல் MGR கொண்டு வராது. இது புரட்சி தலைவர் பாடியிருக்காரா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஒரு மலேசிய பாடல், முகேந்திராவ் கொண்டு வராரு. அவருடைய பெயரை சுருக்கிதான் MGR அப்படின்னு சொல்றாங்க. கேட்கலாம் இதோ.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட்டு பெட்டு தான் மவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
5: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கிக் பொருளாதார துறைகளில் கால் பதித்துள்ள இளம் தலைமுறையினர் தங்களின் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் பரந்த தொழில் வாய்ப்புகளை பெறவும் நுட்ப திறன்கல்வி, டிபேட்டின் திறன் மேம்பாடு, மறுதிறன் பயிற்சிகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுகின்றனர். இது நாட்டில் உள்ள 1.2 மில்லியன் கிக் பொருளாதார தொழிலாளர்களை வலுப்படுத்த உதவும் என துணை பிரதமர் டாக்டர் அகமது ஜஹீத் அமிடி குறிப்பிட்டார். திறந்த பொருளாதாரமாக உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வர்த்தக கட்டமைப்பிற்குள் தமது ஆற்றல் வளங்களை மலேசியா தொடர்ந்து பல்வகைப்படுத்தும். இதில் ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் குறித்தும் பரிசீலிக்கப்படும் என 2 நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். அவ்வகையில் பன்னாட்டு அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருள்கள் மட்டுமே வர்த்தகம் செய்யப்படும் என்றார் அவர். மலாக்கா சபராங்காஜா கிராம மக்கள் எதிர்நோக்கும் இணைய சிக்கல் சேவை திட்டமிடப்பட்ட பகுதியில் புதிய தொலைத்தொடர்பு கோபுர நிர்மாணிப்பின் வாயிலாக தீர்க்கப்படும். சம்பந்தப்பட்ட பகுதியில் 2 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இருந்தாலும் அது உள்ளூர் மக்களின் இணைய சேவையை நிறைவு செய்யவில்லை என்றும் அதன் சேவை பரவலாக இல்லை எனவும் தொடர்பு துணை அமைச்சர் தியோ நிங்ஜிங் தெரிவித்தார். ஸ்பெயினின் பம்ப்லோனா நகரில் நடைபெற்று வரும் புகழ்பெற்ற சான் ஃபெர்மின் விழாவில் காளையை அடக்கும் போட்டியில் 13 பேர் பலத்த காயத்திற்கு ஆளாகினர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். புனித சான் ஃபெர்மின் நினைவாக நடத்தப்படும் இவ்விழாவில் இடம்பெறும் காளையை அடக்கும் போட்டி ஆண்டுதோறும் 1000+ ஈர்க்கிறது. சீனா ஜின்ஜியாங் நகரில் உள்ள ஹியோதிங் காலனி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து அதிபர் ஸி ஜின்பிங் கவலை தெரிவித்துள்ளார். தீயை அணைப்பதிலும் அதில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவசரகால நிர்வாக அமைச்சு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னும் வெளியிடவில்லை. விளையாட்டு. உலக கிண்ண கார்பந்து காலிறுதி போட்டியில் பிரான்சும் மொரோக்கோவும் பொருதும் நிலையில் முந்தைய போட்டிகளில் நிகழ்ந்த வன்முறைகளை கருத்தில் கொண்டு பிரான்ஸ் நாட்டு கார்பந்து ரசிகர்களை பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளுமாறு அந்நாட்டு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. 1956 பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்ற மொரோக்கோ அந்நாட்டுடன் சுமூகமான உறவை கொண்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். வியாழக்கிழமை 10:00, இது நன்றி மன்னிப்புக்கான நேரம். யாருக்காவது நீங்க ரொம்ப நாளா நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இப்பொழுதே நீங்க எங்களுக்கு அழைத்து யாருக்கிட்ட நன்றி சொல்லணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு வாயிலாக கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இன்ஸ்டாகிராம் வாயிலாக குரல் பதிவும் எங்களுக்கு அனுப்பலாம். சரி, தொடக்க பாடல் பார்த்தோம்னா மாலை மங்கும் நேரம் அப்படின்ற இந்த ஒரு பாடல், இதை வந்து மாலை நேரத்துல தானே ஒளிபரப்பணும், ஏன் இப்ப ஒளிபரப்புன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா மாலை நேரத்துல தீரா இசை இல்லையா, 80 மற்றும் 90 ஆண்டு பாடல்கள் தான், அதனால இப்ப ஒளிபரப்புறோம். ஒரு இயக்குனர் சொல்லுவார் பாத்தீங்களா, சினிமால லாஜிக் பார்க்க கூடாது மேஜிக் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வரிகளை பார்க்காம அந்த இசையை ரசிக்கலாம். பள்ளிராஜ் மற்றும் தீபா மரியம் கொண்டு வராங்க இதோ.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: சுகமாய் சுப்புலட்சுமி அப்படின்ற நமது உள்ளூர் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற அந்த ஒரு பாடல் சரிங்க. நன்றி மன்னிப்பு அங்கம் இன்ஸ்டாகிராம் வாயிலா ஒரு குரல் பதிவு. ஒரு பல்கலைக்கழக மாணவர் பெருமாள் அவர் தான் நமக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு அதன் பிறகு பேசலாம்.
1: வணக்கம், என் பேர் பெருமாள். அண்ட் தென் ஃபைனல் யூனிவர்சிட்டியில இருக்கேன், அதுவும் அசஜோ தான். இன்னும் இல்லை, ஜஸ்ட் ஒருத்தவங்கக்கிட்ட சாரி சொல்லணும். நான் ரொம்ப சாரி எல்லாத்துக்கும். தென் தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தான். ஏன்னா இப்போ அத்த செம் கடைசி அதுக்கப்புறம் பார்ப்போம். அஃப்கோர்ஸ் அத்த செம் பார்ப்போம், ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ஃபுல்லாக அவங்க பார்க்க முடியுமா தெரியாது. ப்ளஸ் இடையில ஒரு ஒன்றாம் மாதம்லேருந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை கொஞ்சம், ஏன்னா ஃபியூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் அது அப்படியே இதாச்சு. பட் சின்ஸ் அத்த செம் கடைசினால மேபி திருப்பி லைக் காசாக சொன்னால் ஈகோலாம் தூக்கி போட்டு பேசலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஐ ரெஸ்பெக்ட் தட். ஸோ சாரி, என் செயல தப்போ இருக்கோ இல்லையோ எனி திங்லா, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க்ஸ் தட். ஏன்னா என்னோட தோச்சு அண்ட் தென் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோண்டுறதுக்கு யாருனா சரி அவங்களோன்றதுக்கு அது ஒரு தனி சுகம்னு சொல்லுவாங்க. சம்டைம் சந்தோஷம் நடக்கலாம், சம்டைம் மற்றவங்கனால மற்றவங்களுக்கு பிடிக்காது, அது பரவாயில்ல. ஐ வில் டேக் இன் எ பாசிட்டிவ் வே. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். சிம்பிள் ஷார்ட்லாம் சாரி அண்ட் தேங்க்ஸ். ஸோ பாட்டு அவங்களுக்கு என்ன டெடிகேட் பண்ணுறேன்னா, அவங்க பயங்கரமாக ரஜினி ஃபேன்.
0: பெருமாள் அதாவது என்ன சொல்ல வராருன்னு புரியுது, ஆனா புரியல. நன்றியும் சொல்றாரு, மன்னிப்பும் கேட்கிறாரு. ஒரே ஆளுக்கு தான் இரண்டையும் வந்து சொல்றாரு, ஆனா யாருக்கு சொல்றாரு அப்படின்னு தெரியல. பல்கலைக்கழகம் முடிய போகின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு. ஆமாங்க, அந்த ஆணவம் அது ஒரு காலத்துல இருந்திருக்கும், ஆனா வந்து அந்த உறவு அந்த ஒரு நட்பு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியும் போது அது தேவையே இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த மாதிரி தான் நிறைய உறவுகள்ல இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆணவம். யாராவது ஒருத்தர் ரொம்ப இறங்கி வந்து மன்னிச்சிருங்கன்னு பல தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்படியே விடாபிடியா இருப்பாங்க. இல்ல அறிவுரையெல்லாம் எதுவும் சொல்லுங்க, ஏதோ என் அனுபவத்திலிருந்து நான் பட்ட துன்பங்களிலிருந்து எதையோ பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். சரி பெருமாள், உங்களுடைய நட்பு நட்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மிக விரைவிலேயே வந்து ஒரு சிறந்த வழியில் நல்ல வழியில் அமையணும். எல்லா மன்னிப்பெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு ரஜினி ரசிகை அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால நாகாஷ் அசீஸ் கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

பேர் லோஜென், ஃப்ரம் ஜோஹோ. யாருக்கு நான் சாரி சொல்ல போறேன்னா எங்க அம்மாக்கு. ஸோ த மான் ஆஃப் கஷ்டம் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் என் 22 வருஷம் வாழ்க்கையில். ஸோ அதுக்கு நான் அவங்களுக்கு சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் தேங்க்ஸும் எங்கள் அம்மாக்கு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளோ தூரம் எங்களை பே பண்ணி எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்து எடுத்துக்க, என்னை மட்டும் இல்லை இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் சேர்த்து வளர்த்து இவ்வளோ கஷ்டங்கள்லையும் வளர்த்து எடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்களுக்கான பாட்டு மைட் பி நீயே நீயே நானே நீயே ஃப்ரம் எம் குமரன் சன்னு மகாலட்சுமி. இதை நான் அவங்களை டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன்.

0: மடானி உங்களுக்காக
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி புக்கு மடானி பற்றுச்சீட்டு 2.2 மில்லியன் மாணவர் 100 ரிங்கிட் மதிப்பிலான புத்தக பற்றுச்சீட்டை பெறுகின்றனர். மேல் விவரங்களுக்கு delima.bookcapital.com.my
0: மடானி உங்களுக்காக

0: வணக்கம், நான் ராஜ் பேசுறேன், ஷாலாம்ல இருந்து.
1: ராஜ் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ராஜ். சரி சொல்லுங்க, நன்றியா மன்னிப்பா. இன்னைக்கு
0: வந்து ஏன்னா போன தடவை நான் கால் பண்ணிருந்தேன், அப்ப வந்து நான் மன்னிப்புக்காக நான் கால் பண்ணிருந்தேன். இப்ப இந்த முறை வந்து நான் நன்றிக்காக கால் பண்றேன்.
1: அதே ஆளுக்காகவா இல்ல வேற யாருக்காக?
0: அதே ஆளுக்காக தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்க எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்காம என்னை விட்டு போனாங்க. மன ரொம்ப மனம் உடைஞ்சி நம்ம மின்னலுக்கு தான் கால் பண்ணி நான் பேசினேன் மன்னிப்புக்காக. அதே தருணம் இப்போ அவங்க பக்கத்திலே இருக்காங்க, அவங்களுக்காக
1: கூடிய விரைவில் உங்களுடைய அந்த அன்பும் அந்த காதலும் அந்த உறவும் வந்து மீண்டும் ராஜ் போலவே ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜ் சார்பா எல்லாருக்கிட்டையும் நான் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சரி சொல்லுங்க ராஜ், அவங்களுக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: என்ன பாட்டு கேட்டோம்? ஏன்னா நான் வந்து அன்னைக்கே வந்து நான் சொல்லியிருந்தேன், எங்களுக்குள்ள என்ன ஒரு மன வருத்தம் இருந்தாலும் வந்து நம்ம நேஷன் மண்ணின் மைந்தர் பாடல்கள் என்னை கொள்ளாதே என்ற பாடல் தான் அப்பயும் நான் கேட்டேன், இப்பயும் அதே பாடல் தான் கேட்கிறேன்.
1: உங்களை எனக்கு ஞாபகம் இருக்குறா, என்னை கொள்ளாதேன்னு சொன்னோட ஞாபகம் வந்துருச்சு.
0: எனக்கு நீங்க தான் வந்து கண்டிப்பா உங்களை வந்து சேருவாங்கன்னு சொன்னீங்க எனக்கு. இன்னைக்கு அது உங்க குரலை கேட்டோன்னே கண்டிப்பா இது உங்ககிட்ட தான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்.
1: ரொம்ப நன்றி ராஜ், இது வந்து எனக்கே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா பாருங்க, நான் ஆரம்பத்துல சொல்லிருக்கேன், அது நடந்திருக்கு, மீண்டும் வந்து எனக்கு அழைச்சி சொல்றீங்க அத.
0: ஆமா, அது நீங்க கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அது அந்த டைம்ல வந்து அவங்க என்னோட வருங்கால மனைவின்னு சொல்லிருந்தேன், நீங்க காதலின்னு சொல்லாம வருங்கால மனைவின்றீங்க, அப்ப அங்கேயே நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. சொல்லும் போதே என் கண்ணு கலக்குச்சு. அதனால வந்து எல்லாருக்கும் இந்த பாடலை கேட்டுக்கிறேன். என்னால எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கும்.
1: நீங்க சொன்ன வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லார் வாழ்க்கையிலயும் உண்மையாக வேண்டும். சரி, எப்ப திருமணம்?
0: இந்த வருஷத்துல கூடி சீக்கிரமே, அதுக்குமே நாங்க மறுபடியும் கால் பண்ணுவேன்.
1: சரி கண்டிப்பா அழையுங்க, அதற்கும் வந்து உங்களுக்கு ஏற்ற பாடலா நாங்க ஒளிபரப்புறோம், அதற்கும் சேர்த்து வாழ்த்து ராஜ். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி.

வணக்கம், என் பேர் தர்ஷினி. நான் கேரளிலேருந்து வரேன். நான் வந்து சாரியை தேங்க்யூ எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு, விச் இஸ் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அண்ட் தேங்க் சாரி எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது பண்ணுற இது கொடுக்குற லெவலுக்கு பண்ண முடியாதோ ஃப்யூச்சரில் நிறையா அவங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாங் வந்து முன்வேவா. ஸோ நான் அந்த பாட்டு தான் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மக்களின் நலன் நல்வாழ்வு சார்ந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் முயற்சியில் கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜோஹோர், கிளாந்தான், கெடா உட்பட நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள், வியூக உள்கட்டமைப்பு சீரமைப்புகள் மூலம் இது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நம்பிக்கை கூட்டணி தலைவருமான அவர் குறிப்பிட்டுள்ளார். 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற முதலாளிகள் தங்களின் பணியாளர்களுக்கு போதுமான நேரத்தை வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் வாக்களிக்க செல்லும் பணியாளர்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்யவோ தண்டம் விதிக்கவோ முதலாளிகளுக்கு அனுமதி இல்லை என்று எஸ்பிஆர் எச்சரித்துள்ளது. அந்நிய தொழிலாளர்களை உட்படுத்திய முறைகேட்டு சம்பவங்களில் தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படும் 33 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தடுத்து வைத்துள்ளது. குடிநுழைவு நடைமுறை சார்ந்த விவகாரங்களில் அவர்கள் கையூட்டு பெற்றதாக கூறப்படுகிறது. புத்ராஜயா, ஸ்லாங்கூர், நெகிரிசிமிலான், மலாக்கா ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2025 முதல் 2026 நிதியாண்டில் இந்தியாவுக்கும் ஆசியானுக்கும் இடையிலான இருவழி வர்த்தகம் 128 பில்லியன் டாலரை எட்டியுள்ளது. அந்நாட்டின் முதன்மை வர்த்தக பங்காளியாக ஆசியான் தொடர்ந்து விளங்குவதை இந்திய வர்த்தக தொழில் அமைச்சு சுட்டிக்காட்டியது. இது புதுடில்லியின் மொத்த உலக வர்த்தகத்தில் 11% குறிக்கிறது. ஹார்மோஸ் நீரிணையில் தொடரும் இடையூறுகளுக்கு மத்தியில் எண்ணெய் ஏற்றுமதிக்கான சாத்தியமான மாற்றுத்தடமாக சிரியாவை கருதுவதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜெயின் நமல் பெரோட் தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடி தொடங்கியதிலிருந்து அனைத்து தரப்பு மேற்கொண்ட முனைப்புகளில் மாற்றுத்தடத்தை அடையாளம் காணுவதையும் உட்படுத்தியிருந்தது என்றார் அவர். விளையாட்டு 2026 ஆசிய விளையாட்டு. தேசிய நீச்சல் அணியினர் தங்களின் இறுதி பயிற்சியை சீனாவின் ஹெபை மாநிலத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அணியின் நுட்ப இயக்குநர் யோ கென்னி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு மன்றத்தின் அனுமதிக்காக காத்திருப்பதாக அவர் சொன்னார். செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 4 வரை ஜப்பான் ஐச்சி நகோயாவில் ஆசிய போட்டி நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று டிக்டாக் நேரலை வாயிலாக 1-10 வரை உங்களுக்காக பாடல்களை நாங்கள் தொகுத்து வைத்திருக்கோம். ஒரு ஒரு பாடலுக்கு பின்னாலும் ஒரு ஒரு எண் இருக்கு. எந்த எண் வேணும் நீங்க டிக்டாக் நேரலையில் விரும்பி கேட்க போறீங்க, அந்த எண்ணில் ஒளிந்திருக்கும் பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்ப போறோம். நேர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, இது மட்டும் இல்லைங்க, விருப்ப பாடல்களும் இருக்கு. அப்பப்ப ஏதாவது கேள்வி கேட்போம், யார் சரியா பதில் சொல்றீங்களோ உங்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை ஒளிபரப்புவோம். தொடக்க பாடல் குழந்தையும் தெய்வமும் திரையிலிருந்து இதோ.

ஏதாவது ஒரு நாள்ல இந்த மாதிரி தாங்க எப்போதும் மலரும் நினைவுகளுக்குன்னு சில ஒரு இசை இருக்கு இல்லையா என்னுடைய. அது இல்லாம மலரும் நினைவுகள் இல்லாத நேரத்துல ஒரு இசை இருக்கும். இந்த மாதிரி தவறுதலா அது ஒழித்துவிடும். பரவாயில்ல, மீண்டும் வந்து சரியான இசைக்கு வந்துட்டோம். சரி, நம்ம நேயர்களில் முதல் நேயர் வந்து இரண்டு அப்படின்ற என்ன விரும்பி கேட்டிருந்தாங்க, முனேஸ்வரி அந்த பாடலை தான் நம்ம இப்ப கேட்டோம். துல்லாத மனமும் துள்ளும் ஜிக்கி கொண்டு வந்தாங்க இல்லையா. அடுத்து நம்ம நேயர்கள் எல்லாரும் ஐந்து அப்படின்ற என்ன அதிகமா கேட்டிருந்தாங்க, அதனால அதில் உள்ள பாடல் ஏ.எல். ராகவன் மற்றும் ஜமுனா ராணி கொண்டு வராங்க. இதோ

பி சுசிலா குரலில் அந்த ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். சரிங்க, நம்ம டிக்டாக் நேரலையில் அப்பப்ப சில கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உமா கேபி எனும் நேயர் சரியான பதிலை கொடுத்திருந்தாங்க. அதனால அவங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றை விரும்பி கேட்டிருந்தாங்க. ஏஎல் ராகவன் கொண்டு வராரு, அந்த பாடலை கேட்கலாம். சரி, இதே மாதிரி நீ நிறைய கேள்விகள் கேட்கிறோம், இந்த கேள்விகளுக்கு நீங்களும் பதில் அளிக்கணுமா? டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க, உங்களுடைய விருப்ப பாடல் கூட ஒளிபரப்பப்படலாம். ஏஎல் ராகவன் கொண்டு வரும் அந்த பாடலை கேட்கலாம். இதோ

கண்ணன் என் காதலன் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கிட்டம் ஒன்று அப்படின்ற எண்ணில் இருந்த பாடல் நம்ம நேயர்கள் எல்லாம் விரும்பி கேட்டிருந்தாங்க. சரிங்க, அடுத்து வரக்கூடிய பாடலை ஸ்ரீ விரும்பி கேட்டிருக்காரு. ஏன் விரும்பி கேட்டாரு? ஏன்னா அவரு கேள்விக்கு சரியான பதில சொன்னாரு. ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி தான் கேட்டோம். எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ற அந்த பாடல் ஒழிச்சிட்டு இருக்கும் போது இது எந்த திரைப்பட பாடல் அப்படின்னு கேட்டேன். அவர் சரியான பதில சொல்லிட்டாரு. அவர் விரும்பி கேட்ட பாடலை டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. அதன் பிறகு அடுத்த எண்களை தொடரலாம். மொத்த பாடலை கேட்கலாம்.

விடிவெள்ளி திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, நம்ம டிக்டாக் நேரலையில ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி மன்னர்கள், அவங்களுடைய பாடலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனா இருவரும் இணைந்து பணியாற்றிய முதல் திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா கேட்டிருந்தோம். அதற்கு சக்திவேல் சரியான விடையை கொடுத்திருந்தாரு. பணம் அப்படின்னு சொல்லிட்டு, படம் பெயரே பணம். சக்திவேலு, சக்திவேலுக்கான விருப்ப பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, படகோட்டி திரையிலிருந்து நான் ஒரு குழந்தை. அந்த பாடலை டி எம் சௌந்தரராஜன் கொண்டு வராரு. இதோ

சரிங்க, நம்ம மலரும் நினைவுகள் தொகுப்பில் அடுத்து நம்ம நேயர்கள் எல்லாம் 5 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒருத்தர் சரியான பதிலை சொல்லிட்டாரு. யார் சொல்லியிருக்கா என்ன பாடல்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு பிறகு பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரையிலிருந்து பி சுசிலா கொண்டு வராங்க இதோ.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம்

இன்றைய மலரும் நினைவுகள் தொகுப்பின் நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். இந்த பாடலை வந்து டேஷன் விரும்பி கேட்டிருக்காரு. கேள்விக்கு சரியான பதில சொன்னாரு. பறக்கும் பாவை திரையிலிருந்து முக்கியமா அவருடைய தாயார் அட்ரின் பிரான்சிஸ் மற்றும் தந்தை மகேந்திரன் இருவருக்கும் இன்று திருமண நிறைவு நாள். அதற்காக அவங்களுக்காக அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க இது.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள். ஒருத்தன் ஒரு பட்டாம்பூச்சிய கையில பிடிச்சி கையில மூடி வச்சுக்கிட்டு ஒரு ஞானி கிட்ட போனான். இவன் மனசுல என்னன்னா, இவர் என்னமோ பெரிய ஞானி அறிவாளின்னு எல்லாரும் சொல்றாங்களே, இந்த ஆளை நாம எப்படியாச்சும் முட்டாள ஆக்கிடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அவர்கிட்ட போய் சொன்னா, பெரியவரே, என் கையில் இப்போ என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கைய பொத்தி வச்சுக்கிட்டு கேட்டான். ஞானி கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாரே, உன் கையில் இருப்பது பட்டாம்பூச்சின்னார். சரியா சொல்லிட்டாரே, சரி இப்ப மாட்டுவார் பாக்கலாம் அப்படின்னுட்டு, பெரியவரே, பட்டாம்பூச்சின்னு சரியா சொல்லிட்டீங்க, இப்ப அந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்குதா இல்ல செத்து போச்சா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னான். இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்குன்னு அந்த ஞானி சொன்னாருன்னா அத ஒரே நசுக்கு நசுக்கி சாகடிச்சிடலாம். ஒருவேளை அந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சுன்னு சொன்னார்னா கைய திறந்து விட்டுறலாம், அந்த பட்டாம்பூச்சி பறந்து போயிடும். இப்ப எப்படியும் அவர் முட்டாளா போயிருவாரு அப்படின்னு அந்த கேள்விய கேக்குறான். ஞானி ஒரு புன்னகையோட சொன்னாரு, அந்த பட்டாம்பூச்சி மறிப்பதும் பறப்பதும் உன் கையில் இருக்கிறது அப்படின்னார். ஆமாங்க, அந்த பட்டாம்பூச்சி தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். அது சிறப்பதும் மறிப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இறைவன் இந்த உலக வாழ்க்கைய வசப்படுத்தி நம்ம கையில கொடுத்திருக்கிறான். அது அவனுக்கு அடிபணிந்து தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட நேர்மையோட சிறப்பா வாழ்ந்து இரு உலக வெற்றியை பெறுவதும், அல்லது அவனுக்கு மாறு செய்து கோழையா தாழ்வு மனப்பான்மையோட சோம்பேறித்தனமா வாழ்ந்து இரு உலகத்திலும் தோற்பதும் நம்முடைய கையில் தாங்க இருக்குது. நம்மள சில பேர் எதுக்கெடுத்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு குறை சொல்லி சொல்லியே நொந்துக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல. நான் கார் எடுத்துட்டு போகும்போது தான் இப்படி டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். அது என்னன்னே தெரியலங்க. டிராபிக் சிக்னல்ல அவ்வளவு நேரமா பச்சை விளக்கு எரியும், நான் எப்ப வர்றேனோ அப்ப டக்குன்னு சிகப்பு விளக்கு மாறிடும். அதை விடுங்க, விமானத்துல டிக்கெட் புக் பண்ணணும்னு பார்த்தா நேற்று இரவு வரைக்கும் 100 வெள்ளி தான் காட்டும், ஆனா நான் எப்ப டிக்கெட் போடுறனோ அப்ப 300 வெள்ளியா மாறிடும். ஆமா, அந்த பிளைட் கம்பெனி இவரோட ஜென்ம விரோதி பாருங்க. ஏங்க வேலைக்கு போகலன்னு கேட்டா, என்னத்த வேலைக்கு போய், என்னத்த வேலை செஞ்சு, என்னத்த சம்பாதிச்சு அப்படின்னு வந்துக்குவார். சாயங்காலமா, ஏங்க வேலை முடிஞ்சு நேரமாச்சுங்க வீட்டுக்கு போகலையான்னு கேட்டா, என்னத்த வீட்டுக்கு போய், காலையானா வேலைக்கு போறோம், சாயங்காலம் ஆனா வீட்டுக்கு வர்றோம், என்னடா வாழ்க்கை இது. ஏன், ஒரு நாள் காட்டுக்கு தான் போய் பாருங்களேன். இப்படி எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் என்றே தெரியாமல் சலிப்போடு வாழ்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம். ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலக இயக்கம் ஒரு நாள் உங்களை போன்று சலிப்படைந்து தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டால் இந்த உலகம் என்ன ஆகும் என்று சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் உயிரோடு இருப்பதை விட உயிர்ப்போடு இருக்க முயற்சி செய்யணுங்க, ரெண்டும் வேற வேற. சிறப்பான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு சிறந்த கலை. அந்த கலை புரிந்துவிட்டால் நம்மால் போர்க்களத்தின் நடுவிலும் பூக்களை ரசிக்க முடியும், நெருப்பு குண்டத்தில் நின்று கூட நிலவை ரசிக்க முடியும். சில நேரம் நம்ம கடந்த காலத்தின் காயங்களை நினைத்து அல்லது எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளில் இருந்து கொண்டு நிகழ்காலத்தை இழந்து விடுகிறோம். வாழ்க்கைங்கிறது உற்சாகம், தன்னம்பிக்கை, வலிமை, ஆரோக்கியம், துடிப்பு, உண்மை, பரிவு, உதவி என்று நிறைய பழங்களும், பகைமை, பொறாமை, வெறுப்பு, கோபம், பொய் போன்ற அழுகிய பழங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பழக்கடை என்று புரிந்து கொள்ளுங்கள். இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டால் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறலாம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இரு உலகிலும் வெற்றி பெறுவதற்கு, நல்ல வாழ்க்கை அமைவதற்கு நமக்கு குர்ஆன் கற்றுத்தந்த துஆவை பாருங்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாகியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாகியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக என்கின்ற இந்த துஆவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டேக் பனியாரான் ஜாக்கே.
4: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை. காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி உன் பார்வை தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு.
1: இரு மீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநில இருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல,
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன்.
2: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
2: இப்படிக்கு பின்னலப்பா.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

காற்று உன் காலடியை நான் தேடி கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி இது என்ன பொது காலம் என்னோடு குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
2: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள். நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

தரிசனம். கும்பாபிஷேகத்தை கண்டிங்மலை அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு தாங்க வந்திருக்க. இயற்கையின் தாளாட்டில் குளிர்ச்சியான சூழல் புதுப்பொழிவுடன் ஆலயம் காட்சி தருகின்றது. 1977 கந்திங்மலையில் வாழ்ந்த முன்னோர்கள் ஆலயம் ஒன்றை அமைத்து அம்மனை வழிபட தொடங்கியுள்ளனர். 1990 அவர்களின் ஆலோசனைப்படி ஆலயம் இங்கு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் பின் வழிபாடு தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் திருவிழாவும் ரத ஊர்வலமும் இவ்வாலயத்தில் நடைபெறும். வருடம் June 7 நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை அடுத்து 48 தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. பொதுவாகவே கந்திங்மலைக்கு சுற்றுலாக்கு செல்லக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசிப்பது என்பது வழக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்பார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கந்திங்மலை கௌதம் ஜெயாவில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு மறக்காம போயிட்டு வாங்க. அம்மனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்துசிறி அன்வார் இப்ராஹிம் தீவிர இனவாதத்தையும் வெறுப்பு அரசியலையும் கைவிட்ட ஒற்றுமையையும் மரியாதையையும் முன்னிறுத்துமாறு மலேசியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமது தலைமையிலான அரசாங்கம் எந்த இனத்தினரின் நலனையும் புறக்கணிக்காமல் அனைத்து சமூகங்களுக்கும் சமமான நியாயமான கொள்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில், ஜஹூர் மாநில தேர்தலின் இறுதிக்கட்ட பரப்புரையை முன்னிட்டு நம்பிக்கை கூட்டணி தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அம்மாநிலத்தின் 5 முக்கிய இடங்களில் தீவிர பரப்புரை பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார். 2027 வரவு செலவு திட்டம் மடானி பொருளாதார கட்டமைப்புக்கு ஏற்ப நிலையான, அனைத்தையும் உள்ளடக்கிய, மக்களை மையமாக கொண்ட பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி வரையப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனிடையே 2026 ஆண்டில் சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளில் பொதுவான நிதி குறைப்பு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. செலவின மாற்றங்கள் பொதுமக்களுக்கான அடிப்படை சேவைகளை பாதிக்காத வகையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சு கூறியுள்ளது.

அமெரிக்கா புளோரிடா விமான நிலையத்துக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் முதல் பண நோட்டு வரை அனைத்திலும் தனது பெயரையும் உருவத்தையும் பதிக்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் அவரது ஆதரவாளர்களின் முயற்சியை இது குறிக்கிறது. சீனாவின் தென்கிழக்கு ஃபூஜியான் மாவட்டத்தில் காலனி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயில் அந்த ஆலை முற்றாக அழிந்ததுடன் 28 பேர் உயிரிழந்தனர். அந்த ஹுய்தெங் காலனி தொழிற்சாலையில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வாக்கில் தீ ஏற்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 180 அதிகமான தீயணைப்பு வீரர்கள் 35 தீயணைப்பு வாகனங்களுடன் நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக அந்நாட்டின் சிசிடிவி செய்தி நிறுவனம் கூறியது. 2026 உலகக்கிண்ணம் காலிறுதி சுற்று ஆட்டம் இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் தொடக்கமாக பிரான்சும் மொரோக்கோவும் களமிறங்கியுள்ளன. அதிகாலை மணி 4 ஆட்டம் தொடங்கிய நிலையில் முதல் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் எதுவும் புகுத்தவில்லை. இரண்டாம் பாதி ஆட்டத்தின் 60 நிமிடத்தில் பிரான்சின் கிலியான் எம்பாப்பே அணிக்கான முதலாவது கோலை புகுத்தினார். அதனையடுத்து 66 நிமிடத்தில் ஒஸ்மானி டெம்ப்ளே அவ்வணிக்கான 2 கோலை அடித்தார். ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் 2-0 என்ற கோல் கணக்கில் மொரோக்கோவை வெற்றி கொண்டு பிரான்ஸ் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலில் வாங்கு அதான் சொன்ன பெருமைக்குரியவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வாங்கு வெறும் குரல் ஒளியாக மட்டும் இருக்கவில்லை, அது கேட்பவர்களின் இதயங்களை தொடும் ஒரு தனித்துவமான ஈர்ப்பை கொண்டிருந்தது. முதல் முஅத்தின் மதினாவில் தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்காக வேண்டி முதல் முதலாக வாங்கு சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார்கள். அந்த வாங்கு சொல்லக்கூடிய வாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை ஏற்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாங்கின் தனித்துவமான சிறப்பு அம்சங்கள் ஒன்றாவது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இயற்கையிலே மிக உரத்த தெளிவான மற்றும் இனிமையான குரல் வளம் இருந்தது. மைக்ரோபோன் போன்ற ஒலிப்பெருக்கிகள் இல்லாத அந்த காலத்தில் மதினாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கேட்கும் அளவுக்கு அவர்களுடைய குரலில் ஒரு காந்த ஈர்ப்பும் கணீர்மயமும் இருந்தது. இரண்டாவதாக, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாங்கு வெறும் உதடுகளிலிருந்து வரவில்லை, அது அவர்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. அடிமையாக இருந்தபோது ஏகத்துவத்திற்காக அஹதுன் அஹதுன் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சகித்து கொண்ட கொடுமைகளும் தியாகங்களும் அந்த மாங்கின் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எதிரொலித்தன. அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் போது கேட்பவர்களின் உள்ளங்களில் இரையச்சமும் பக்தியும் தானாக அதிகமாகி

நேர்களே, மூன்றாவது ஒரு முறை ஃபஜ்ர் அதிகாலை தொழுகைக்கு வாங்கு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருப்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்தார்கள். ஃபஜ்ருடைய மாங்கை ஆரம்பம் செய்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் புதிதாக அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்ற வாசகத்தை சேர்த்து அழைத்தார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உடனே அவர்களை அழைத்தார்கள், பிலாலே, இது மிக அழகிய வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுடைய ஃபஜ்ர் பாங்கில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒப்புதல் அளித்தார்கள். இன்று வரை உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் ஃபஜ்ர் பாங்கில் இந்த வாசகத்தை பயன்படுத்துவதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே காரணமாக இருந்தார்கள். நான்காவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு வைத்த காரணத்தினால் பாங்கு சொல்லக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய கண்கள் கண்ணீரால் கசிந்து கொண்டே இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினமா நகரத்திலே தொடர்ந்து அவர்களால் பாங்கு சொல்ல முடியாமல் போனது. பாங்கில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது இறைவனின் தூதர் என சாட்சி பகிர்கிறேன் என்ற இடத்தை அடையும் போது நபிகளாரின் நினைவு வந்து அவர்களின் தொண்டை அடைத்து அழுகை முட்டிக்கொண்டு வரும். சுருக்கமாக சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாங்கு என்பது தியாகத்தின் குரலாக இருந்தது, ஆழமான அன்பின் வெளிப்பாடு மற்றும் மதினாவின் ஆன்மீகமாக திகழ்ந்தது. நபிகளாரின் காலத்திற்கு பிறகு அவர்கள் எப்போதாவது பாங்கு சொன்னால் மதினாவாசிகள் அனைவரும் நபிகளாரின் காலத்திற்கே திரும்பிச் சென்றது போல் உணர்ந்து கண்ணீர் வடிப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமான பிறகு துக்கம் தாங்க முடியாமல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்வதை நிறுத்திவிட்டு மதினாவை விட்டே வெளியேறினார்கள். சில காலம் கழித்து அவர் மீண்டும் மதினா வந்தபோது நபிகளாரின் பேரக்குழந்தையான ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பாங்கு சொல்ல ஒப்புக்கொண்டார்கள். விடியற் காலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரல் மதினாவின் வீதிகளில் ஒலித்த போது மக்கள் அப்படியே உறைந்து போனார்கள். உணர்ச்சி பெருக நபிகளார் மீண்டும் உயிரோடு வந்துவிட்டார்களா என்று கேட்கும் அளவிற்கு மக்கள் வீதியில் இறங்கி அழத் தொடங்கினார்கள். மதினாவே அன்று கண்ணீரில் நனைந்தது. அன்று அழுததை போல மக்கள் வேறு எந்த நாளிலும் அழுததில்லை என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லித் தருகிறது.

0: சொல்கிறான்.
1: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம், நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
4: நிறம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? தெய்வீகன் மோகனோடு இன்றைய காலை பொழுது அசத்தலா உங்களுக்காக ஆரம்பமாக போகுது.
1: அசத்தலான மோகன், அசத்தலான தெய்வீகன் இன்றைக்கு வந்துட்டோம். பத்தவருக்கு அசத்தல் இன்னும் கூடுதலா இருக்க போது. என்ன வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மனசுக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி வந்துடும் இல்லையா?
0: மகிழ்ச்சி அப்படின்றது வெளியில எல்லாம் இல்ல, உங்களுக்குள்ள தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு சின்ன விஷயம், வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு தெரியல, நிம்மதியா இருக்க முடியல, என்னால சிரிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க, அவங்களை அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களை உங்க தேடி வராங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல நிவாரணி அப்படின்ற மாதிரி. எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, ஒரு மருந்தகத்துக்கு போறாங்க, மருந்து கிடைச்சுனா சரி ஆயிரணும் அப்படின்னு நினைச்சு உங்க கிட்ட வந்து அதை சொல்றாங்க அப்படின்னா உங்களை ஒரு பெரிய நபரா பாக்குறாங்க. ஆரோக்கியத்திற்கு வித்திடும் மருத்துவர் போல மன நிம்மதிக்கு மகிழ்ச்சிக்கு நீங்க தான் வழிகாட்டின்னு நினைக்கிறாங்க. நல்லதுதான் நீங்க சொல்லணும்ல.
1: நல்லதுதான், நம்மளை சுத்தி ஒரு நாலு பேர் நமக்காக இருக்கும் போது அவங்களை கை விட்டுறாதீங்க அப்படின்றதான் இன்றைய வணக்கம் மின்னல் தொடக்கத்திலே நம்ம வலியுறுத்துறோம்.
0: வர உங்ககிட்ட மோகன், கவலையா இருக்கு மோகன், தெரியல ஒரு மாதிரி சோகமா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: என்ன சொல்வனா
0: நீங்க
1: ரொம்ப சரியா இருக்கும் தெய்வீகன்.
0: வாங்க இந்த நாள் சிறப்பா வந்து நம்ம தொடங்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 26 நாள் 2026 ஜூலை 10 தேதி வெள்ளிக்கிழமையில் சந்திக்கின்ற அம்மன் போற்றி பாடலோடு தொடங்கிடலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ஓவர் ஹெட் ட்ரைசெப் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். யூட்டிலிட்டி பெஞ்ச் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் சேர் கூட ஓகே தான். இப்போ வந்து 4-6 kg வரைக்கும் இருக்கும் டம்பலை ரெண்டு கைகளாலும் பிடிச்சு தலைக்கு மேல தூக்குங்க. எல்போவை வந்து காது வரைக்கும் இறக்கி டம்பலை தலைக்கு பின்னாடி மெதுவா இறக்கி திரும்பவும் மேல தூக்கணும். இந்த ஒர்க் அவுட்டை வந்து 15-20 reps 4 sets வரைக்கும் செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் செய்யும் போது நம்முடைய எல்போ விரியாம பாத்துக்கணும். இதை தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா ட்ரைசெப் வந்து ஸ்ட்ராங் ஆகுறத நீங்க பாப்பீங்க. அடுத்த வாரம் ஷோல்டர் ஒர்க் அவுட் எப்படி செய்யலன்றதை பார்ப்போம். நன்றி.

0: ஜெயிலு காதல் செய்வோம், எல்லாரையும் அன்பை காட்டி அன்பால் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வந்தது உங்களுக்காக.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போற தொடக்கமா மலேசிய நண்பன் சொல்லு.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தளங்கள் தரவுகள் திரட்டப்படும் என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் நா கோமிங் வந்து சொல்லியிருக்காரு.
1: அடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, நாடு முழுவதும் 6 படிவத்தில் பயிலும் 96,013 மாணவர்களின் பள்ளிக்கூட தொடக்க உதவி நிதிக்காக இவ்வாண்டு 14.4 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, 2 அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு தாய்லாந்து பிரதமர் அவுஸ்தீன் அவர் வந்து மலேசியாவிற்கு நேற்று காலை வந்தடைந்திருக்கின்றார். மார்ச் பதவியேற்றதற்கு பிறகு அவர் மலேசியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்பூர்வ பயணம் இதுவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: சரி, மற்றும் ஒரு செய்தி, நாளை நடைபெறவிருக்கும் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முதலாளிகள் நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களுக்கு வந்து வாக்களிக்கும் நேரத்தை வந்து வழங்குமாறு தேர்தல் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: வாங்க, இன்னும் மற்ற செய்திகள் அப்பப்ப பகிர்ந்து கொள்ள நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க.
1: இதற்கிடையில கால் இறுதி ஆட்டத்திற்கு களம் கண்டிருச்சு. முதல் ஆட்டமும் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துருச்சு.
0: மொரோக்கோ பிரான்ஸ் வந்து சந்தித்தார்கள். ஆட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. 2-0 அப்படின்னு பிரான்ஸ் வந்து வெற்றி கொண்டு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க.
1: நம்ம மின்னலுடைய காணொலியை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கோம், மின்னல் கிளி சொன்னது சரிதான்
0: தம்பி. அப்புறம் வருவோம் அதை பத்தி பேச. இப்ப நீங்க கூப்பிடுறதுக்கான நேரம் மணி 6:43 ஆயிருச்சு.
1: இந்த ஷாப்பிங், ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனாலே சிலருக்கு எல்லாம் வந்து தனியா போகிறத ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து 1-2 பேரோ இல்ல கூட்டமா போறலாம் பிடிக்காது. ஷாப்பிங்னால கொஞ்சம் தனியா போயிட்டு வரதாங்க எனக்கு சரி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப தாராளமா அழைக்கலாம்.
0: இப்ப அது ரொம்ப தூரம் வரைக்கும் போக வேண்டாம். கடைக்கு போய் மளிகை பொருட்கள் வீட்டுக்கு வாங்குறதெல்லாம் இருக்கலாம். மொத்தமா வாங்குவாங்க மாசத்துக்கு ஒரு தடவை. அப்ப கூட நான் தனியா போயிட்டு வந்துடுறேன், எல்லாரும் கூட்டிட்டு போறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. பிள்ளைங்களாம் கூட்டிட்டு போனா கூட சொல்லுவாங்க, நீங்க பிள்ளைங்களை கார்ல வச்சிட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு.
1: அது என்னன்னா ஒன்னு பார்த்து பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்களே. தனியா இருந்தா அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். அப்படி தோணக்கூடியவர்கள் நீங்க அழைத்து சொல்லலாம்.
0: 3-2-2-8-2-5-7-3-3 காத்துட்டு இருக்கோம். எல்லா பொருள் எல்லாம் வாங்குறதா எனக்கு கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு பிடிக்காது. நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்றீங்களா? வாங்க பேசலாம்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு மரத்தில் ஒரு பச்சை இலையும் ஒரு காய்ந்த இலையும் இருந்தன. ஒரு நாள் இரண்டும் யார் பெரியது என்று சண்டை போட ஆரம்பித்தன. பச்சை இலை காற்றை பார்த்து சொன்னது, காற்றே ரொம்ப வேகமாக வீசாதே, இந்த காய்ந்த இலை கீழே விழுந்து விடும் என்று கேலி செய்து சிரித்தது. இதை கேட்ட காய்ந்த இலை கோபமாக சொன்னது, நீ நேற்று வந்த இலை, நான் பல ஆண்டுகளாக இந்த மரத்தில் தான் இருக்கிறேன், என்னிடம் இப்படி பேசுகிறாயா? உடனே பச்சை இலை சொன்னது, நீ இன்னும் சில நாட்களில் கீழே விழுந்து விடுவாய், ஆனால் நான் இன்னும் பல ஆண்டுகள் இந்த மரத்தில் இருப்பேன், அதனால் நான் தான் உன்னை விட பெரியவன். இப்படி இரண்டும் தங்கள் பெருமையை பேசிக் கொண்டிருந்தன. அப்போது திடீர் என்று பலமான காற்று வீசியது. அந்த காற்று மரத்தையே வேரோடு சாய்த்து விட்டது. மரம் முழுவதும் நிலத்தில் விழுந்தது. அதை பார்த்த இரண்டு இலைகளும் அமைதியாக நின்றன. நாம் யார் பெரியவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம், ஆனால் நம்மை தாங்கி நின்ற மரமே இன்று சாய்ந்து விட்டதே என்று வருந்தின. அப்போது நிலத்தில் கிடந்த மரம் அமைதியாக சொன்னது, வாழ்க்கை ஒரு புரியாத புதிர், யாருடைய பயணம் எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது, அதனால் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டை போடுவதை விட இருக்கும் வாழ்க்கையை அன்போடு ஒற்றுமையோடு மகிழ்ச்சியாக வாழ கற்று கொள்ளுங்கள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கை மிகவும் அழகானது, அதில் அகங்காரத்திற்கும் சண்டைக்கும் இடம் கொடுக்காதீர்கள். பெருமையை விட பணிவு உயர்ந்தது, வெற்றியை விட நல்ல உறவுகள் நிலைத்திருக்கும். இன்று நம்முடன் இருப்பவர்களை மதிப்போம். வாழ்க்கையை ஒப்பிடுவதில் செலவழிக்காதீர்கள், அன்புடன் வாழ்வதில் செலவழியுங்கள், அதுவே உண்மையான வெற்றி. மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: உற்சாகத்திற்கு வழிகாட்டுதலாக இருக்கும் உங்களுடைய காலை பொழுதுக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் மின்னல்.
1: இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த ஷாப்பிங் போகிறது அப்படின்னாலே அது ஒரு பெரிய வேலைங்க, அது தனியா போக பிடிக்குமா இல்லங்க நமக்கு அந்த கூட்டமா போனதா சரி வரும் நினைக்கிறீங்களான்னு
0: கேட்டிருந்தோம்.
2: கலை, அதிகமான பட்சத்துல தனியா போயிட்டு வாங்கிட்டு வரதான் பிடிக்கும், அப்பதான் செலவுகள் அதிகமா இருக்காது.
0: ஓ, ஏன் வரவங்க ரொம்ப செலவு வச்சிடறாங்களா?
2: ஆமா, பிள்ளைங்களை கூட்டிட்டு போனா அவங்க நம்ம ஒண்ணு ஜாமா வாங்குற இடத்துல அவங்க பத்து ஜாமா வாங்கிடுவாங்க. வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனாலும் அதுதான், ஒரு ஜாமா வாங்குற இடத்துல நம்ம அஞ்சு ஜாமா வாங்கிட்டு வந்துடும்.
0: உங்க பக்கத்துல இருந்து பேசினா பிள்ளைங்க பேர சொல்லி இவரு வாங்கிறாரு.
1: இப்ப பொதுவா அந்த மாதிரி கடைக்கெல்லாம் நீங்க பொருட்கள் வாங்கினா ஒரு எவ்வளவு நேரம் செலவு பண்ணீங்க ஒண்ணு பார்த்தாது வாங்குறதுக்கு?
2: இப்ப நான் மட்டும் போனா ஒரு ஹாஃப் அன் அவர்ல, அரை மணி நேரத்துல முடிச்சிட்டு வந்துருவேன். கூட்டிட்டு போனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பிடிக்கும்.
0: ஓ, இப்ப ஷாப்பிங் போறீங்க ஒரு பேரங்காடிக்கு, அந்த மாதிரி இவங்களை கூட்டிட்டு போனா எவ்வளவு நேரம் ஆகும், நீங்க தனியா போனா எவ்வளவு நேரம் ஆகும்?
2: விண்டோ ஷாப்பிங் போனோமா 2-3 hours பிடிக்கும். விண்டோ ஷாப்பிங்ல போய் பாத்துட்டு பாத்துட்டு வருவோம்,
0: கண்ணாடி வழியா பாத்துட்டு வந்துடுறது.
2: ஆமா, பொருட்கள் வாங்க போயிட்டு நம்ம போனோமா மேக்சிமம் ஒரு அவர் தான் பிடிக்கும். இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனோமா 2-3 hours பிடிக்கும். அங்கேயே லஞ்ச் முடிக்கிற மாதிரி வரும், இல்லன்னா டின்னர் முடிக்கும்.
0: ஓ, இது பெரிய செலவாகுது.
2: ஆமா,
0: சரி கலை, பாத்து போங்க வேலைக்கு, சரியா?
2: மற்ற பொருட்கள் மேல ஆசை வாங்கணும்னு நினைப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் பண செலவும் அதிகமாகும்ல.
0: ஆமா, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க.
2: சொன்னாலும் அங்கேயே நம்ம போயிட்டு அவங்க கூட சண்டை போடணும், பொருளை போகணுமா வந்தோமா எடுத்தோமா, நம்மளோட வேலையை விரைவா செயல்படுத்த முடியும்.

0: பட்டு நேரத்தை ஒதுக்கி அந்த மாதிரி போற சூழல் மாறி போய் இருக்கிற கிடைக்கிற நேரத்துல போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படியாச்சா?
1: நம்ம கால சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. இப்ப தற்போதைய நேரத்துக்கு நம்ம எல்லா வேலையும் விறுவிறுன்னு செய்யணும் அப்படின்ற பட்சத்துல.
0: நளினி எத்தனை மணிக்கு வேலை?
1: நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன், 7:40 எனக்கு வேலை.
0: எது வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்தும் காலையில?
1: அழகான இயற்கை காட்சியை பாத்துக்கிட்டே போவேன், அது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தும்.
0: ஒன்னும் இயற்கையை பாக்கலையோ?
1: இல்ல இல்ல, நானே உங்களோட இந்த அழைப்பு திடீர்னு வந்தோடனே கொஞ்சம்.
0: ஓ, அதனாலயா? நல்லா உற்சாகமா இயற்கையை ரசிச்சுட்டே போங்க. 7:40 உங்களை விட உற்சாக சக்தி இருக்க கூடாது, அப்படி இருக்கணும் நீங்க.
1: கண்டிப்பா.
0: நன்றி நளினி.
1: நன்றி மின்னல்.

0: இனவெறி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரதமர் அழைப்பு. 2027 வரவு செலவு திட்டம் நிலையான வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் முன்னுரிமை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோசரே அன்வார் இப்ராஹிம் தீவிர இனவாதத்தையும் விருப்ப அரசியலையும் கைவிட்டு ஒற்றுமையையும் மரியாதையையும் முன்னிறுத்துமாறு மலேசியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமது தலைமையிலான அரசாங்கம் எந்த இனத்தினர் நலனையும் புறக்கணிக்காமல் அனைத்து சமூகங்களுக்கும் சமமான நியாயமான கொள்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் நாம் நண்பர்களாகவும் சகோதர சகோதரிகளாகவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் வெறுப்புக்கு இடமளிக்கக்கூடாது என்றார். இதனிடையே மடானி அரசாங்கம் சீன சமூகத்திற்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கின்றது என்ற குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் அனைத்து கொள்கைகளும் நாட்டின் ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டே வடிவமைக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். இவ்வேளையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அரசாங்க உதவிகள் இன அடிப்படையிலானவை அல்ல என்று நிதியமைச்சருமான டத்தோசரே அன்வார் வலியுறுத்தினார். இந்த துறை நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்வதால் அனைத்து சமூகங்களின் நலனையும் கருத்தில் கொண்டே அரசாங்கம் உதவி வழங்குவதாக அவர் கூறினார். அதேவேளை மலாய்க்காரர்களின் நலனுக்கான பூமி புத்ரா திட்டங்களும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்திய சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் வாய்ப்புகளையும் மேம்படுத்த கூடுதல் முனைப்புகளுக்கான அவசியம் இருப்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் டத்தோசரே அன்வார் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், ஜொஹூர் மாநில தேர்தலின் இறுதிக்கட்ட பரப்புரையை முன்னிட்டு நம்பிக்கை கூட்டணி தலைவருமான டத்தோசரே அன்வார் இப்ராஹிம் இன்று அம்மாநிலத்தின் 5 முக்கிய இடங்களில் தீவிர பரப்புரை பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார். புகிட் கம்பேர், புகிட் பாத்து, லயாங் லயாங், ஜொஹோபாரு, பசர்குடாங் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் தேர்தல் பரப்புரைகளில் அவர் பங்கேற்று ஹரப்பான் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்ய வாக்காளர்களிடம் ஆதரவு கோருவார். ஜொஹூர் மாநில தேர்தல் பரப்புரை இன்று இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பசர்குடாங்கில் நடைபெறும் மாபெரும் நிறைவு நிகழ்ச்சியுடன் அது முடிவடையும். 2027 வரவு செலவு திட்டம் மடானி பொருளாதார கட்டமைப்புக்கு ஏற்ப நிலையான அனைத்தையும் உள்ளடக்கிய மக்களை மையமாக கொண்ட பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி வரையப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் நிதி கொள்கைகள் வடிவமைக்கப்படும் என்றும் அது கூறியுள்ளது. சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துதல், இலக்கிடப்பட்ட உதவித்தொகைகளை தொடர்தல், மக்களின் வருமானத்தை உயர்த்துதல், இன்றியமையா பொதுச் சேவைகளை மேம்படுத்துதல், நாட்டின் நிதி நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துதல் ஆகியவை முக்கிய முன்னுரிமைகளாக இருக்கும் எனவும் நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 2026 ஆண்டில் சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளில் பொதுவான நிதி குறைப்பு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. சுகாதார சேவைகள், மருத்துவமனைகள், சுகாதார வசதிகளின் பராமரிப்பு, மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல், தேசிய சுகாதார அமைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கப்படும் என அது வலியுறுத்தியுள்ளது. செலவின மாற்றங்கள் பொதுமக்களுக்கு அடிப்படை சேவைகளை பாதிக்காத வகையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சு கூறியுள்ளது. அதேபோல் கல்வி அமைச்சை பொறுத்தவரை பள்ளிகளின் செயல்பாடு, மாணவர்கள் ஆசிரியர்களின் நலன், கல்வி நிறுவனங்களின் பராமரிப்பு, உயர் தாக்கம் கொண்ட கல்வி திட்டங்கள் ஆகியவற்றுக்கும் தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. ஓய்வூதிய நிதி நிறுவனம் KWAP தனது முதலீட்டு அணுகுமுறையில் சமநிலையை தொடர்ந்து பேணுவதுடன் முதலீடுகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. துறைசார் நிபுணத்துவம் கொண்ட நிதி மேலாளர்கள் முதலீட்டு நிதிகள் வாயிலாக இந்த இலக்கடையப்படும் என அது குறிப்பிட்டுள்ளது. பட்டியலிடப்படாத புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளின் ஆபத்தை குறைத்து கண்காணிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த அணுகுமுறை பின்பற்றப்படுவதாக அமைச்சு கூறியுள்ளது. இவ்வாண்டு மலேசிய பொருளாதாரம் 4.7 விழுக்காடு வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக பன்னாட்டு நாணய நிதியம் IMF முன்னுரைத்துள்ளது. தரவுமய முதலீடுகள் உலகளாவிய தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை இதற்கு வித்திட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே உலக பொருளாதாரம் 2026 ஆண்டில் 3.0 விழுக்காடும் 2027 ஆண்டில் 3.4 விழுக்காடும் வளர்ச்சியடையும் என்றும் IMF கூறியது. ஜஹூர் மாநில 16th சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க பணியாளர்களுக்கு போதுமான நேரம் வழங்குமாறு முதலாளிகளை தேர்தல் ஆணையம் SPR வலியுறுத்தியுள்ளது. 1954 தேர்தல் குற்ற சட்டம் பிரிவு 25 ஏற்ப வாக்களிக்க செல்லும் ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்கவோ தண்டம் விதிக்கவோ அல்லது வேறு எந்த தண்டனையும் வழங்கவோ முதலாளிகளுக்கு அனுமதி இல்லை என்று அவ்வாணைய செயலாளர் கைரோல் ஷஹரில் இட்ருஸ் தெரிவித்துள்ளார். இவ்வேளை வாக்களிப்பதற்கான நியாயமான நேரத்தை மறுப்பதும் அல்லது வாக்களிப்பதை தடுப்பதும் சட்டப்படி குற்றமாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலக கிண்ண கால்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: அமெரிக்கா புளாரிடா விமான நிலையத்துக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் முதல் பண நோட்டு வரை அனைத்திலும் தனது பெயரையும் உருவத்தையும் பதிக்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் அவரது ஆதரவாளர்களின் முயற்சியை இது குறிக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக பாம் பீச் அனைத்துலக விமான நிலையம் என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த விமான நிலையத்தில் அக்குடியரசுக் கட்சித் தலைவரின் மகன் ஏரிக் டிரம்ப் அவரது குடும்பத்துக்கு சொந்தமான போயிங் 757 விமானத்தில் தரையிறங்கி இந்த புதிய பெயர் சூட்டலை கொண்டாடினார். சீனாவின் தென்கிழக்கு ஃபூஜியான் மாவட்டத்தில் காலனி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயில் அந்த ஆலை முற்றாக அழிந்ததுடன் 28 பேர் உயிரிழந்தனர். அந்த ஹொய்திங் காலனி தொழிற்சாலையில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வாக்கில் தீ ஏற்பட்டதாக புகாரளிக்கப்பட்ட நிலையில் 180 அதிகமான தீயணைப்பு வீரர்கள் 35 தீயணைப்பு வாகனங்களுடன் நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக அந்நாட்டின் CCTV செய்தி நிறுவனம் கூறியது. இவ்வேளையில் பலர் உயிரிழக்க காரணமான அந்த தீ விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்தவும் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா பரவலினால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 600 அதிகரித்துள்ளது. இதுவரை 1759 பேருக்கு அத்தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் மரண விகிதம் 34.1 விழுக்காடு என அக்குடியரசின் தொடர்பு ஊடக அமைச்சின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. இவ்வேளை அத்தொற்றில் இருந்து 285 பேர் மீண்டுள்ளதும் அந்த தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே மாத வாக்கில் கொங்கோவிலும் உகாண்டாவிலும் ஏற்பட்டிருக்கும் இபோலா பரவல் அந்த வட்டாரம் முழுவதும் பரவும் ஆபத்தை அடுத்து உலக சுகாதார நிறுவனம் WHO அவசர நிலையை அறிவித்தது. விளையாட்டு 2026-23 வயதுக்கு உட்பட்டோர் ஆசிய தடகள வெற்றியாளர் போட்டி. சீனா ஆர்டோஸில் நடைபெற்ற அப்போட்டியின் 100 மீட்டர் ஓட்டத்தில் நாட்டின் தடகள வீரர் 22 வயது மொஹமத் அசீம் மொஹமத் ஃபாமி தங்கம் வென்றார். 2026 உலக கிண்ணம் காலிறுதி சுற்று ஆட்டம் இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் தொடக்கமாக பிரான்சும் மொரோக்கோவும் களமிறங்கின. அதிகாலை மணி 4 ஆட்டம் தொடங்கிய நிலையில் முதல் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் எதுவும் புகுத்தவில்லை. இரண்டாம் பாதி ஆட்டத்தின் 60th நிமிடத்தில் பிரான்சின் கிலியன் பப்பே அணிக்கான முதலாவது கோலை புகுத்தினார். அதனையடுத்து 66th நிமிடத்தில் ஒஸ்மானோ டெம்பிளே அவ்வணிக்கான இரண்டாவது கோலை அடித்தார். ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் 2-0 என்ற கோல் கணக்கில் மொரோக்கோவை வெற்றி கொண்டு பிரான்ஸ் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இனவெறி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரதமர் அழைப்பு. 2027 வரவு செலவு திட்டம் நிலையான வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் முன்னுரிமை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்கொழிலி வீரன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1980 ஆண்டு இன்றைய நாளில் சுல்தான் ஹஜி ஹமாத் ஷா நாட்டின் 7வது பேரரசராகவும் தங்கு ஹாஜா அப்சான் பேரரசியாகவும் அரியணை அமரும் விழா இஸ்தான நகர பலைரோங் சிறியில் நடைபெற்றது. சுல்தான் யஹ்யா பெத்ரா தங்கு ஜைனாப் தம்பதியர் பேரரசர் பேரரசி பொறுப்பில் இருந்து விடை பெற்றுக் கொண்டதை அடுத்து இந்த அரியணை அமரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இஸ்தான நகரவில் பிரதமர் டத்து ஹுசின் ஆனும் அரியணை அமர்வு விழா குழு தலைவரும் உள்துறை அமைச்சருமான தான்ஷி கசாலி பின் ஷஃபியும் அரச தம்பதியரை வரவேற்றனர்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: மணி போது 7:16 தெய்வீகன் மோகன் கூட நீங்க வணக்கம் இன்னல கேட்டுட்டு இருக்கீங்க.
1: வெள்ளிக்கிழமை பொழுது உற்சாகத்தை அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்துட்டு
0: வந்திருக்கோம். இது ரொம்ப ஜாலியா இருக்கும். அடுத்த 45 நீங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பட்டுன்னு சொல்ல போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கல யாரு சொந்த ஊர் புகழ் பாடக்கூடியவங்க?
1: ஆமா, எங்க ஊர்ல தெரியுமா, எங்க ஊர்ல தெரியுமா, அதாவது எதுவும் பேச முடியாது, நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிருவோம், அவங்க உடனே அவங்க ஊரே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொந்த ஊர் புகழ் பாடுற நபர்கள் உங்களை சுத்தி கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களை பத்தி தான் இன்றைக்கு அழைத்து பேச போறீங்க.
0: திருமண வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க,
1: ஆமா,
0: உங்களுடைய நண்பர்கள் மத்தியில அனுபவிச்சிருப்பீங்க, உங்க வேலை இடத்துல அனுபவிச்சிருப்பீங்க, அதுவும் இந்த பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்காங்களே.
1: ஆமா,
0: இப்போ ஜோஹர், KL, பினாங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூர் வாசிகளும் நிறைய இருக்காங்க. அந்த இடத்துல இந்த சொந்த ஊர்ல இருக்கிறவங்களே அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஊர்ல எப்படி இருக்கும், எங்க ஊர்ல அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: நினைக்கிறேன் அவங்க ஊருக்கு போனா அப்ப எந்த அளவுக்கு புகழ் பாடுவாங்க. அழைத்து சொல்லுங்க. ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: இப்படி பாடலாம், எடுத்துக்கலாம். சொந்த புகழ், சொந்த ஊர் புகழ் வாசிகள் இல்ல பாடிகள் இப்படி எதுனாலும் எடுத்துக்கலாம். சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கோம்.

0: வணக்கம். செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கியம் டிஜிட்டல் பயிற்றுனர் ஜே கண்ணன்.
1: அனைவருக்கும் வணக்கம். யாருக்கெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு திறன் தேவைப்படுது? இன்றைய தேதிக்கு யாரெல்லாம் வேலைகள் இருக்கிறீங்களோ, குடும்பத்துக்காக நீங்க உழைச்சி ஊதியம் சேர்க்கிறீங்களோ, அதாவது நீங்க வந்து வருமானத்தை ஈட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, கட்டாயமா இந்த AI உங்களுக்கு தேவை. நீங்க ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், இல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு என்ஜினியரா இருக்கலாம், நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கலாம், எந்த தொழில் இருந்தாலும் சரி, சொந்த வியாபாரமா செய்யலாம், எதுவா இருந்தாலும் சரி, வர்த்தகம் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த AI தேவைப்படுது. சோ யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாக்க முடியும். 20 ப்ராடக்ட், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, உங்களோட உற்பத்தி திறன் அதிகரிக்குது. நீங்க அதிகமா வந்து பொருட்களை நீங்க வந்து விநியோகம் பண்ண முடியும். ஏன்னா இதோட இந்த AI பயன்படுத்தி இந்த மார்க்கெட்டிங், பிராண்டிங், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்க நிறைய ரொம்ப விரைவா செய்யலாம். முன்னெல்லாம் ரொம்ப மணிக்கணக்கில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா பண்ண முடியும் இல்லையா. அதனால இந்த யாருக்கெல்லாம் இந்த AI தேவை அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னது, யாரெல்லாம் வருமானம் ஈட்டுறீங்களோ உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்கு தான் முதல் உங்களுக்கு தான் தேவைப்படுது. மற்றபடி அடுத்த கட்டத்துக்கு தான் மற்றவர்களுக்கெல்லாம், முத வந்து வேலை செய்யறவங்களுக்கு, யாரெல்லாம் உழைக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்களோ உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படுதுங்க. அதனால வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை பத்தி கத்துக்குங்க, தெரிஞ்சுங்க, உங்களோட திறமையை வளர்த்துக்குங்க.

0: விஜய் நரேனுடைய குரல கேட்ட பாடல் 7:28 ஆயிருச்சு.
1: சொந்த ஊர் புகழ் பாடுகின்ற நபர்கள் உங்களை சுத்தி இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: நீங்க எந்த ஊரு?
2: அம்பாங்.
1: உங்க வீட்டுக்காரர் எந்த ஊரு?
0: ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? சொல்லுங்க.
1: அடிக்கடி வீட்டுக்காரர் தான் சொந்த ஊர் புகழ் பாடுறா?
0: என்ன பதில் கிடைக்கும் அவருக்கு?
2: உங்க ஊர்ல மட்டும்தான் இதெல்லாம் நடக்க மாட்டாங்க.
1: என்னதான் நடக்குதா அவர் ஊர்ல?
2: அவங்க ஊர் பெருமைய சொல்லுவாங்க, எங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இதேதான் அந்த பக்கத்து போயிட்டோன்னு
0: வீட்டுல சரியான சமையல் வராது போல.
1: நீங்க அம்பாங்க பத்தி பேச வேண்டியதானே இங்க இருக்கிறப்ப?
2: அம்பாங்க பத்தி பேசறதுக்கு நிறைய இருக்கு, அவங்க வாயே தொடங்க முடியாது. அம்பாங்க பத்தி
0: பட்டணங்களை சுத்தி பார்க்க விரும்புறோம். ஊர்களுக்கு நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய ரொம்ப அழகான இயற்கை காட்சிகளே திரும்பி இங்க வரணும் அப்படின்னு வர வைக்கும். அந்த மாதிரி போன வாரம் நம்ம கூலாய் ரொம்ப ரசிச்சோம்.
1: ஆமா, விடுமுறை காலம் வந்த போது இயற்கை தேடி செல்லக்கூடியவர்கள் அதிகமா இருக்காங்களா? அதுல முதன்மை தேர்வா பல மாநிலங்கள் இருக்கு. அதுல பேரா இப்போ ஒண்ணு
0: புகழ் பாடல் வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டு பேரும் நல்லா மாட்டி இருப்போம். நீங்களா இந்த தலைப்பு செய்யறீங்க அப்படின்னு வந்துருப்பாங்க.
1: நீங்களும் அழைத்து சொல்லுங்க.
0: உங்களை சுத்தி யாரு சொந்த ஊர் புகழ் பாடிக்கிட்டே இருக்கா?

0: ஷர்வினி அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. நீங்களுமே எங்களுக்கு கூப்பிடலாம். சொந்த ஊர் புகழ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்ல.
1: ஆமா, யாரும் இந்த மாதிரி மாட்டு கிட்டீங்களா, பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, தாராளமா அழைத்து சொல்லுங்க. எந்த ஊர் உங்களுடைய கணவர்?
2: அவர் வந்து
0: என்ன
1: மாதிரி புகழ் பாடுறாரு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அதாவது கிளாங்ல தான் எல்லாமே இருக்குமா, அதாவது ஸ்லாங்ல தான் எல்லாமே இருக்குமா, எதுவுமே இருக்காது அவரோட எண்ணத்துல.
0: இப்போ இங்க பேசுறது சரி, பஹாங்க உங்க வீட்டுக்கு போவீங்களே?
2: அங்க போன அங்க அந்த பஹாங் அந்த துறவங்க இருக்குல்ல, என்ன பண்றவனே சொல்லிடுவாரு, உன்னோட வாழ் கொஞ்சம் வெளியே வந்துருமே, பஹாங்லதான் எல்லாரும் வெக்கேஷன் போறீங்க, எதுவா இருந்தாலும் அங்க இருந்து லோக்கல் ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க இருந்து நல்ல தரமான பொருள் கிடைக்கும், அதெல்லாம் தெரியுது. இப்போதைக்கு கிளாங்ல தானே இருக்கீங்க, அந்த ஐசி நம்பர் நடுவுல அந்த 10 வருதுறீங்களா, எங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய புள்ளி, உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும்
0: அப்படின்னு போயிட்டாரா
2: அவர். எல்லாருமே அந்த அந்த அவரோட பெஸ்ட் வந்து கிளாங் தான்.
0: நீங்க விட்டு கொடுக்க கூடாது சரியா?
2: கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன், சண்டை போடுவேன்.
1: ஆனா இவ்வளவு பண்றாரு நீங்க கிளாங்ல இருக்கும் போது, ஆனா பஹாங்ல போனோன்னு வச்சு செய்ய மாட்டீங்க அவரை.
2: பஹாங்ல போனேன்னு சொல்றேன், எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க போல அப்படின்னு.
0: சரி சரி, அதுல ஒரு மகிழ்ச்சி தானே.
2: அது ஒரு மகிழ்ச்சி, ஆனா ஒரு சமயம் ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுவாரு.
0: சொல்லுங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்காக.
2: கண்டிப்பா சொல்லுவேன், இன்னைக்கு
0: அனுப்புங்க அனுப்புங்க. நன்றி நன்றி.
1: அந்த கிளாங்காரோட பேரை சொல்லிருங்களேன்.
0: அகிலன். அகிலன், அகிலன்
1: கிளாங்காரரே.
0: நன்றி நன்றி
2: நன்றி, வணக்கம்.

0: பச்சை உடுத்திய காடு ஏன் தெரியுமா, அவங்க கணவர் அவங்கள என்னெல்லாம் படுத்துறாரு, வருமா கிளைங் மாதிரி வருமா அப்படின்னு சொன்னார் இல்லையா.
1: ஆனா அவர் அப்படி சொல்றாரு, நம்ம இப்ப மாதிரி வருமா
0: தெரியும். நம்ம இது தலைப்பு எடுத்தோம்ல, நம்ம எடுத்துட்டோம், வேற யாராவது பேசியிருந்தாலும் பரவாயில்ல. எங்களோட தயாரிப்பாளர் சகுந்தலா வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த கேள்வியை கேட்டோடனே முதல்ல ஒன்னு அனுப்புனாங்க எனக்கு வாட்ஸ்அப்ல.
1: வாட்ஸ்அப் பண்ணாங்களா?
0: வாட்ஸ்அப்ல நீங்க ரெண்டு பேரும் தானா, நீங்களா இதை பேசுறீங்க அப்படின்னு. சகுந்தலா எப்படி இருந்துச்சு இது தலைப்பு நாங்க கேட்டோனே?
2: ஏன்
0: வெளிப்படுத்துறீங்க?
2: இல்ல இல்ல, எப்ப பார்த்தாலும் நீங்க எங்க ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சோனே இப்போ இப்படி இருக்கும், இப்படி சாப்பிடுவோம் இருக்கு. அதுல வேற அந்த சிக்கன் ரைஸ்ல வந்து தவுகை போலத்து வந்து இப்போ தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரே இப்போ புகழா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும்
0: நாங்க பேசும்போது மனசு தொட்டு சொல்லுங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் தாங்கிக்குவீங்களா இல்ல எப்படி இருக்கும்?
2: ஒரு கட்டத்துக்கு மேல அது என்னதான் இப்போல போய் பாத்துறணும்னு தோணுச்சு.
1: அப்படிங்களா? உங்களை இப்போ போக வச்சிருக்கோம் நாங்க பேசி.
0: சரி, ரெண்டு மாசத்துக்கு மணிக்கு இப்போக்கு போனீங்கல்ல, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
1: நாங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே?
2: உண்மைதான். அதுலயும் நான் மோகன் கிட்ட போய் கேட்டேன், இவ்வளவு புகழ் படுறீங்களே, அங்க என்னென்ன சாப்பாடு நல்லா இருக்கும். டக்குன்னு அவரோட டிக்டாக்ல இருந்து ஒரு வீடியோ அனுப்பிட்டு, இதெல்லாம் லிஸ்ட் இருக்குமா, நீ போயிட்டு வாமா.
0: இவரு கொஞ்ச நாளா இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு கேக்குறவங்கிட்ட எல்லாம். இதுல பத்து இடம் இருக்கு, பத்து இடம் இருக்கு, பத்து இடம் இருக்கு.
1: ஒரு தடவை கேட்டா பரவாயில்ல, பத்து பேர் பத்து நாள் வந்து கேட்டா நான் வந்து அனுப்பிட்டு எடுத்துக்கோங்க.
0: சரி, அப்ப எங்களை இன்னைக்கு நேயர்கள்ட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி சொல்லியாச்சு, மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
1: மனசுல
2: பாரமே இறங்கிருச்சு.
1: நாங்க புகழ் பாடுறது கேக்கும் போது கஷ்டமா இருக்கு.
0: அப்படி சொல்றீங்க, அடுத்த தடவை இப்போக்கு போலாம் நினைக்கிறேன்னு சொல்லுங்க. டோல்லி உங்க பேரை எழுதி விட்டுரும் உள்ளு கூட வேணாம்,
1: கேட்டு பாருங்க இப்போல என்ன இருக்கு சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. யாராவது
0: ஆனா இப்போ புடிச்ச ஊர் தானே?
1: நன்றி
0: சகுந்தலா. என்ன மோகன், நம்மளே இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க.
1: எத்தனை பேர் நினைப்பாங்க அலுவலகத்தில் யாராவது கேட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமா பேசுறாங்கன்னு நினைப்பாங்க.
0: நீங்களும் சொல்லுங்க, சொந்த ஊர் புகழ் பாடுவது யார்?

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: பினாங்க மண்ணில் கண்ணதாசன் அறுவாரியத்தின் ஏற்பாட்டில் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலன்பாரு முனீஸ்வரர் ஆலய மண்டபத்தில் பேராசிரியர் பர்வின் சுல்தானா குங்கி புகழ் கவிஞர் ஜோ மலரியின் இலக்கிய பேருரை கவி அமுதம் சொல்ல முதம் பருக திரண்டு வாரீர். அனுமதி இலவசம்.
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19 19.
4: மடானி உங்களுக்காக.
5: ஜூலை 1 தொடங்கி மலேசிய கடப்பிதழ் புது வடிவம் பெற்றுள்ளது. இந்த பாஸ்போர்ட்டில் 94 பாதுகாப்பு கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளன. புது கடப்பிதழ் கட்டம் கட்டமாக வெளியிடப்படும். உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. மேல் விவரங்களுக்கு www.imi.gov.my.
4: உங்களுக்காக போக்குவரத்து தகவல்.
3: சுபாங்கிலிருந்து ஷாலாம் செல்லக்கூடிய பாதையில விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. 12.2 கிலோமீட்டரில் இப்போது சுமூகமாக இருக்கிறது. வழக்கம் போல நெரிசல் ஏற்பட்டிருக்கின்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது.
6: புகேட் லஞ்சால இருந்து ஜலந்தோத்தா செல்லக்கூடிய பாதையில் வலதுபுறத்துல 28 கிலோமீட்டர்ல வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குங்க. அதனால அங்க வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
3: வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை சிம்பாங் குழாயிலிருந்து இப்போக்கு போறீங்களா, அந்த பகுதியில 281.2 கிலோமீட்டரில் விபத்தின் காரணமாக வாகனங்கள் ரொம்ப மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
6: சுபாங் விமான நிலையத்திற்கு போகும் வழியில வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் அங்க நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு.
3: லம்பாபுரியிலிருந்து புக்கி தாகார் 414.3 கிலோமீட்டரில் விபத்தின் காரணமாக இடதுபுற பக்கம் சாலை மூடப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301709719.
1: வணக்கம். இன்னால் கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா, சொந்த ஊர் புகழ் பாடு நபர்கள்
2: இருக்காங்களா? நாங்க வந்து ஜோகூர்ல இருக்கிறதா வந்து முடிவு பண்ணாங்க. ஏன்னா கணவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறதுனால அங்க போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்து கடைசி நம்ம சொல்லிட்டேன், நான் என் ஊரை விட்டு வரமாட்டேன்.
1: பாருங்களேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்க.
2: எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, அம்மா அப்பா விட்டு பெரிய மனசு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இல்ல, அம்மா அப்பா விட்டு இல்ல, என்னோட ஊரை விட்டு எனக்கு வர மனசு இல்ல.
1: அப்படி அப்படின்னு வந்துட்டீங்க.
2: எங்க ஊர்லதான் இருக்கும்.
1: அவரை வேலை மாத்தி கொண்டு வந்துட்டீங்க.
2: அதிசயம்
1: கோபுரம்
2: அது வந்து எதுக்கு கோணையா இருக்கு? எங்க ஊரு கொம்தார் இருக்குல்ல, அது எப்படி நிக்குது
1: பாத்தீங்களா? உங்ககிட்ட நாங்க பேச முடியாது.
2: காப்பி பண்ணி அவங்க கட்டி இருக்காங்க, எங்களோட வயசு இருக்குல்ல, அதனாலதான் கோணையா.
1: எப்போ நீங்க? சரி, புரியுது. இதே கதையதான் மாமியார் வீட்லயும் சொன்னீங்களா?
2: ஆமா,
1: என்ன மோகன், அவங்க 1980 முடிச்ச கோம்தார எப்ப பீசா முடிஞ்சது?
3: பீசா கட்டி 654 வருடம் ஆயிருச்சாமே.
1: அப்ப கட்டது இப்ப இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். அருள் வந்திருக்காரு இப்போல இருந்து. நண்பரே, என்ன நண்பரே, பிரேசில் தோத்துட்டு பிறகு கூப்பிடவே இல்ல, உங்களை மறக்க முடியாத அருள்.
4: என்ன பண்றது, இன்ன வரைக்கும் அதை புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம்.
1: பிரேசிலுக்கு அப்புறம் யாருக்கு உங்க ஆதரவு?
4: ஆக்சுவலி யாருக்குமே இல்ல. ஓ, பாக்குறேன் பட் ஆனா அந்த அளவுக்கு ஆர்வத்தோட பார்ப்பது குறைந்து விட்டது.
1: சரி சரி, பரவாயில்ல, மனசு தேத்திக்கோங்க. அடுத்த உலக கிண்ணத்திலேயாவது பிரேசில் எதிர்பார்க்கிறோம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா. ஆல்வேஸ் இப்போ பேரா த பெஸ்ட், யாரை பார்த்தாலும் த பெஸ்ட் இப்போ தான் சொல்லுறேன். ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேள் தான். சோ அந்த குரூப்லயே நான் ஒண்டி தான் இப்போ. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான்டா சொல்லி இருக்கு, அப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க தெரியல
1: என்ன சொல்றீங்க,
4: அங்கிருந்து பார்த்தா தெரியாது, எல்லாம் இங்க வந்தாதான் தெரியும்னு சொல்லிடுவேன். இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் இருக்குது. பேரா பாளைய போலீஸ் ஃபர்ஸ்ட், போஸ்ட் ஆபீஸ் ஃபர்ஸ்ட், ரயில்வே ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட், எல்லாமே இங்க தான் ஆரம்பிக்கும்.
1: நம்பர் பிளேட்ல ஏ கூட நம்ம தான் சொல்லுங்க.
4: ஏ கூட நம்ம, அவர் லீவ் தொங்க அவர் வாங்கினதால தான் இங்க ஏ பிளேட் வந்து ரிஜிஸ்டர் ஆனது.
1: இதுக்கு மேல என்ன வேணும் அருள், எல்லாம் சொல்லிட்டீங்க பாருங்க, வரலாறு புரிஞ்சுக்குவாங்க மக்கள்.
4: நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம்.
1: என்ன முகன், இது நம்ம ஒன்னும் சொல்லல, அவரே சொல்லிட்டு போயிட்டாரு
3: பாருங்களா. நீங்களும் கொஞ்சம் புகழ் பாடுனீங்க தான், அதனால நமக்கு தெரியாம நம்ம செய்யறோம். ஏன்னா அது ஒன்னும் இல்ல, சொந்த ஊர் மேல நம்ம வச்சிருக்கிற ஒரு பெரிய அன்பு தான் அது காரணம்.

0: மலேசியா முழுக்க வரம் நமக்கு பச்சை பசியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாங் காத்தும் கொஞ்சம் அதிகமா தான் வீசின மாதிரி இருக்கு. பாவங்க அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க அவங்களெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த கிளைங்ல இருந்து வந்தவங்க பாவமா சொல்லி
1: மலேசியால எப்படி நடக்குது பாருங்க. கல்யாணம் பண்ணா நான் இங்க வந்தாதான் நடக்குது.
0: நான் கனகேசம் மறக்க மாட்டேன் மோகன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மாநிலம், இனம் மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைகள் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இத்தகைய உணர்வுகள் முறையாகவும் பொறுப்புடனும் கையாளப்படவிட்டால் நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச் செயல்களுக்கு எதிராக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சுங்காய் கோலோ நெடியிலும் பாதுகாப்பு சுவரை எழுப்பும் திட்டத்தை ஒருங்கிணைக்க பணிக்குழுவை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இரு நாடுகளுக்கு பொதுவான எல்லையில் குற்றங்களை களைவதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விராகுல் தெரிவித்தார். முறைசாரா தொழில்கள் கிக் பொருளாதார துறையில் ஈடுபட்டிருக்கும் இளையோர் தங்களின் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த திறன் மேம்பாடு, அப்ஸ்கீலிங் மற்றும் மறுபயிற்சி திட்டங்கள், ரீஸ்கீலிங்கை நுட்பத்திறன் கல்வி டிவிட் வாயிலாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அம்முயற்சி நாட்டில் உள்ள 1.2 மில்லியன் கீக் தொழிலாளர்களை வலுப்படுத்த உதவும் என துணை பிரதமர் டத்தோசரி டாக்டர் அகமது ஜாயத் ஹமிடி தெரிவித்தார். நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட 3 திபெத் ஆதரவாளர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திபெத் சுதந்திர ஆதரவாளர் லோப்